0: அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில் போய் சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிராணமாய் இடத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு இடத்துல ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தரணும் என்று கேட்டான். இந்த ஆழமான சாதி ஒருவன் வந்தபடியத்தான் 3 அப்பம் கேட்டோம். இங்க எனக்கு கடனாக தரணும், அப்படியானால் இந்த ஆதி காலத்திலே பண்ட மாற்றம் இருந்தது, அதுக்கு புறதான் இந்த கடன் வந்திருக்கு. கடனாக இந்த காலத்துல வீடு வாங்கி வச்சிருக்கிறோம், கார்கள் எல்லாம் ஐபோன்லாம் வாங்கி வச்சுக்கிற சொந்த வேலை செய்த வாங்கினேன் இல்லை, பேங்கில் கடன் வாங்கினேன், அந்த பேங்குக்கு வட்டி கட்டணும், போல வேலை செய்து வேர்வை சிந்தி வட்டி கட்டணும் பேங்குக்கு. இப்போ அந்த கடன் தான் இங்கே தொடர்கிறது. ஆமே நீ எனக்கு 3 அப்பங்கள் தரப்படுது, இதை பற்றி சிந்தித்தேன். அப்போ அவன் நடுராத்திரியில் அப்பச்சட்டியை வச்சு அப்ப மாவை ஊற்றி சுட்டு கொடுத்தவனு, சே பழைய ரொட்டி துண்டை கொடுத்துருப்பான், இந்தா கொண்டு போகணும். உதாரணமாக நீங்கள் இரவு வேளையில பசியோடு வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், உங்கள் பசியை அர்த்தங்கள் வீட்டை ஒன்றுமில்லை. இதை பற்றி சிந்தித்தேன், நாங்கள் சிந்திக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறேன் கடுமையா, எங்கள் வீட்டில் ஒன்றுமில்லை. யோசித்தேன், என்னடா இப்படி சொல்றானே, எங்கள் வீட்டில் ஒன்றுமில்லை, ஏதாவது ஒன்று இருக்குமே, பழைய வாழைப்பழம் பழைய மோதகம் வடக்க இருக்குமே, எங்கள் வீட்டில் ஒன்றுமில்லை என்று புறதான் எனக்கு வெளிச்சம் வந்தது. அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தா சங்ககால சாப்பாடுகள் தோண்ட தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும், அவன் சுட வச்சு கொடுத்துருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இல்லை. இப்போ பாருங்க, அந்த வெளிநாட்டில் இந்த இலங்கை நாட்டில் சுட சுட சாப்பிட்றாங்க, நாங்கள் சுட வச்சு சாப்பிட்றோம், பார்த்ததா சுட வச்சு நாங்கள் சமைச்சு போட்டு ஃப்ரிட்ஜில் எழுதி வைப்போம். நான் சமைச்சு போட்டு மண்டே டியூஸ்டே வேஸ்டே தேசே ஃப்ரைடேன்னு அடி வைப்பேன் சாப்பாட்டை, சனிக்கிழமை நான் சமைக்கிறது நிம்மதிக்கு. இந்த கிராண்ட் டோட்டர்ஸ் வருவாங்க, வந்து திறந்து பார்த்து என்ன கிராண்ட் ஃபாதர் கலண்டர் எல்லாம் அதுக்கு வச்சுக்கிறீங்கன்னு, அதுக்கு தெரியும் மைண்டை வருதான் இருக்காது. உடனே எனக்கு தெரிந்த நண்பன் வீட்டுக்கு ஓடுகிறேன், அவன் வீட்டை பூட்டி விட்டு படுத்து விட்டான், வீட்டை தட்டுகிறான். ஏன் தட்டுகிறான் யோசிச்சு, ஏன் தட்டுகிறான், அதா சொல்ல முடியுமா, ஏன் தட்டுகிறான், அந்த வீட்டுக்கு கோழிம்பள்ளி இல்லை, கோழிம்பள்ளி இல்லை, அதுதான் தட்டுறான். ஆனாலும் என்னுடைய உள்ளம் உங்களுக்கு எப்படியா உணவு கொடுக்க வேணும்னு விரும்புகிறது. பாருங்கள், இந்த 3 அப்பங்கள் கடனாக தரணும்னு கேட்கிறான், அவன் கொடுத்து விட்டான், சாப்பாடு ரெடி, பழைய ரொட்டி துண்டு தான். கட்டிடத்தில் நாம் எப்படி கேட்க வேண்டும், சோர்ந்து போகாமல் விடாப்பிடியாக கேட்க வேண்டும். நாங்கள் கட்டிடத்தை கேட்கிறோம், சோர்ந்து போறோம், ஒரு கா ஜபிப்போம், ஒரு ஐபோன் அடிக்கும், இப்போ 2 ஜெயிக்க உடம்புவோம், அடுத்த ஐபோன் அடிக்கும், அவ்வளோதான் கதை முடிச்சிடும், சோர்ந்து போகாமல். வேதம் என்ன சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதே, கத்தர் கடைந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, இதெல்லாம் வேதத்தில் இருக்கு ஐயா. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே, நற்கிளை செய்வதில் சோர்ந்து போகாதே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே, உபத்திரங்களில் சோர்ந்து போகாதே, ஊழியத்தில் சோர்ந்து போகாதே. நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி, வார்த்தையின் வெளிச்சம், சனி ஞாயிற்றுக்கள் நடக்கிற துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி, ஜெபத்துடன் வந்து கலந்து கொள்ள வேண்டும். சும்மா வாரையில் மொத்தம் தட்டிப்படுவாங்க, ஜெபம் பண்ணி வாங்கும். பாடுறவர்களுக்கு சோர்ந்து போகாதே மனைவி. இப்போ நாங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுதோ அது நிகழ்ச்சி நடத்தும் பொழுதோ நாங்கள் ஜெபம் பண்ணித்தான் வர வேணும். முழங்கால் 12 இன்று நான் வார்த்தை விடுக்க போறேன், நீ ஆசிர்வதித்து தரும், நீ ஆசிர்வாத தொழிய நான் அந்த பிரசங்கம் செய்ய மாட்டேன் என்று நான் ஜெபம் பண்ணுவோம். சும்மா ஓடி வந்து ஜெபம் பண்ணக்கூடாது, பிரயோசனம் இல்லை, பச்சை தனிமையாக இருக்கிற கேட்கிறவர்களுக்கு. சரி, இந்த வேத பயில 3 அப்பங்களே கேட்டுதான் பார்க்கிறோம். இந்த 3 அப்பம்ண்டு சரீரப்பிரமான அப்பம், ஆனால் இந்த ஆவியிலே ஒன்று ஆத்மீக தேவை உண்டு, சரீர தேவைகள் உண்டு, 3வது ஆவிக்குரிய தேவைகள் உண்டு. பாருங்களேன், மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும், சரீரம் வேறு ஆத்மா வேறு ஆவி வேறு, சாம்பாரா சாம்பார் போட்டுறாங்க. சரீரம் வேறு ஆத்மா வேறு ஆவி வேறு. ஆமே, இப்ப நாங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் எந்த பொருளை எடுத்தாலும் அதில் மூன்று பகுதிகளை திருத்துவ முடியும். இப்ப தோடம்பழத்தை எடுங்கோ, மூன்று பாதி இருக்கு, தோல் கரவு மற்றது தோடம்பழம். இப்ப மரத்தில் மரத்தை எடுத்துக்கொண்டால் வேர்பகுதி அடிப்பகுதி இளையின் பகுதி. இந்த மரத்தை பற்றி சொல்லிக்க எனக்கு ஒரு கதை ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு சொல்ல வரும் போது. என்ன நடந்தா, ஒரு கார்டனில் ஒரு பூ மரம், இந்த ரோசா பூ மலர்ந்துருந்தது, ரோசா மரம் நல்லா சொல்லி பூ பூத்துருந்தது. அப்போ அந்த பாக்குக்கு வர இல்லாத அந்த ரோசா பூ படம் எடுக்கிறது, அதில் நின்று படம் எடுக்கிறோம். இந்த ரோசா பூக்கும் தலைக்கணம் வந்துட்டு யாக்கள் கொண்டுனா எல்லாருக்கும் தலைக்கணம் வாரு, அது ஓட்டோமேட்டிக்காக வேணும். அப்போ இந்த பூ சொல்லிச்சு, நான் தான் வடி வழக்கி, இந்த பாக்கில் நான் தான் வடி வழக்கின்னு சொல்லி அது பாட்டு படிக்க தோங்கிச்சு. இதை கேட்ட இலக்கி கொஞ்சம் கோபம் வந்து, இல்லை இலை சொல்லிச்சு, ஏ சத்தப்படாடா, சத்தம் போடாதடி, நான் தான் உன்னை வடிவாக்குறேன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை. இதை கேட்டால் தண்டுக்கு கோபம், தண்டு சொல்லிச்சு, நான் இல்லாத்தையும் கூட வடிவம் என்ன அழகுன்னு, நான் தான் உங்களை வடிவாக்கொண்டிருக்கேன் தண்டு. ஒரே சண்டை, பூவுக்கும் பூ இலை தண்டு மூண்டுக்கும் சண்டை, நான் தண்ணு வடி நீ தான் வடிவழகிந்து இப்படி சண்டை போட்டு கொண்டு கேட்கல. ஒரு வண்டு ஒன்று வந்துச்சு, அந்த வண்டு யாரன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த வண்டு வந்து என்ன சொல்லி சொல்லுமா, நீங்கள் மூன்று பேரும் அழகாகத்தான் இருக்கு, இன்னும் நீங்கள் அழகாக இருப்பீங்க, ஒன்று நீங்கள் செய்வோம், மூன்று பேர் சொல்லுங்க நான் செய்கிறேன். இந்த வேர் வந்து நாற்றம் அடிக்குது, அழுகின வேர் அசிங்கமா இருக்கு, இந்த வேரை வெட்டி விட்டீங்கன்றால் நீங்கள் மின்னுவீங்க. இந்த மூணும் சேர்ந்து வேரை வெட்டி விட்டு அந்த பரிதாபம், அதுக்குள்ள நீங்கள் சிந்திக்கவும் சரி. சூரியனிலே திருத்துவம், சூரியனிலே திருத்துவம் இருக்கு, அக்கினி வெளிச்சம் உஷ்ணம், நீளம் அகலம் உயரம். இந்த பரலோகத்தில் சாத்திரர்கள் மூவர், பிதா வார்த்தை பரிசுத்தாவி, பூமியில ஆவி ஜலம் ரத்தம். நாம் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மிலே திருத்துவம் இருக்கிறது. அந்த ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய மூன்றும் மூன்று அப்பங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். சாப்பாட்டு யோசனை அப்பம் சாப்பாட்டுக்கு யோசனைக்கு போயிடாங்க. அதாவது நம்மளே திருத்துவம் இருக்கிறது, அந்த ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய மூன்றுக்கும் தேவனுடைய மூன்று அப்பங்கள் தேவை. பாருங்கள், இந்த பரலோக அப்பங்களை கர்த்தருடைய பந்தில் புசிக்கும் போது அவருக்கு முன்பாக உரியவரை கன்று போல் விளங்குவோம். மட்டுமல்ல, நம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்று போல் வாழ்வதை பற்றி யோசித்தேன். பரலோக அப்பங்களை புசிக்கும் போதுண்டால் பழைய ஏற்பாடுதான், பழைய ஏற்பாட்டில் அப்போ அங்கே விழுந்து சாப்பிட்டாங்க. அப்போ கடுமையாக நோய் கேட்க, கத்துடைய பந்தியில் பரலோக அப்பங்கன்னு சொல்லும் பொழுது ஒளிவமர கன்று போல் விளங்குறதுக்கும் வெளிவே கொடுத்த கன்று படுறதுக்கும் வார்த்தை தான் எங்களுக்கு தேவை. வார்த்தை மூன்று யோவான் உண்டு என்ன சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் வாழ்கிறத, நீ ஒரு ஆத்மா வாழ்வது போல. பாருங்க, சில சரீர தேவர்களுக்காக கர்த்தரை பின்பற்றுகிறார்கள், இமைக்கா மாத்திரம் கர்த்தர் பெய்து. சில பேர் வந்து இந்த அற்பம் அடையாததுக்கு அந்த வரையணும், அற்பம் பிரச்சனை விட்டு போயிடணும். வேறு சிலர் ஆத்மா அர்ஜிப்புக்காக வருவாங்க. இப்படி அநேக பிள்ளைகள் இருக்கட்டும். இந்த புலம்பல் நாலு நாளில் பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார், அவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று எதையுமே புலம்பினர். பாசர் அடிக்கடி சொல்லுவார், அப்பத்தை கேட்டார் கேட்டா காலை கொடுப்பான ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். நல்ல வசனம் அதை தான் இங்க எடுத்துக்கிறேன். புலம்பல் நாலு நாள்ல பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்கள் கொடுப்பார்கள் என்று எதையுமே புலம்புறேன். எல்லா பக்கங்களும் புறஜாதியார் அப்பம் கேட்கிறார், எங்கே எங்களுக்கு சரீர சுகம் கிடைக்கும், எங்கே ஆத்மாவுடைய ஆறுதல் உண்டு, எங்கே முடிந்து போற எங்களை ஆயுதப்பிக்கொண்டு அங்கே ஓடுறார். ஒருத்தனை பார்த்தா உபவாசம் கொண்டு ஓடுறான், ஒருத்தனை பார்த்தா காவிரி எடுத்துக்கொண்டு ஓடுறான், என்னென்னலாம் ஓடுறான். மண்டையில் சரக்கு இல்லை, யோசிக்க வரும். ஏன் நான் இப்படி ஒரு உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளாம சும்மா எழுதி ஓடுற மாதிரி ஓடுத்துறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அப்பம் கொடுக்க வேண்டிய நம்மே விழுந்த கடமை. நான் தான் அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். யார் இல்லை கேட்டுக்கொடுற பிள்ளைகள் நாங்கள்ல போஜனம் கொடுக்க வேண்டாம், சாப்பாடு கொடுக்குற இல்லையா, தெய்வ வசத்தை போதிக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மிடம் வந்து அப்பம் கேட்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது பரலோ கதவை தட்டுவதுதான். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைப்பதற்கு எனக்கு மூன்று அப்பங்கள் தாரும். உம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சந்தி வந்து மன்றாட வேண்டும், ஜபிக்க வேண்டும். ஜபிக்க நேரம் இல்லை, வார்த்தை கேட்க நேரத்தில் வார்த்தை கேட்க மாட்டோம். துதிப்பணும், ஆராய்ப்பணும், பாட்டு படிப்பணும், எல்லாம் செய்யணும். இந்த வார்த்தையில் வர நேரம் நழுவி போட்டு போயிடுவாங்க. வார்த்தை வர்ற நழுவல் நழுவல்ல போய் விட்டுருவோம். என்ன காரணம் வந்து அவைலபிள் இல்லை, வேறு அவை நல்ல ஆக்கள் தான். இந்த பிசாசானவன் மச்சான் இந்த வீட்டில் பாடா, இங்கால இங்கால சினிமா தியேட்டர் படம் போவது தொடர்கதை போவது எடுத்துருவான், அதுகள் போயிருங்க, அதுகளுக்கு விளங்காது. வேதங்களை சரியான முறையில் வாசிக்காக்கள் தான் இந்த தேவனுடைய வார்த்தை வரும்போது விலகி ஓடுறது, நிப்பாடிட்டு போடுறது. நிப்பாடி போய் என்ன மற்றவர் வந்து பிடிச்சிருவார், மச்சாம் நீ நம்ம ஆளுடா. சரி கட்டும் கத்த நமக்கு மூன்று அப்பங்களை தருகிறார். மூன்று அப்பம், ஜீவ அப்பம், பிள்ளைகளின் அப்பம், ஆவியின் அப்பம். இப்ப ஜீவ அப்பம்னு சொல்லிக்க, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஒரு காலம் தாகமடையான். அப்போ உங்களுக்கு பசி வரைக்கல யோசிச்சேன், உங்களுக்கு பசி வந்தோடனே அப்பா பசிக்குன்னு கேட்டால் சாப்பாடு தட்டி வேறோம் தருவேன். வசனம் பற்றிய வார்த்தை என்ன, இங்கே வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு விட்டமின் சி ஏறும், விட்டமின் பிட்டோட எல்லாம் வரும். நீங்கள் வார்த்தையை வாசிக்கிறேன் சும்மா மேல இந்த அந்த பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாய்த்து போட்டு போகிறோம். ஒரு வார்த்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் அதை அப்பியாசப்படுத்த வேணும். வாசிக்கலாம், வாசி எல்லாரும் பிசாசு கூட வாசிக்குதுன்னு, ஆனால் நான் அப்பியாசப்படுத்த பிசாசு நான் சொன்னேன், நேற்றுக்கு சொன்னேன், இந்த பிசாசு வந்து வார்த்தையெல்லாம் தெரியும், எல்லா வார்த்தையும் தெரியும். ஆனால் பிசாசுக்கு அந்த அதை பற்றி தியானிக்க தெரியாது, தியானிக்க தெரியாது. இங்க என்ன சொல்லுது, ஜீவ அப்பம் நானே, இன்னத்தில் ஒரு காலம் பசி அடையா, இன்னத்தில் விசுவாசம் இருக்கா, ஒரு காலம் தாகமடைய மாட்டான். இந்த ஏன் ஜீவ அப்பம் இப்படி பேர் வந்தது அதை பற்றி யோசிச்சோம். ஜீவ அப்பம் டேஸ்டா இருக்கும். கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்த சரீரத்தை பிட்டு நமக்கு தருகிற முடியாது, சரீரம் ஐயா ஜீவ அப்பம். இந்த திருவிருந்தடுக்கைக்க எல்லாரும் வேணும், இந்த திருவிருந்தடுக்கைக்க பயபக்தத்தோடு நடக்க தோன்று. திருவிருந்தனால ஜோம்பழி பண்ணி போகணும், ஜோம் பண்ணாவே திருவிருந்தெடுக்கிறது. இந்த திருவிருந்த நேரத்தில் கணக்கு கூத்துக்கள் நடக்கிற சபையில் நான் பார்த்துருக்கேன். திருவிருந்துக்கெல்லாம் லைன்ல போகணும், போய் கொண்டு கேட்க இந்த பெண்களும் போவார்கள். ஒருவேளை அவருக்கு பிடிக்கலன்னா அது வெட்டொண்டு வெட்டிட்டு போவார்கள். எப்ப திருவிருந்த நேரத்தில் என்ன நடக்கும் வாய்க்குமா விளங்காது, அதில் சரக்கு இல்லை வந்து இல்லை. ஏன்னா திருவிருந்து இது ஊழியக்காரர் சொல்லிக் கொடுக்குறே இல்லை, ஊழியக்காரர் சகரியா அதிகாரத்தை தான் அவர்னாலும் சொல்ற வழி எதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஜீவ ஒப்பம் பேர் கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்த சரீரத்தை பிட்டு நமக்கு தருகிறபடி அதுதானே ஜீவாப்பம். அருமையான ஒரு வசனம், மரித்து கிடக்கிற ஆத்மாவை உயிர்ப்பித்து ஆத்மாவில ஜீவனை கொண்டு வருகிறபடியால் தான் ஜீவாப்பம். இன்னைக்கு வேதபாத நிகழ்ச்சியில அருமையான நிகழ்ச்சி, இதுல வந்து அநேகர் கலந்து கொண்டார்கள், மிகவும் ஆச்சரியமா இருந்தது, அநேக கேள்விகள் கேட்டார்கள். எல்லாத்துக்கும் நாங்கள் உண்மையில ஒரு ஆசுவமா இருந்தது. நீங்க வந்துடுறாங்க, ஓகே. கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய காலம்படி நான் நித்திய காலமாய் மறந்திருக்கும்படி நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வரும்படியா ஜீவ அப்பம். பாருங்கள், ஒருவன் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது உன் ஆத்மா மறுத்து போயிடும். பாவம் செய்தவனை மறுத்து போயும், ஆல் சரி, ஆல் க்ளோஸ். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாரும். அப்படி இந்த பாவம் செய்கிற ஆத்மாக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சிந்தனை வருகிறது என்னென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம், இவ்வளோ பாவங்கள்லாம் செய்கிறாங்க, எதோ திருக்கூத்தெல்லாம் செய்கிறாங்க, திருக்கீசெல்லாம் விடுறாங்க, ஏன் அவங்கள உயிரோடு இருக்கிறாங்க? செத்தெல்லாம் இருக்கணும். நான் யோசிக்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ எல்லாரும் உத்தமமாக, எல்லாரும் பாவம் தான், எல்லாரும் பாவம் தான். நான் வெளி பூஜைக்கு அலையிலையா சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாவம். சரந்த சபையை பார்த்து ஏ சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனாக இருக்கிற சில பேர் சொல்லுவாங்க, செத்த சபை என்று. நல்ல வசனம், நிறைய பிடிச்ச சபை. இங்கே போய் செத்த சபைன்னு அங்கே மருத்துவ சடலத்தை கொண்டு அங்கே வச்சா மாதிரி. இந்த சரத சபை அருமையான சபை. நான் தெற்குக்கு போகும்பொழுது இந்த சரத சபைக்கு ஏழு சபைகளுக்கும் போயிருந்தேன். இந்த சரத சபையை கூட அங்கே அந்த கட்டிடங்களை பார்த்தேன், சிந்தித்தேன், ஆசிரியமாக இருந்தது. சரீரத்தை மூன்று வேளை என்ன மூன்று வேளை வெட்டுன்னா இந்த கழுத்தில் வந்து நிற்கும். அது பீஃப் கறி மட்டன் கறி கழுத்து தொண்டை முடிய அடிப்போம் வேண்டாம், அது சமைக்காது டாக்டர் போய் வேண்டாம். அதுபோல ஆத்மாவுக்கும் போஜனம் தேவை. ஜீவப்பம் அதற்கு போஜனமா இருக்குது. பாருங்க, இந்த வனாந்திரத்தில் நடந்து நாங்களும் ஏக்கன்சர் போட்டு போட்டு ஏக்கன்சர் காரில் போகிறோம், எங்களுக்கு பிளன் இல்லை, அது சோர்வு. மண்ணாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்கள் கொடுத்தார். தூதல் அப்பத்தை மட்டும் சாப்பிட்டார், அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாக இருக்கணும். இந்த இந்த வனாந்திரத்திலே இந்த பிளன் அந்த அப்பத்தை சாப்பிட்டார்களாம். காண்டாமிரகத்தை கொப்புன்னு வேற சொல்லுவது, ஒரு சின்ன அப்பத்தை சாப்பிட்டு காண்டாமிரகத்துக்கு பலன் வந்ததான். நாங்களும் பட்டுறோமே பீஃப் விட்டமின் சி பி12 நோ. இந்த வனாந்திரத்தில் இருந்த மண்ணாவை அப்போ அவர்கள் காண்டாமிருகத்தை பெல கொண்டு வந்து சிந்திக்கிறோம்ப்பா. ஒரு மண்ணாண்டா பெரிய ரொட்டி துண்டு மாதிரி சின்ன பட்டை துண்டு, அதை சாப்பிட்டோன்னு காண்டாமிருகத்தை கொப்போம் எல்லாரும். இப்போ அவங்க இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க காண்டாமிருகத்தை கொப்பான மண்ணாண்டு பிஸ்னஸ் துவங்கல, சின்ன அப்பா துண்டை வச்சு ஏதாவது துணிச்சு செய்வாங்க, வேற இல்லை. அந்த பிறத்தினால் காண்டானுக்குள்ளே இந்த ஏழு ஜாதிரியும் 31 ஜாதிரியும் ஜெயம் கொண்டார். அவர் சாப்பிட்டது என்ன? அப்போ சின்ன குத்தமல்லி என்று, குத்தமல்லி பேர் சொல்லுது காண்டாமிருகத்துக்கு பிளன் வருது. இது என்ன காரணம் என்றது? ஆண்டவருடைய ஆண்டவருடைய செய், ஆண்டவர் சின்ன ஒரு அப்பத்தை கொடுத்தாலும் பிளன் வரும். நாங்கள் என்னத்தை சாப்பிட்டாலும் விட்டமின் போட்டாலும் ஆசையாது உடம்பு கத்து, அந்த கத்திட கேட்கணும். ஆண்டவரும் அப்பத்தை மண்ணாவை தாருன்னு மண்ணா வார்த்தை, மண்ண வார்த்தை தான் இல்லையா, மண்ண வார்த்தையை தியானிங்க, வார்த்தையை தியானிக்க தியானி உங்களுக்கு அது ஞானத்தை தருவேன். நீங்க வார்த்தையை தியானிக்கிறீங்கள சும்மா புதிய ஏற்பாட்டில் நமக்கு மண்ணாவாக தேவன் தம்முடைய இங்க வருகிற விஷயம், புதிய ஏற்பாட்டிலே நமக்கு மண்ணாக தேவன் தம்முடைய வார்த்தையே வைத்திருக்கிறார். பார்த்தீங்களோ எல்லாம் ஆடியோடு இப்ப ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு தேவன் வார்த்தையை தந்திருக்கு. அந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தையை மனப்பாடம் செய்ய வேண்டும். அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு யாரும் ஆண்டவர் என்று ஜபிக்கணும். அன்றுள்ள அப்பத்தை என்ன சாப்பாடு நினைக்காங்க. இந்த சனங்கள் வந்து வழியா உரிய கரம்பரையா சொல்லி கொடுக்கல. அன்றுள்ள அப்பத்தை வந்து அப்ப அப்பத்தை தரும் சாப்பாட்டை தரும் தான் கெஞ்சுறாங்க தவறானவடை. மகிழ்ச்சோ தாவீது ராஜா அதிகாரம் எழுந்த தேவனே, அருமையான வசனம், நீ என்னுடைய தேவன், அதிகாரமே உண்மை தேடுகிறேன். எங்களுடைய அதிகாரமே ஐபோனை தான் தேடுகிறோம். வேதம் சொல்வது, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாரமே உண்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் எட்டதுமான நிலத்திலே என் ஆத்மாவின் மேல் தாகமாயிருக்கிறது, என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதிரமை போற்றும். ஆனந்த கழிப்புள்ள உதிரமை போற்றும் என்ன துதி? யார் ஆகுது? சோத்ரம் ஐயா, சோத்ரம் அதிகாரமே மத்தோடு. இந்த வசனத்துல நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. இப்ப நீங்க முடிஞ்சோன்னே என்ன தருங்க? உண்மையை சொல்லுவோம், சும்மா அந்த பொய் சொல்லக்கூடாது. எலும்பினோன்னு என்ன தருறீங்க? ஐபோனை தான் தருறீங்க. சிலர் ஐபோனை கட்டுக்கு பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க, அது அதான் அவன் துவக்கு கன். இப்போ நாங்கள் எல்லாம் அதிகாரமே சொல்லு, பொய் சொல்லக்கூடாது. நானஞ்சு நேரம் அதிகார ஐபோனை தூக்குறதான் தவறு. அதிகாலமே உண்மை தேடுங்க. இந்த வசதி அண்டர்லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணி யோசி. அதிகாலமே என்னத்தை நான் தேடுகிறேன்? வார்த்தையை தேடுகிறேனா ஐபோனை தேடுகிறேனா? ஐபோன் தான் தப்ப முடியாது, ஐபோன் தான். வனாந்திரத்துல இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த போது அவருக்கு பசி உண்டாயிட்டு, சாத்தான் அவனை வந்து கற்களை அப்பமா அவனு பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்த அப்புறம் வந்துதான் பசி. எங்களுக்கு காலமும் சாப்பிடாதே பசி வந்துடும், அல்ல மத்தியான சாப்பாடை விட்டாலே பசி வந்துடும். 40 இதை சிந்தித்து பாருங்க, உங்களுக்கு தான் கேள்வி கேட்கணும், கேட்டு கொண்டிருக்கிறீங்களாங்க. 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த போது பசி உண்டாயிடுச்சு. ஏன் 31 நாள்ல பசி உண்டாகுது? ஏன் 2 நாள்ல பசி உண்டாகல? யாருக்கா தெரியுமோ? உங்களுக்கு தெரிஞ்சா நான் செய்து கொடுக்கணும். 40 நாட்கள், 40 என்பது வேதாந்தத்தில் ஒரு முக்கியமான இலக்கம். இந்த உபவாசம் உண்டா இல்லையா? ஐயோ, அதான் நாம சொல்ல வரணும். உவாசம் இப்ப ஆக்கள் உவாசம் இருக்குதுன்னு இப்ப பாருங்கோ, சபையிலே உவாச கூட்டம் சனிக்கிழமை காணல் 10 மணிக்குன்னா விட்டு திரும்பிடான் பாஸ்டர் 30 அங்க 2 போகும் பாஸ்டர் பார்த்துட்டு சனிக்கிழமை உவாச கூட்டம் அதன் பின் மதிய கோணம் கொடுக்கப்படும் தான் அழுத்து போட்டு சனங்கிழமை. இந்த பெண்ணெல்லாம் வாய்ச்சு சான்ஸ் வாங்கோ, இல்ல பிள்ளைகள் பூட்டிகள் பேர பிள்ளைகள் மாமன் மச்சு அங்க வாங்கோ, சாப்பாடு கொடுக்குறாங்க வாங்கோ. உவாசம் கொடுத்துக்கு வாரே இல்ல, சாப்பாட்டுக்கு நல்ல க்ரௌட் வரும். அதுக்கு நாங்க உவாசத்தை ஜெபிக்கிறேன், இப்படா சாப்பாடு வரும். என்ன இந்த கறி எல்லாம் வாசம் மூக்க வரும் என்ன? அப்ப ஊழியக்கார டெக்னிக்கல் தான், உவாசம் ஜெபத்துக்கு வாங்குவோம் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளை ஊட்டி எல்லாம் வரும். உவாசத்துக்கு வாங்குவோம் சாப்பாடு கொடுக்க மாட்டோம்னா பாஸ்டர் வருவார் கண்டிப்பா, 2 போய் வந்து நிற்பணும். இருக்காது இந்த உவாசம் என்றா என்ன? அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவோம், அதை பற்றி நீங்கள் எழுதி வைத்த உவாசம் என்றா என்னையா? வேதம் என்ன சொல்லுது? சும்மா நீங்க உவாசம் எடுத்து வச்சேன் வா, நல்ல வசனம் சொல்ல வரும் உண்டு. ஆ, கண்டுபிடிச்சு விட்டேன். இசாயா 58 சரியா? வடிவா கேளுங்க, உவாசம் என்றா என்னன்னு. பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் கொடுக்குறீங்களோ, துரத்தண்ட சிறுமையான வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுறதும் சேர்க்குறீங்களோ, கண்டா கதவு சாத்துறீங்க. வஸ்திரம் இல்லாமலே கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும், உன் மாம்சமாயாமலுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ சுகந்த உவாசம். வஸ்திரம் இல்லாமலுக்கு வஸ்திரம் கொடுக்கும். எனக்கு இப்ப சொல்ல வேறே, ஒரு நாள் நான் இலங்கை நாட்டுக்கு சா இந்த உடுப்புகள் பழைய உடுப்பு இருந்தால் தான் வீடுகளே போனோம். வீடுபடைய போய் ஐயா பழைய உடுப்பு இருந்தால் தாங்கோ, அதே உடுப்பு இல்லாமல் அங்கே அலுமாரி அங்கே இடம் இல்லாமல் கராச்சிக்கை கொண்டு அடுக்கி வச்சிருக்கேன். இடம் வீடு உடுப்பை கடவுள் இல்லை, கராச்சிக்கு அடுத்து வச்சிருக்கேன். பழைய உடுப்புகளும் புது உடுப்பு இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், ஐயா அது என்ன சொன்னால் அதே இங்கே ஒன்றும் கிடையாது. கடைசியிலே போய்க்க மறுமொழியாக தான் போக போகிறேன் சத்தம் இல்லாமல். சரி, இது கட்டும். இப்போ எண்ணத்தில் வந்தோம். அப்போ உவாசம் என்றால் என்ன? இதுதான் 58 தானே உவாசம். சில பேர் உவாசத்துக்கு ஏன் போடுறேன்னு அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். மற்றையும் 4 என்ன சொல்லுது? ஏசு என்ன கத்துடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு இல்லை ஏசு என்ன சொல்ற, மனுஷன் 54 மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பா. இதை வந்து ஒரு கிறிஸ்தவன் அறியவனுக்கு நான் சொல்றோன்னு வைங்க, அவன் அறியது. அதுக்கு நான் சொல்றேன், டேய் ஏசு சொல்றேடா, மனுஷன் 54 மாத்தம்தான் தேவனுடைய வாயிருந்து போய் ஒவ்வொரு வார்த்தையை பிள்ளைப்பாண்டா என்ன பார்த்து கலந்து அவனு சொல்லி கொண்டு போயிடுவான். நான் விளங்க மண்டை விரிக்க பிசாசு விடாது. இந்த பிசாசு இந்த ஆழமான சத்து கூட பிசாசு விட மாட்டான். வந்து டிங்கன்னு நிப்பான் அது விட ஒன்றும் செய்யல. கத்துடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை நமக்கு ஆத்மீக உணவாக ஆத்மா அப்பமா விளங்குறது விளங்குதோ? அஞ்சு இறைமையா 15:6 வசதி பாருங்கோ, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம், என் இதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. செயலன் கத்தாவே உம்முடைய நாம் எனக்கு தரிக்கப்பட்டது. இறைமையா சொல்றான், வார்த்தையில உட்கொண்டு வார்த்தையை உட்கொண்டேன்டா, நீங்கள் வார்த்தையை கிளாஸுக்கு போட்டு கரைச்சி குடிக்கிற இல்லை, வார்த்தையை மனப்பாடம் செய்ய வேண்டும். சேனையில் கத்தாவே உடைய நாம் எனக்கு தருது. வார்த்தை கிடைத்தவனே அவர்கள் உட்கொண்டு உடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம் பார்த்தது. வார்த்தையை வாசிக்க வாசிக்க சந்தோஷம் ஐயா. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேறுதோ தவிர்க்க முடியாத காரணம் வந்து விட்டு முழங்கால் பண்ணிட்டு வார்த்தை கடல் இருந்து வாசிங்க, கடல் ஆறுதலாக வாசிங்க, ஆறுதலாக வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் பெறும், கவலையெல்லாம் போயிருச்சு. செய்து வாருங்க, அப்படி நீங்கள் செய்து வாக்காரே பிள்ளைகிட்ட என்ன கோல் பண்ணுறோம் சொல்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாசமாய் நமக்கு அருமையான வசனம். திருப்பி சொல்லுவோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, நேரமா வந்துட்டு, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் இருக்கு, நமக்குள்ளே நமக்குள்ளே அதை அண்டர்லைன் பண்ணுவோம். அநேகர் கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாவின் அப்பமா பாய்பக்தோ துக்கில்லாமல் வேத அசத்த பண்ணுகிறார். சில பேர் வந்து இந்த கலண்டர்ல ஒரு வசனத்தை வாசி போட்டு ஓடுவாங்க, கர்த்தர் நித்தம் வயலத்தையும் சொல்லி போட்டு ஜெபம் முடிஞ்சுது, அவருடைய வேத வாசம் முடிஞ்சுது, கர்த்தர் நித்தம் வயலத்தையும் மாவரத்தையான காலம் ஆத்மா திருப்தியாக இருமாக்க சொல்லி போட்டு விட்டாங்க, பைபிள் வந்து இந்த ஆபீஸுக்கு ஓடி விட்டுருவாங்க. பிரியோசனை அது பார்க்க பேசாமல் போயிருந்தாலும் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கோம். இப்படி போனா பிசாசு தான் பிடிக்கும். வாயா வேதத்தின் ஒழுங்கா வாசிக்கல நம்ம ஆளுடா வாராங்க பிசாசு கூப்பிடும், அரவணைக்கும் மச்சாளனும் கூப்பிட்டுரும். வேத வாசிக்க கவனம், ஏசு உங்களை ஜீவ அப்பம் தர அழைக்க அப்பம் தரக்கு நித்திய ஜீவனை உங்களுக்கு கொண்டு வர ஜீவாப்பம் இருக்கிறது. ஜீவாப்பம் எங்க இருந்தாரு? இந்த சங்கம வானொலி இருந்தா ஜீவாப்பம் வருது. சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தை வெளிச்சம் அது அப்பம், அப்பத்தை கொடுக்க நீங்க உண்ண வேணும், சாப்பிட வேணும், தியானிக்க வேணும், அசைப்பட வேணும். சரியோ? நேரம் கடந்து விட்ட பாருங்கோ, இங்கே ஜெபம் பண்ணும். அன்பான பரலோகத்தை அப்பன் சுவாமி, இன்றைய நாளிலே மூன்று அப்பம் என்ன, வேதாகம் என்ன வெளிப்பாட்டை தருகிறது என்று ஆழமான சத்தியத்தை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டேன் சுவாமி. இந்த வார்த்தையை மறு ஒளிவர்களுக்கு கேட்கிற பிள்ளைகள் இந்த மூன்று அப்பத்தின் விளக்கத்தை வேதாம ரீதியில கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி ஐயா, அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். மூன்று அப்பம் என்றால் என்ன, வாசம் என்றால் என்ன, எப்படியாக நாங்கள் தேவனை தேட வேண்டும் என்பதை குறித்து ஆழமான சத்திய நகைச்சுவையா இருந்தாலும் சிந்திக்க வைத்தது, சிரிக்க வைத்தது, அப்படியாக சிரித்தாலும் சிந்தித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம் இதயத்துக்குள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமீன். அப்படியாக வார்த்தை இதயத்துக்குள் எழுதி வாசமாயவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வந்திருக்கிறார். அந்த வாசமானவர் அந்த வார்த்தையானவர், அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த வெளிச்சத்திலே நமக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தது. அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டுச்சல் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதா. நன்றி ஐயா. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் சரியாற்ற நேரம் 8:32 மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமேன். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. ஆமேன். நாங்கள் அடுத்ததாக இணைய போறோம் வார்த்தையின் வெளிச்சத்தோடு. உங்கள் சகோதரி இணைகின்றேன். என்னோடு இணையுங்கள். கதிரி நாமத்தை

குடும்பங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை இணைத்துக் கொண்டவரை, சேர்த்து கொண்டவரை, அனாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தவரை உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றியோடு கிருபியாய் தந்த இந்த வார்த்தை வெளிச்சத்து நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நித்திய வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்தும். நித்திய சூரியன் நித்தமும் உதிக்கிறீரப்பா, எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா நீர் சங்கமிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துறோம். வார்த்தையானவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை அடியாளை கற்றுக் கொடுத்தீர். அந்த மகாபதிய தயவுக்காக நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தை கூட அவ பேசுங்க ஆண்டவர். இந்த நாளில் சங்கமானுடைய களத்துக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால அப்பா சிவருக்காய் நன்றி செலுத்துறோம். ரீட்டா சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற மறைமான ஊழியத்தை ஆசீர்வதிப்பீரா. அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி, மெல்லைகளை சாலப்படுத்தும், உறவுகளை ஆசீர்வதி, அவருடைய இணைந்து ஊழியங்களை சில எல்லாம் ஊழியர்களையும் ஆசீர்வதி, நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசீர்வதி, நித்திய ஊழியத்தை ஆசீர்வதிங்க கத்தாவது. இந்த வெளிச்சத்தின் ஊழியத்தில் இணைந்திருக்க எல்லாம் ஊழியர்களையும் ஆசீர்வதி, தொடர்ந்து வழி நடத்துங்க. கேட்டுக்க அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன். மறுவழியத்தை கேட்கப்படுற அன்பு நேர்களையும் திருக்கருத்துக்களாய் தருகிறேன். என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன விடுதலையோடு, வேண்டும் என்று வாஞ்சியோடு, தாகத்தோடு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்கிறார்கள். அந்த வெளிச்சம் வாழ்க்கையில வெளிச்சம் ஆட்டும், விடுதலை ஆட்டும். கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதா, திரையிறு போல் மாறுவதாக, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதா, இயேசுவின் நாமத்தினம் கட்டவது செபிக்கிறேன் ஆட்டம் அப்பா. அப்படியா நீங்க செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி ஆனது. வார்த்தை ஒருமுறை திரும்புவதில்லையாப்பா, அது வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தை, சீவன் உள்ள வார்த்தை, ஆத்மா உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உயிர்ப்பை கட்டும் இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கும். அகப்பனே, இந்த வேலை முதல் அடியாலை மறைத்து நீங்க வெளிப்படுவீரா. என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்து தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாக இருப்பதா. இரவளவேன பெருகனும் ஆசிரியனும் கற்றுக்கொடுங்க, பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். திருநாமத்தை உயர்த்தி துதிக்க சிறிய பாடலை பாடுவோம். ஆமேன்.

மனிதனல்ல, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதன் அல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதன் அல்ல. மறக்கப்படுவதில்லை நான், உம்மால் மறக்கப்படுவதில்லை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாதவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாதவும் கிருபை. விலை கொடுத்து வாங்கியுள்ளேன், எனக்கே நீ சொந்தம். உன்னை விலை கொடுத்து வாங்கியுள்ளேன், எனக்கே நீ சொந்தம்.

மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. அமேன். கர்த்தனா ஒன்றை மையப்படுவதாக நாங்கள் வார்த்தை விவரிச்சதுக்குள்ளாக சொல்லுவோம். இதனால் என்னோடு பேசின வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? அதாவது தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணினது வைக்கப்பட்டிருக்கிறது,

0: அடையாளம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தம் என் இதயத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேலை ஏற்ற நேரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்தரப்பட்டது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போன்றோம். என்ன வைக்கப்பட்டிருக்கிறதாம்? இதை ஆபகுக்கு சொல்லுகிறார். இப்படியாக ஆபகுக் இந்த வார்த்தைக்குள்ளாய் சொல்லுகிறார். என்னென்று பார்ப்போமா? வாருங்கள், வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். வைக்கப்பட்டிருக்கிறது ஆபகுக்கு 2:3 அங்கேயே நான் சொல்லுகிறேன். குறித்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கென்று அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணினது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. ஆபகுக்கு புஸ்தகம் 2:3 இப்படி சொல்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்க சில காலங்கள் கஷ்டகாலம் வந்தவுடனே, பிரச்சனையின் காலங்கள் வந்தவுடனே, வேதனையின் காலங்கள் வந்தவுடனே, கண்ணீரின் நாட்கள் வந்தவுடனே, முடியவில்லை என்று சொன்ன தவிக்கிற காலங்கள் வந்தவுடனே நாங்கள் நினைக்கிறோம், இவ்வளவுதான் இவ்வளவுதான். இல்லை இல்லை இல்லை இல்லை மகனே மகளே, இல்லை இல்லை. இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் இன்னும் உனக்கா இன்னும் நான் வச்சிருக்கிறேன். இன்னும் வச்சிருக்கிறேன். யாருக்கு நான் கொடுக்கறதுக்கு வைக்கல. எனக்குன்றது எனக்கு தான், உங்களுக்குன்றது உங்களுக்கு தான். அப்ப என்ன எனக்காக ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறேன்? எனக்குன்ற ஒரு தரிசனத்தை வச்சு, எனக்குன்ற ஒரு அழைப்பை வச்சிருக்கிறேன். அந்த அழைப்பில நான் ஓடும்படியா வாதையை வச்சிருக்கிறேன். அப்ப குறிக்கப்பட்டதை வச்சிருக்கிறேன். எனக்காக நியமிக்கப்பட்ட அழைச்சு கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவன் நிறைவேற்ற வச்சிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்ற, ஏற்ற வேளையில நிறைவேற்ற அவன் வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறதான் நமக்கு கொடுக்க வச்சிருக்கிறார். நாம எடுத்துக்கொள்ள வச்சிருக்கிறார். நாங்க பிடித்துக் கொள்ள வச்சிருக்கிறார். எடுத்துக்கொள்வோமா? பிடித்துக் கொள்வோமா? பாருங்க, மீறி அந்த வார்த்தையை வாசிக்கிறது. வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது இன்னும் முடிவிலே அது விளங்கும். நான் உருவாக்கின பின்பு, நான் அவருக்கென்று ஓடுகிற போது அது முடிவிலே விளங்கும். அவர் ஒரு நியமித்த காலத்தை வச்சுக்க, அந்த நியமித்த காலத்துல நான் ஓடி முடிக்கும் பொழுது அங்கே அந்த தரிசனத்தை அங்கே அவர் என்ன செய்யறார்? நிறைவேற்றுகிறார். அது முடிவிலே விளங்கும். ஆபிரகாம் அழைத்த வாக்குத்தத்தை கொடுத்தார், மகனை கொடுத்தார், பலியிட சொன்னார், அங்கே ஆயத்தம் பண்ணின அட்டுக்கடாவை காண்பித்தார். அங்க வைக்கப்பட்டிருந்தது பாத்தீங்களா? வைக்கப்பட்டிருந்தது பாத்தீங்களா? அப்ப முடிவில் அது விளங்குது. எது முடிவு? ஒருவேளை அவர் பிடமிடப்பட்டு அந்த சோதனை காலம் இவ்வளவும் முடிஞ்சு ஜோபுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன ஜோபு? தான்பட்ட பாடுகளை தன்னுடைய சிநேகிதர் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி ஜோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தார். 2 அதைத்தானே நாங்கள் பார்க்கணும். ஜோபு தன் சிநேகிதற்காக ஜோவின் முகத்தை பார்த்தார். அடே, இவ இவ்வளவு சூழ்நிலை இருக்கானேப்பா, இவனுக்கு கொண்டு ஒரு காலத்தை நான் வச்சிருக்கிறேனே, ரெட்டம் தனியாவில கொடுக்க வச்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறத கொடுக்க போறேன். அவருடைய முன்னிலைமை காட்டு, அவன் பின்னிலைமை, ரெட்டம் தனி ஆசீர்வத்து கொடுத்தான். வைக்கப்பட்டிருந்தது ஆசீர்வாதம். ஜோபுக்கு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்க. முன் அவன் அனுபவிச்ச ஆசீர்வாதம் அல்ல, அது ரட்டந்தனியான ஆசீர்வாதம் அங்கே வைக்கப்பட்டிருக்க. அவர் அங்கே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆயத்தம் பண்ணதை கொடுக்கிறார். ஏற்ற காலத்துல கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஜோபு நினைச்சார், தோல் முதல் கொண்டு எல்லாமே அழுகி போச்சு. உறவை இழந்தான், சுகத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், சுயத்தை இழந்தான். ஆனா வாயினால தேவனை இழக்கவே இல்லை, பாவம் செய்யவே இல்லை, தேவனை மறக்கவே இல்லை. நான் பொன்னாக விளங்கு, நான் சோதித்தவன் பொன்னாக விளங்கும். நான் சோதித்தவன், நான் போகும் வழி அவர் அறிவார். நான் போகும் வழி அறிவார். அவர் அறியாம யார் அறிவார்? யார் அறிவார்? அவர் அறிவார். எனக்கு தரிசனம் வைக்கப்படுது. குறித்த காலம் வச்சிருக்கிறது. வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்கு மாறாமல் வச்சிருக்க. அதைத்தான் சாலமோன் சொன்னார், உனிய தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி இன்றைக்கு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்ட பண்ணி மகிமையின் தேவன் சக்கியா மகிமையில ஆலயத்தை மூடும்படியால் மகிமையில இறங்கினார் அல்லவா? அப்ப வைக்கப்பட்டிருக்கு தானே அந்த தரிசனம். அது போய் சொல்லே, அது முடியல விளங்கிச்சு தானே. ஆலயம் கட்டி முடித்த உடனே உரிமை தேவன் வெளிப்பட்டார் தானே. முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்ல அறியது, பொய் சொல்ல. அவர் மனுஷன் அல்ல, மனமாறு, அவர் மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்போம் அல்ல, வசனித்து நிறைவேற்றாதிருப்போம் அல்ல. ஆனால் இந்த அழைச்ச அழைப்புக்கு உண்மையாய் ஓடுகிறீர்களா, உண்மையாய் ஓடுகிறீர்களா? அதுதான் விளங்க, அதுதான் விளங்க மறுக்குது. உங்களை விளங்க வைக்க மறுக்குது. உங்களுக்கு விளக்கம் காணாது. நாங்கள் விளங்க வேணும். இப்படி விளங்க வேணும், பொண்ணாக விளங்கணும் என்று சொன்னார். நாங்கள் அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு என்பதை விசுவாசிக்க வேணும். எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு என்பதை நாங்கள் மறந்து விடக் கூடாது. அதை போய் சொல்ல, அது தாமதித்தாலும் யோபுக்கு தாமதித்ததாலும் உடனே கொடுத்தாரா? யோசேப்புக்கு என்று நியமித்த அதிபதி வாழ்க்கையை உடனே கொடுத்தாரா? யோசேப்ப குழியில போட்டாங்க, விச்சாங்க, சிறையில் அகப்பட்டு அடைப்பட்டார் யோசேப்பு. அப்ப தாமதிக்குது. யோசேப்பு கத்தரோட இருந்தா கத்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனா முடிவில் அது விளங்கிச்சு. எப்படி விளங்கினது? அதிபதி என்ற உயர்வில விளங்கிச்சு. அவருக்கு கொடுத்த தரிசனம் சொற்பணம் விளங்கிச்சு. இதயத்துக்குள்ள வைத்த அந்த தரிசனம் கொடுக்கப்பட்ட சொற்பணம் விளங்கிச்சு. எப்படி உயர்வில விளங்கிச்சு? உன்னதத்தின் உயர்வு, அதை யாராலும் பறிக்க முடியாத உயர்வு. விலை கொடுத்து அங்க என்ன செய்யல? பணம் கொடுத்தால் அதை மற்றவர்களால் குழியில போட முடியல. விற்க முடியாத விளக்க விளக்க விளங்கிச்சு. மற்றவர்களை பெற்றுக்கொள்ள முடியாத விளக்க அங்கு விளங்க வச்சு, விளக்கத்தை கொடுத்த சகோதரங்களுக்கு விளங்க வச்சது தானே முடிவில் விளங்கிச்சது. பாத்தீங்களா? எப்படி விளங்க வச்சார் பாத்தீங்களா? அப்பா எனக்கா உங்களுக்காக வைத்தத விளங்க வைப்பார். மற்றவர்கள் விளங்கும்படியாக வைப்பார், மற்றவர்கள் விளங்கும்படியாக வைப்பார். எப்படி விளக்காக வைப்பார்? மலைமுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதிருந்தத விளக்கு தண்டின் மேல் வச்சது என்ன செய்யுமா? அரக்காலின் தண்டி வச்சது விளக்கு அணியாது, அது வெளிச்சத்தை எல்லாருக்கும் கொடுக்கும். அதே போல எங்களை விளங்க வைப்பார், விளங்க வைப்பார், தன்னை விளங்கும்படியா வைப்பார். தான் யார் என்பதை மற்றவர்கள் விளங்கும்படியா வைப்பார். அப்ப வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதத்தார்கள் காற்று, அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். அது நிச்சய ஜீவன், நிச்சயமாய் வரும். இந்த ஆசீர்வாதம் அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை. ஒருவேளை நாம போட்ட திட்டங்கள், நாம போட்ட கணக்கள், நாம போட்ட ஸ்கெட்யூல், நாம போட்ட காரியங்கள் எல்லாம் மாறினாலும் நான் அப்ப சொல்றேன், அது தாமதிக்காது. நான் சொன்னத ஏற்ற வேளையில, ஆயத்தம் பண்ணினத நான் ஏற்ற நேரத்துல, குறித்த காலத்துல, உன் இதயத்துக்கு வைத்தத நான் கண்டிப்பா நிறைவேற்றிய தீர்வேன். இப்ப வைக்கப்பட்டிருக்கு, அது வைக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம், நாம உடனும் உண்மையா உடனும். ஆனால் இங்கே ஆயத்தம் பண்ற யாருக்கு என்று சொன்னார். அங்கே ஒன்று சுவாமி புஸ்தகம் 9 பாப்பமா இருந்தார். அங்கே சவுல் என்ன செய்யறார்? தன்னுடைய சாப்பிடனுடைய கழுதியை காண விட்டு என்று சொல்லி அங்கே தேடி வருகிறார். சவுல் கழுதியைத்தான் தேடி வர, ராஜ பதவியை தேடி வரல. அப்ப இதற்கு வைக்கப்பட்டிருக்கு என்னது? ராஜ அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கு. பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்கே குந்தி இருக்க? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னால் குந்தி இருக்க. அப்ப அந்த வசனங்களை வாசிப்போம். வாய்ந்தால் அங்கே ஒன்று சுவாமி புஸ்தகம் 9 அங்கே பாருங்க. அந்த வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்ற சில வார்த்தைகளை அங்கே என்ன செய்தார்? அங்கே தீர்க்கதரிசி நாடி வரும் பொழுது அங்கே கழுதையும் கிடைக்கிறது. ஆனால் அவருக்கான ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண இருக்கிறது. அங்கே சவுல் என்ன செய்யறார்? வாரா சாமியார் சொல்றார் சவுலுக்கு. பிரியத்தை பாருங்க, உங்களுக்கு வாசிக்கிறேன். 9 அங்கே 19 வசனத்தை வாசிக்கிறேன். சாமியார் சவுலுக்கு பிரியோத்திரமாக, ஞான சிருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையில் ஏறிப்போ, நீ முதல்ல ஏறிப்போ. உனக்கண்டு என்ன செய்யறான்? ஆயத்தம் பண்ண வச்சிருக்க மேடையில் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும். பாருங்க என்ன வைக்கப்பட்டிருக்கு? இந்திய ஆயத்தம் பண்ணப்பட்டு சவுளுக்கு தெரியல. சவுள் எப்படி நினைச்சிருப்பார்? தன் கழுதியத்தை நன்றி ஞான சிருஷ்டிக்காரன்கிட்ட சொல்றவன் குறி பார்த்து சொல்லுவார், இந்த கழுதியை வெட்டுக்கொண்டு நான் விட்ட திரும்பலாம் என்று நினைத்தார். அண்ணா அவற்ற நினைவுக்கு மேலாக தகப்பன் இவருக்கு இவருக்கு ஒரு அபிஷேகத்தை, ராஜ அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், வைக்கப்பட்டிருக்கு. அது எப்ப விளங்கும்? அந்த வேலையில விளங்குச்சு. ஆயத்தம் பண்ணினதை பார்க்க வைக்கிறது, குறித்த நேரத்துல வரைக்குது, ஏற்ற வேலையில உயர்வு கிடைக்குது. அங்கே சவுல் என்ன செய்யற? ராஜா மாற. அங்கே அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த பந்தி ஆயத்தம் பண்ண, ஆயத்தம் பண்ணி அந்த பந்தியில நீ குந்த வேணும் என்று சொல்ற. பூஜன பந்தியில நீ உட்கார வேண்டும். அங்கே என்ன செய்யற? அப்ப அங்கே பந்தியில இருக்கும் போது அங்கே சாமுவேல் ஏற்கனவே இவருக்கு என்ன செய்யறா? ஒரு முன்னந்தோடைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 24 வசனத்தை பாருங்க, 23 வாசிக்கிற, 23-24. 1 சாமுவேல் புஸ்தகம் 9 அதிகாரம் 23-24. பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே. இப்ப ஒரு பங்கு கூட எடுத்து வச்சிருக்கிறார். யாரு? சாமுவேல் ஸ்பீக்கர். யாருக்கு? இந்த சவுல். காணாமல் போனதை தேடின, அந்த கழுதியை தேட போன, அந்த தாவருடைய கழுதியை தேட போறேன். இந்த சவுலுக்கு அங்கே ஒரு பந்தி அழைக்கப்படுது, அது ஒரு பங்கு எடுத்து வைக்கப்படுது. விரும்பாக ஒரு விசேஷித்தப்போ இந்த சாதாரண ஒரு சவுலுக்கே ஒரு பந்து. இந்த மனுஷன் தீர்க்கதரிசி ஆயத்து பண்ணா, நம்மை அழைத்த பரமராஜா, எனக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட பங்கு ஆயுத? எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுது. எங்கள் தலை எண்ணியால் அபிஷேகம், எங்கள் பாத்திரம் நிரம்பி வயிற்சி வேறு, எங்கள் ஜீவன் நாளாம் அவருடைய கத்தருடைய வீட்டை எடுத்தார்கள் நினைத்திருக்கும்படியா தானே? அப்படியாக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்காருங்களா? இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தகப்பன் பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை பாசிங்க, கொடுத்து வைத்தேனே. அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடியை அதனோடு இருந்து எடுத்துக்கொண்டு வந்து அதையும் முன் வைத்தான். பந்தியில குந்த வச்சாச்சு. குந்த வச்சவனுக்கு ஒரு பங்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ஆயத்தம் பண்ணப்பட்டத அங்க என்ன செய்யற? அதை கொடுக்கிறார். அங்கே சவுல் சொல்ற, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்று. அப்ப வைக்கப்பட்டிருக்கிறது யாரு? உனக்கு, உனக்காக வச்சது உனக்காகத்தான். இன்னைக்கு யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது, யாரும் அதை எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு போட்டி கொண்டு அது தந்திரமாய் வைத்துக்கொள்ள முடியாது, சூறையாட முடியாது. அப்பா அதை எடுத்து எடுத்து வச்சத எவனுக்கும் எடுக்க அதிகாரம் இல்லை, தகுதி இல்லை, நுழையவே முடியாது இந்த வாசலுக்குள்ள. அப்படியாக பக்குவமா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ஒரு சாமுவேல் ஒரு சவுலுக்காக ஒரு விசேஷித்த பங்கு எடுத்து வச்சு குந்த வச்சு அந்த பந்தி ஆயத்தம் படுத்தி அவனை ஒரு ராஜ பதவிக்கு உயர்த்துவாரா இருந்தா? ரொம்ப அழைத்த தகப்ப, இந்நாள் வரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தகப்ப, எமக்கான உங்களுக்கு திட்டங்கள் நோக்கங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற, அதை ஏற்ற வழி தர, எங்களை உயர்த்த, ரொம்பளவு ஆயத்தம் பண்ணி எமக்காக அந்த நாளை வச்சிருக்கிறது தெரியுமா? அதுக்காக நம்ம ஆயத்தம் பண்ண இருக்கிறோமா? ஆயத்தம் அங்கட மாம்ச வெள்ளவீனம் மாம்ச சிந்தையில நாங்க மாம்ச சூழ்நிலையில விழுந்து எழும்பி இன்னும் முடியலையே என்று சொல்லி தவிச்சு போயிருக்கிறோமா? இப்படி இருக்கிறோம், இப்படி ஆயத்தம் பண்ணிருக்கிறோம். இந்த சூழ்நிலை பெரு தள்ளிவிடும். அவர் வச்சிருக்கிற அந்த அழைப்புக்கும், அவர் வைத்த திட்டங்களுக்கும், அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை, எங்கள் இதயத்துக்குள்ள வைத்திருந்த அந்த வாக்கு தத்துவத்தை தட்டி எழுப்பி அண்ணல் மூட்டி விசுவாசத்தை எழுப்பி பெற்றுக்கொள்ள நீங்களும் நாங்களும் ஆயத்தமாயிருக்கிறோமா? வச்சிருக்கிறார் அல்லவா? அவர் இல்லை என்று சொல்லலையே. யாருக்கு இல்லை என்று சொல்ற? சொல்லுவா, உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அவனுக்குத்தான் இல்லை. நான் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை எனக்கு உங்களுக்கு உண்டு, வாக்கு திட்டம் உண்டு, வார்த்தை உண்டு, வல்லமை உண்டு, விட்டுதலை உண்டு, ஜெயம் உண்டு. எப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம்? எப்படி நாங்க எடுத்துக்கொள்றோம், பிடித்துக் கொள்றோம் இந்த வார்த்தையே? வைக்கப்பட்டிருக்கு, குறித்த காலத்துக்கு அது வைக்கப்பட்டிருக்கு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது. அடுத்தது பாப்போம் வேண்டாம், இன்னொரு உதாரணத்தை. அங்கே அவர் நீங்களை சுட்டு தரையில ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21:9. அப்பமா வாசிக்கின்ற முழுக்காக, அவர்கள் கரையில் இறங்கிற போது கரை நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அந்த பகுதியை நீங்க அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, இயேசப்பா உயிர்த்தெழுந்த வல்லமையில இவர்களுக்கு காட்சி கொடுத்து போட்டு போயிட்ட, இருக்கிறார். ஆனா இவர்களோ என்ன செய்தார்கள்? பின்மாற்றங்கள் இட போறார்கள். பேதுருவும் சீஷர்களும் அவனுடைய இந்த நண்பர்களும் சக சீஷர்களும் ஓ என்ன செய்தார்? இயேசு இல்லாவிட்டா மீனும் இல்லை, இயேசு இல்லாட்டா வரும் ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. அப்ப அங்க இல்ல வழிய போடுறாங்க. ராத்திரியில அவர்கள் கொன்றும் பிடிக்கவில்லை. இல்ல இயேசு இல்லாட்டா இல்ல. பிள்ளைய அழைப்பு பெற்ற பிள்ளை நானும் நீங்களும் இயேசு இல்லாம எதுவுமே நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு இல்ல, அது இல்ல. அப்ப இங்க இல்ல பிடிக்கல. இதே காலமான போது இயேசு என்ன செய்வார்? தன் சீஷருக்கு வழிப்படுத்தி கொண்டு போய் ஆழத்துல போடுங்கன்னு சொல்ற. ஆழத்துல போடுங்கன்னு ஆழத்துல போடுறார்கள். ஆனா இங்க வைக்கப்பட்டிருக்கலவா? என்ன வைக்கப்பட்டிருக்கு? ஐயத்தம் பண்ண வைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு என்று கொடுத்து அவர் எதை பிடிக்க நினைச்சாங்களோ, எதை பிடிக்கிறதுக்கு பின்மாற்றில போனாங்களோ, அந்த நிலையை மாற்றத்துக்கு ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்டு அப்பா காண்பித்து கொடுக்குற. வைக்கப்பட்டிருக்கு. என்ன வைக்கப்பட்டிருக்கா? சரி, நெருப்பு போட்டு அது மேல மீன் வைக்கப்பட்டு இந்த மீனுக்கு தானே பண்ணி போன பின்மாற்ற. இன்றைக்கு நாம இந்த மாமிச பலவீனத்தில் அப்பா அவற்றிட்டு எதுக்கு போவோம்? கலைய போறோம். ஏது எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலக காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற எது தேடி போறோம்? அங்கே அதுவும் கிடைக்கல. துக்கத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, தோல்வியில, நிலைமையில, சூழ்நிலையில தவிக்கின்ற அப்ப சொல்ற, உனக்கால் வைக்கப்பட்டிருக்க, உனக்கால் வைக்கப்பட்டிருக்க மகனே மகளே, நீ எதுக்கான பின்மாற்றில போற? என்ன விட்டுட்டு நீ எதை தேட போற? அங்கே இல்லை, அது உனக்கு இல்லை. ஆனா நான் வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன். வா, உனக்கு காண்பிக்கிறேன், நான் உனக்கு காண்பிக்கிறேன், காண்பிக்கிறேன். மீன் வைக்கப்பட்டிருக்கு, கறி நெருப்பு போடப்பட்டிருக்கு, சுட்டு வச்சிருக்க, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க, குடிச்சு புசிச்சு சாப்பிட்டு உண்டு மகள் பந்தியை வச்சிருக்கிறப்பா, பந்தியை வச்சிருக்கிறவா? எனக்கு உங்களுக்கு ஒரு பந்தியில வச்சிருக்கிறேன், கொண்டு இருந்து சாப்பிட வச்சிருக்கிறவா? இங்க பேபி போசிட்டு முட்டங்கின முட்டவன் தான் உடக்கி போட்டாங்க சொத்துக்களை எல்லாம். ஆனா ராஜா தாவீது ராஜா அவனை என்ன செய்யறான்? அழைச்சு அவருடைய சமூகத்தில் நித்தமும் அப்பம் புசிக்கும் போய் உடங்கின அவருடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்து அவனை ஆசீர்வாதமா உயர்த்த நினைச்சா பாருங்க. தாவீது ராஜா உயர்த்தினார் தானே. அந்த ராஜாவுக்கு அந்த முடங்கின முடவல்ல இருக்கு நோக்கம் உண்டண்டா? உயர்த்த வேணும், இரக்கம் செய்ய வேணும். தன் ஜோனாத்தான் என்ற சிநேகிதன் மூலமாய் அவனுக்கு இறங்க வேணும் என்று நினைச்சார் என்று சொன்னான். எங்களை தாம் பரம தகப்பன் அனாது சிநேகத்தால் உன்னை அணைத்துக் கொண்டு இழுத்து காரணியத்தால் உன்னை இழுத்துக் கொண்டு என்று சொன்ன தேவர் அனாது சிநேகத்தாங்க சிநேகித்தவர் நிம்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் எங்களுக்காக நியமித்த ஓட்டம், எங்களுக்காக வைத்திருக்க தரிசனம், எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், எங்களுக்காக வச்சிருக்க காலங்கள், அவர் எங்கள் உள்ளத்துல வச்ச வாக்கு திட்டங்கள் நிறைவேற ஏற்ற வேலை இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஓடுவோம், அதற்காக இந்த வார்த்தையை அதை பெற்றுக் கொள்வோம் என்ற சுவாசத்தோடு எழும்புவோம். வைக்கப்பட்டிருக்கு தரிசனம், வைக்கப்பட்டிருக்கு ஆயத்தம் பண்ணதும், வைக்கப்பட்டிருக்கு காலமும், வைக்கப்பட்டு ஏற்ற வேலையும் பற்றி வைக்கப்பட்டிருக்கு. அவர் மறந்துட மனுஷன் அல்ல, அவர் மறந்துட மனுஷன் அல்ல. அவர் தேவன், அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வ ஞானி. அவருக்கு மறைவா இங்க ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த சிசுகளை அழைச்சவர் உண்மை உள்ளவர். தான் மறிச்சேன், இது ஒசதாக்கால் உயிரோடு இருக்கிறது சொன்னது உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தந்த வல்லமையோடு இருக்கிறார். இன்று மீனக்குள்ள உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார். இந்த இதயத்துக்குள்ள வைத்த வாக்கு தத்தத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்பி அவர் வைத்த தரிசனத்தை, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும் என்று சொல்ல விசுவாசத்தோடு நெருங்குவோமா? அந்த நெருக்கத்தின் தேவன் நிச்சயமாக எங்கள் நெருக்கத்தை விசாலப்படுத்தி நெருங்கி வந்து நம்மை உறவாடி அவருடைய உண்மையான அன்புக்குள்ள ஆயத்தம் பண்ணதை குறித்தத எங்களுக்கான ஏற்ற வேலையில தந்து வைக்கப்பட்டிருக்க தரிசனத்துல நடத்துவார். வைக்கப்பட்டிருந்ததை பெற்றுக்கொள்வோமா? செவிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக கொடு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா நீர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கூட, அப்பா நீர் எங்களுக்காக ஆயத்தம் அழுந்த எங்களுக்கான தரிசனத்தை வச்சிருக்கிறீர், காலத்தை வச்சிருக்கிறீர், கொடுத்த வாக்கு தத்துவத்தை எங்கள் இதயத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த வைத்திருக்கிற யாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு விசுவாசத்துல நிச்சு நிச்சிருக்க விசுவாசத்தை தட்டி எழுப்ப கட்டி எழுப்ப விசுவாச வரங்கள் பெருக கிருப செய்யாட்டம். சூழ்நிலையை பார்க்க சூழ்ந்திருக்க மனுஷரை பார்க்காத மனசு பலவீனத்தை நினைச்சு வேதனைப்படாதபடி நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுது. அந்த வார்த்தைக்கு நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நீர் உறங்கையோடு விடுவ தேவனும் அல்ல ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு நாங்கப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துறோம், பொறுமையாக்குறோம், அடிவி ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு அப்படி அர்ப்பணிக்கிறோம். ஆலயசை ஆசீர்வதி எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ள விசுவாசத்துல கண்டுகொள்ள இங்க கிருபசாங்க. இந்த கண்களை திறவுங்க அப்பா, பிரகாசனம் மனக்கண்களை திறவுங்க. நேற்று அதிர்ஷ்டங்களை காணும்படி எங்களுக்கு நீர் செய்து வச்சு ஆயத்து மன்னனை பெற்றுக்கொள்ளும்படியாக, வைக்கப்பட்டிருக்கதை கற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்கப்பா. வெளிப்படுங்கப்பா, உங்களோட வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து விரியான வேலையை பொருட்படும் ஆசீர்வச்சும் அப்படியாக நீங்க செய்யப்பட கிருபிகளுக்கு நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சுபத்துக்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கத்திரா ஒன்றை மயமப்படுவதாக. ஆமேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்திற்கு விசுவாசிக்கிறேன். அப்படியாக மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். வெளிப்பாடுகளையும் வெளிச்சத்தையும் ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்திக்கலாம். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியாற்றோண்டோ நேரம் 8:59. நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சமாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இதை வார்த்தை, அந்த வார்த்தை தேவது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தைக்கு நீங்க என்றும் வார்த்தையானவர் நம்மோட வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். விசுவாசிப்போம், ஜெயிப்போம், ஆயத்தம் பண்ணதை காண்போம். ஆமீன். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். உங்களோடு பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா, இணைப்போமே. பைசோர் பாஸ்டர் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: ஆமென். நாங்கள் இன்றைக்கு கர்த்தர்தான் யெகோவா தேவன் என்பதை பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உம்முடைய நாமங்களில் ஒன்று யெகோவா தேவனாக இருக்கிறீர், கர்த்தராக இருக்கிறீர். நீர் எங்களை உருவாக்கிற தேவன், இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன், வல்லமை உள்ள தேவன், கரத்தையும் பலத்தையும் காண்பிக்கிற தேவன், எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், கட்டுப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வசனத்தை கேட்டு இருதயத்தில பதித்தவர்களாக உம்முடைய யெகோவா தேவனுடைய பலத்தோடு இந்த ஊழியத்துக்கு போக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உணர்வுள்ள இருதயத்தை கொடும், கேட்கிற காதுகளை கொடும். எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். வார்த்தையின் ஊடாக பேசும் துதி கன மகிமை ஒன்றாரமைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் எரேமியா 16:20 பார்க்கும் பொழுது, மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பெலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய கரம் நீட்டப்படும் பொழுது, அவருடைய பெலம் வெளிப்படும் பொழுது, அந்த செங்கடல் இரண்டாக பிளக்கும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும், அந்த எரிகோ கோட்டைகள் வெள்ளும், அவர்களுடைய எதிரிகள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், பிரியமில்லாமல் தொடர்ந்து பாவத்தில சாபத்தில வாழுகிற மதங்களில் வாழுகிறவர்களுக்கு இப்படித்தான் ஒரு நாள் தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டுவார், பெல்லத்தை காண்பிப்பார். அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், மனிதன் மீது எல்லாரையும் நேசிக்கிற தேவன் இந்த பிசாசின் கிரிகைகளை விட்டு வரும்படியாக அழைக்கிறார். பிசாசு அடிமைப்படுத்தின அடிமைத்தனத்தில் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பலத்தை பெற்று அந்த பாவ கட்டுக்கள்ல இருந்து, சாப கட்டுக்கள்ல இருந்து வெளிவரும்படியாக யெகோவா தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பாருங்கள், யாத்திராகமம் 6 முதலாவது வசனத்திலேயும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்தில் இருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, பார்வோன் என்ற தேவன் அடிமைப்படுத்தின இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி 400 அவர்களை கொண்டு கடினமான வேலைகள், அவருடைய வாழ்க்கையை கசப்பாக்கின ஒரு மத வழிபாடுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். பாருங்கள், அவன் 400 4 மேலாக அடிமைப்படுத்தி தன்னுடைய வருமானத்தை, தன்னுடைய யுத்த உபகரணங்களை பெருக்கிக் கொண்டான். பாருங்கள், தேவன் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த அந்த ஆணையை நிறைவேற்றுகிற காலம் வந்தது. பாருங்கள், 4 400 மேலாக அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய பலத்தையும் கரத்தையும் நீட்டினார். நீட்டி அவர்களை விடுதலை செய்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் மோசேக்கு சொல்லுகிறார், நான் யெகோவா. பாருங்கள், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆபிரகாமோடு இடைப்படும் பொழுது தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக, ஆசீர்வதிக்கிற தேவனாக ஆபிரகாமோடு இடைப்பட்டார். மோசேயோடு அவர் இடைப்படும் பொழுது யெகோவா தேவனாக, வெள்ளத்தை காண்பிக்கிற தேவனாக, கருத்தை நீட்டுகிற தேவனாக யெகோவா தேவன் தன்னை வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 6 வசனத்திலேயும் அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அன்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை மேற்படுத்தி இருக்கிறேன். இப்படியாக அந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த நாளில அவர் எங்களுடைய தேவன் யெகோவா தேவன் அவர்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 6 வசனத்திலேயும் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டேன், என் உடன்படிக்கையை நினைத்தேன். பாருங்கள், தேவன் இரக்கமுள்ளவர். நாங்கள் அவருக்கு கீழே அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி அழுவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள். அந்த கவலையை அவர்கள் அந்த கவலையை தேவன் கிழக்கும் பொழுது அந்த அந்த நேரத்தில் அவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது அவர்களுடைய கூக்குரலை பெருமூச்சையை நான் கேட்டு என் உடன்படிக்கை நின்றேன். நான் ஆபிரகாம் என்னுடைய சொல்லின்படி நடக்கிறவன், உத்தமன், அவனோடு நான் பண்ணின உடன்படிக்கையை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி அவர் நிறைவேற்றினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 6 வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்திய சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இப்படியாக அந்த ஜனங்களை பார்வோனுக்கு பாருங்கள் பத்து விதமான வாதைகளை கொடுத்து அவனுடைய இதயத்தை கடினப்படுத்தி அந்த பார்வோனின் சேனையையும் அவனுடைய ரதங்களையும் செங்கடல்ல மூழ்கடித்து அவர்களை விடுவித்தது. பாருங்கள் ஒரு நாள் அவருக்கு ஒரு பயங்கர கோபம் வரும், அதற்கு முன்பாக அவரிடத்துல சரணடைந்து விட வேண்டும், மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். நீங்கள் செய்கிற இந்த பாவ காரியங்கள், இந்த மதங்களில வாழுகிற வாழ்வுகள், மதங்களை வழிபடுகிற இந்த மெய்யமான தேவனை விட்டு, அந்த பலமுள்ள பொறுமையான அந்த தேவனை விட்டு நீங்கள் அந்த தெய்வங்களுக்கு, நீங்கள் மத தெய்வங்களுக்கு வேஷி பண்ணக்கூடாது. பாருங்கள் அப்படி செய்தால் அவர் ராமன் 20வது அதிகாரத்திலே நான் இனிச்சருள்ள தேவன் தேவன் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு அழகுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், உங்களை உருவாக்கிற தேவன். நீங்கள் கைகளினால செய்யப்பட்ட தெய்வங்களை வணங்கும் பொழுது அவர் இனிச்சல் உள்ள தேவனாக மாறுகிறார். அவர் ஒரு நாள் பாருங்கள் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 10:11 வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் 10வது அதிகாரத்தில் நானே உயிருள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம் என்று சொல்லுகிறார். 11வது வசனத்தில் நான் மெய்யான தேவன், இந்த அடிமை நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிற தெய்வங்கள், நம் கைகளினால் செய்யப்பட்ட தெய்வங்கள், உலக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை, அந்த தேவர்களை எல்லாம் நாம் தண்டிப்பேன் ஒரு நாள் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்களே எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு காலத்தை நேரத்தை வச்சிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல மனம் திரும்பி விட வேண்டும். பாருங்கள் இன்றைக்கு கட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் 4:12 இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து அந்த வெளியேற பெற்ற திட்டத்தினால எங்களை மீட்டுக் கொண்டார். பாருங்கள் இந்த உலகத்தில பொருட்களை மீட்க வேண்டுமாக இருந்தால் பொன்னால காசாலே அல்லது பொருள்களை மாற்றீடாக கொடுத்து மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய அந்த நாங்கள் செய்த ஆதாமவாள் செய்த பாவத்துக்காக அவர் தன்னுயிரை கொடுத்து அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தார். பொருளாலேயோ இந்த உலக பொருட்களினாலேயோ உலக பொக்கிஷங்களினாலே அவர் எங்களை மீட்கவில்லை. வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே இந்த உலகத்துல யாரும் சிந்த முடியாத அந்த இரத்தம் தான் பரிசுத்த இரத்தம். பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். அவர் அப்படியாக கீழ்ப்படிந்து தேவனை கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததன் நிமித்தம் தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி இந்த எல்லா நாமத்திலும் பார்க்க மேலான நாமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். பாருங்கள் எல்லா நாமங்களும் இதனாலதான் நாங்கள் ஜபிக்கும் பொழுது தேவனுக்கு ஜபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேட்டு நிற்கிறோம். பாருங்கள் அப்படி ஜபிக்கும் பொழுது அந்த நாம இயேசு கிறிஸ்து இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தில் ஜபிக்கும் பொழுது தேவன் எங்களை பார்க்கும் பொழுது அவருடைய பிற்கப்பட்ட உடனுக்கூடாக எங்களை பார்க்கிறார், எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் பாவிகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக எங்களை அக்செப்ட் பண்ணுகிறார். நீதிமானாக அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு எங்களை தகுதிப்படுத்துகிறார். அவருடைய இரத்தம் தான் எங்களை தகுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. யாத்திராமம் 6:8 ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். இப்படியாக பார்வோனின் இறுதியத்தை கடினப்படுத்துகிறார். யாத்திராமம் 7:3 நான் பார்வோனின் இறுதியத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினாலின் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுவேன். பாருங்க, எகிப்து தேசம்தான் இந்த சே வழிபாடுகளுக்கு பேர் போன தேசமாக இருக்கிறது. இலங்கை இந்தியா அதில எங்களுடைய தமிழ் எழுத்துக்கள் அந்த எகிப்து தேசத்துல காணப்படுகிறது. பாருங்கள், அந்த தேசத்துலதான் அந்த அடி மாத சிலை வணக்கம் உள்ள மக்கள், ஆபிரகாமின் தகப்பன் சிலை வணக்கம் உள்ளவராக, இப்படியாக பல மக்கள் அந்த தேசத்துல வாழ்ந்தார்கள், சிலை வன வழிபாடு உள்ளவர்கள். பாருங்கள், இப்படியாக பார்வோன் ராஜாவாக இருந்து இப்படியான மத வழிபாடு உள்ள மக்களை அடிமைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களையும் அடிமைப்படுத்தி அவன் வேலை வாங்குவோராக இருக்கிறான். பாருங்கள், தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய கூக்குரலை கேட்டு பெருமூச்சை கேட்டு மோசை மூலமாக அவர்களை செங்கடலை பிளந்து அவர்களை விடுவித்து அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில் மனம் திரும்பி வரும் பொழுது எங்களுக்கு பரம கானான் தேசம் பரலோகத்துல நித்திய நித்தியமாக அந்த தேவனோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் உழந்து விடக்கூடாது. பார்கள், இந்த உலகத்துல நாங்கள் 80 தொடக்கம் 120 வருடங்கள்லாம் இந்த உலகத்துல வாழ முடியும், ஆனால் எங்களுடைய மெய்யான தேவனோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்துல 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். பாருங்கள், 10 சந்ததிக்கு மேலாக இந்த உலகத்துல ஒரு 100 வயது அவரைச்சாக பார்த்தாலும் ஒரு சந்ததி வாழுகிற வாழ்வு, அதோடு பாவத்தோடு சாபத்தோடு அடிமைத்தனத்தோடு இப்படி மத வழிபாடுகளுக்குள்ள வாழ்கிற வாழ்வு அல்ல. அந்த மெய்யான தேவனை இந்த உலகத்துல நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை தேடிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு ஏழை லாசரசும் ஒரு ஐஸ்வர்யவானும் மறிக்கிறார்கள். ஏழை லாசரசு ஆபிரகாமின் வழியில சந்தோஷமாக இருக்கிறார். பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவா இந்த உலகத்தில எல்லாம் பாவங்களையும் செய்து ஐஸ்வர்யத்தை அனுபவித்த அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில வேதனைப்படுகிறான். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. தேவனுக்கு பிரியமாக இந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்வது, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரிடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக நித்திய காலத்துல நித்திய வெளிச்சத்துல நித்திய நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழ முடியும். பாருங்கள், இந்த உலகத்துல இயேசு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் சத்தியமாயிருக்கிறது. போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். எங்களுடைய வேத வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ள உண்மைகளை பொழுது புரிந்து கொள்ள முடியும். அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்படியாக 50வது நாளிலே அந்த பரிசுத்த ஆவியை இந்த பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் மேலே அந்த ஒருமனப்பட்டிருந்த அந்த அப்போஸ்தலர்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றி இன்றைக்கும் அந்த பரலோகத்திலே நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால அவரிடத்துல நிற்கப்பட்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு வருகிறது. எங்களுடைய தேவன் பரிசுத்த பரலோகத்துல கேடு மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் 24 மணி நேரமும் தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், ஒரு பாவம் கூட செய்யாத பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். எங்களுக்காக மனுக்குலம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், இந்த மதங்களிலேயும் இப்படி 33.5 வயசுல 1.5 வயசுல ஒரு பரிசுத்தமாக ஒரு பாவம் செய்யாமல் மறித்த ஒருவரும் இல்லை. அவர்கள் வயது முதிர்ந்து மோதிருந்து மறித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தான் அவர்கள் சிலர் கடவுளை தேடினார்கள், சிலர் தங்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சாதாரண மனிதர்கள், அவர்கள் பாவிகளாக இன்றைக்கு இந்த உலகத்தில் ரோமர் 3:23 எழுகிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு எண்ணில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த கூடும்? பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து தானே எங்களுக்காக உயிரை கொடுத்து உயிரை உயிர் தெளிவும் ஜீவனும் அவரிடத்துல தான் இருக்கிறது. தான் தன்னுடைய உயிரை கொடுத்து தன் உயிரை மீண்டுமாக 3rd நாள் உயிர் தெளிந்து மீண்டுமாக வந்து 14 ஒரு சரத்தை ஆயுத்தம் பண்ணிட்ட பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படியாக உங்களை வந்து அழைத்து செல்வேன். எங்களை எங்களை வந்து இந்த கடைசி காலத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்று மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் அந்த ஜீவ புத்தகத்தில நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பெயர் அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. அவர் எங்களை தன்னுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்த்துக் கொள்கிறவனாக இருக்கிறார். விழிப்பாக நாங்கள் ஜபத்தோடு தேவனுக்கு பிரியமான விழித்து ஜபித்து இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். வாருங்கள், இந்த கருத்து காலங்களில் பல விதமான வஞ்சிக்கிற ஆவிகள், தீமையின் ஆவிகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் எல்லாம் மனிதர்களை துன்பப்படுத்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். ஆனால் அவர் வெற்றி சிறந்தார். மரணத்தை மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால் வெற்றி சிறந்தார். அதே போல எங்களையும் எங்களையும் வெற்றி சிறக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யாத்திராமம் 7:5 நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரனை அவர்கள் நடுவில் இருந்து புறப்படப்படும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். இப்படியாக மோசையும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட பொழுது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிட்டு. பாருங்கள், அவர்கள் மந்திரம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் இந்த மதங்கள் இல்லை, பெரிதான வல்லமை இல்லை, சிறிய சிறிய மனித மனித காரியங்களாக சிறிய வல்லமை தான் இருக்கிறது. இந்த மந்திரவாதிகளின் கோலை போட்ட பொழுது சிறிய பாம்புகள் வந்தது. ஆனாலும் எங்களுடைய தேவ ஆரோனுடைய கோலை போட்ட பொழுது அந்த கோலிலே இருந்து வந்த பாம்பு அத்தனை சிறிய பாம்புகளையும் அழித்து விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய கோலை விழுங்கிட்டு பாருங்கள், எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தராக பாருங்கள். பிசாசுகளின் வல்லமைகளிலும் பார்க்க உயர்ந்த வல்லமை தான் எங்களுடைய எங்களுடைய தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. பிசாசுகளுக்கு தீமை செய்கிற வல்லமைகள் தான் பிசாசுக்கு இருக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான பாவ காரியங்கள். நாங்கள் சங்கீதம் 68:4 பார்க்கும் பொழுது தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். நாங்கள் எங்களுடைய தேவனிடத்துல களி கூர்ந்திருக்க வேண்டும். சபைக்கு போகும் பொழுது தேவனிட தேவனுடைய காரியங்களை செய்யும் பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும், ரிஞ்சு ஜாய்ஸ் ஆக இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தருகிற சந்தோஷம். நாங்கள் சங்கீதம் 83:17 யெகோவா என்ன நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்னென்ன வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. பாருங்கள், பார்வோனின் சேனைகள் எல்லாம் வெட்கி அந்த சூரிய வணக்கத்தை செய்த பார்வோனின் சேனைகள் எல்லாம் செங்கடல்ல மூழ்கி அழிந்து போனது. பாருங்கள், இப்படித்தான் வெட்கி போவார்கள் அந்த மெய்யான தேவனை விட்டு இந்த மதங்களில வாழ்கிறவர்கள், இந்த சிலை வழக்கம் உள்ளவர்கள், எல்லாரும் வெட்கி கலங்கி நாடமடைந்து அழிந்து போவார்கள். பாருங்கள், இப்படியாக பிசாசு இழுத்துக்கொண்டு ஆத்மாவை திருடி விடுவான், திருடி நரகத்திலே இழுத்து செல்கிறவர்களாக இருக்கிறான். நாங்கள் மத்திய 25 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த நரகம் பாவம் செய்த தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தான் நரகம். அது மனிதர்கள் எந்த மனிதர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல. பாருங்கள், இந்த இந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் மனிதர்களுக்கு இல்ல பாவத்தை செய்ய வைக்கிறார்கள். அந்த தோட்சை கொடுத்து சிலை வணக்கங்கள் இப்படியான தவறான வணக்கங்களை செய்து பிசாசு உங்களையும் உங்களையும் அடிமைப்படுத்தி அந்த அப்படியான வணக்கங்களுக்கு கூடாக பாவத்துக்கு கூடாக உங்களையும் நரகத்தில இழுத்து செல்கிறவனாக பிசாசு இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு வேண்டும். இயேசுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுடைய இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை மேற்கொள்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த இருளின் பிள்ளைகளாக நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்படியான பாவ ஆவிகள் எங்களுக்கு செயற்பட்டது. நாங்கள் இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது, இந்த பாவ ஆவிகள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறி விடுகிறது. இந்த பரிசுத்த ஆவி எல்லாவற்றையும், பரிசுத்த ஆவி உள்ளுக்குள்ள வரும் பொழுது அந்த அசுத்த ஆவிகள், குடிப்பழக்கங்கள், பாவ பழக்கங்கள், சாப பழக்கங்கள், எல்லா பிசாசினுடைய பழக்கங்களும் இல்லாமல் போகிறது. உங்களுக்கு விடுதலை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர். 2 Corinthians 3:16 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலை தருகிற ஆவியானவர் தான் எங்களுடைய ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த யெகோவா தேவன் வெற்றிய யுத்தங்களில், பழையற்பாட்டு காலத்தில யுத்தங்கள் நடக்கிறது. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த அமலேக்கியர், இந்த தேவனுக்கு பிரியமில்லாத, இந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாத மக்களோடு யுத்தங்களில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் யாத்திராமம் 17:8 அமலேக்கியர் வந்து ரவித்தீவிலே இஸ்ரவேலர்களுடைய யுத்தம் பண்ணினார்கள். பாருங்கள், இப்படியாக மோசேயின் கைகளை இருவர் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மோசேயின் கைகள் அசைந்து போயிற்று. யாத்திராமம் 17:12 அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கியையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அவர்கள் இப்படியாக கை, மோசேயினுடைய கையை உயர்த்தி இருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது கைகளை உயர்த்தி அந்த மெய்யான தேவனுக்கு நாங்கள் வேஷி பண்ண வேண்டும். பாருங்கள், மோசே ஒரு பக்தியுள்ள தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுடைய கைகள் உயர்த்தி இருக்கும் பொழுது தேவன் அந்த யோசுவா யுத்தம் செய்யும் பொழுது யோசுவாவுக்கு வெற்றியை கொடுக்கலாம். அவனுடைய கைகளை தளர விடக்கூடாது. உங்களுடைய அவர்களுடைய கைகளை நீங்கள் உயர்த்தி உயர்த்தி வைக்கும்படி, அவர்கள் சோர்ந்து போகாதபடி மோசையை பிடித்தது போல பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்துக்கு எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமிலைக்கை மனத்தின் கீழங்கு விடாதபடி நீ நாசம் பண்ணுவேன். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். இப்படியாக தேவன் அவரை நம்புகிறவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எசையா 12:2 இதோ தேவனே, என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெவனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு லட்சிப்புமானவர். நாங்கள் 12:4 அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபங்கள். பாருங்க, எங்களுடைய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். பாருங்க, யோவான் 3:30 இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஏசாயா 12:6 சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். 26:5 அவர் உயரத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார், அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுகிறார். பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். எரேமியா 33:2 இதை செய்கிற கர்த்தரால் கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படி, இதை உருவப்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்று நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவர்கள் பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர் யெகோவா தேவன். அநேகமான கிறிஸ்தவர்கள் படிக்கும் பொழுது அந்த 3 மட்டும்தான் படிப்பார்கள், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதற்கு முதல் வசனம் சொல்லுகிறது, இந்த உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு யெகோவா தேவன் தான் உருவேற்படுத்துகிற கர்த்தருமாக இருக்கிற யெகோவா என்ன நாமம் உள்ளவரை தான் நாங்கள் கூப்பிடுகிறோம் என்ற ஒரு நினைவோடு அவர் அவருடைய கரம், பராக்கிரம உள்ள கரம், கரம் நீட்டுவார், அவருடைய பெலத்தை காண்பிப்பார், எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேவனிடத்துல பெரிய காரியங்களை யெகோவா தேவன் செங்கடலை பிளக்கிற தேவன், அவர் பெரிய காரியங்களை அவரை விசுவாசித்து மோசையை போல நாங்கள் நடந்து அவரிடத்தில் பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்ளுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, எல்ரோயி.

ஜீவத்தன் நீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யகோவாதேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவே. கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் யெகோவா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் நீட்டப்படும் பொழுது, உம்முடைய பெயரம் காண்பிக்கும் பொழுது, நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், எங்களுடைய வாழ்வில நீ பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நித்திய ஒளியின் சங்கமம் ஊடாக உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த ரேடியோவுக்கு வந்து விட்டார்கள் என்று உலக தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள, இந்த யெகோவா தேவன் அன்றைக்கு செங்கடலை பிடித்த யெகோவா தேவன், யோர்தானை பின்னிட வைத்த தேவன், எலிகோவை விழுத்தின தேவன், எங்களுடைய வாழ்விலே இருக்கிற அத்தனை தடைகளையும் தீமைகளை நீக்கி எங்களை பரப கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவனாக நீர் இருக்கிறீர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை இந்த உலக கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றீர். ஆனால் எங்களை அந்த மெய்யான பரப கானான் தேசத்திற்கு ஆயிரம் வருட ஆட்சி இந்த உலகத்தில வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக மோடு அந்த யெகோவா தேவனோடு இயேசுவோடு ராஜாக்களாக ஆசாரியர்களாக உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த

0: பட்டி பரலோக பிரஜைகளாக மாறுவார்களாக. இரக்கத்தை காண்பிப்பீராக. இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தை அவர்கள் ஒவ்வொருவரின் மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கேளுங்கள், கொடுக்கப்படும் தட்டுங்கள், திறக்கப்படும் தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்றீனே. நமக்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்பதன் மூலமாக உம்மை தேடுகிறார்கள். யெகோவா தேவனுடைய பலத்தையும் கரத்தையும் நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் யெகோவா தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் பரவசப்படுத்துவீராக. நீரே ஒரு ஒன்றான மெய்த்தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து உமக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருடைய பாவங்களையும் விலையிறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி அவர்களை உம்முடைய இரத்தத்தினால மறுபடி பிறந்த வாழ்வை கொண்டிருப்பீராக. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் முழுத்துக் கொள்கிறதற்காக நன்றி. சத்துருவே, உனக்கு இடமில்லை, நீ இன்றிலிருந்து வெளியே போ, உனக்கு கட்டளையிடுகிறேன். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ், ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்யும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிடுகிறேன். எந்தெந்த தேசங்களில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடு நெருடைப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள மினிஸ்டரிங் ஏஞ்சல் ஒவ்வொருவரோடு முடைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் வெள்ளத்தோடு, சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு தடைகளை நீக்கி போடுகிறவர் நீ முன்னாக போய் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் கடந்து போக உம்முடைய ராஜ்யத்தை கண்டடைய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் விழுந்து கொள்வீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய யெகோவா தேவனுக்கே செலுத்தி ஆண்டவரின் கட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கொள்ளது. அவரே யெகோவா இருந்து உன்னத தேவன், உயர்ந்த தேவன், உன்னதங்களை நம்மளை உட்கார வைக்கிறது, நம்மளுடைய பெரியவராயிருக்கிறது, பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவருடைய ஆயிரம் சாட்சியில நாங்களும் நீங்களும் பங்கு கொண்டு அவரோடு முடிவில்லா ராஜ்யத்துல வாழ அழைச்ச தேவன் அழைக்க போறாரு. இரண்டாம் வரையில அருமையான வார்த்தையை வெளிச்சம் ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களே உங்களுக்கு ஊழியங்களையும் சபை சபை ஊழியங்களையும் கைவிட்டு எல்லா காரியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திரி சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் ஒரு சமாஜ குருவம். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் யெகோவா தேவனே, உன்னத தேவன், உண்மை தெய்வம், உயர்ந்த தேவன், நம் நடுவில் இருக்கிற தேவன், பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமேன். அப்படிப்பட்ட தேவனை வார்த்தையின் வெளிச்சத்தை நான் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பயந்து கொடுங்கள். மற்றவர்களும் கற்றுக்கொள்ளட்டும். சத்தியத்தின் ஆழத்தை வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு உழந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். நாங்கள் இதுவரை நேரம் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம். சரியா தொடர்ந்தோம். நேரம் 9:37. இதுவரை நேரமும் யெகோவா இதை எல்லாமே பார்த்து கண்டார். ஆமே, வெற்றி தந்தார் யெகோவா நிசி. அப்படியாக வெற்றி தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். 6:37 இருந்து எங்களுக்கு 9:37 வரைக்கும் கர்த்தர் நடத்தி தந்தார். மேன் வெற்றி தந்தார், வெற்றி தந்தார். ஜெயித்த தேவன், ஜெயமடித்த பிள்ளைகள் நாம். நிறைய வெளிச்சத்தை ஆசீர்வதித்து தந்த தேவனுக்கு சோஷம் செலுத்தி நன்றி செலுத்தி நாங்கள் முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமாக ஏறெடுப்போம். கர்த்தர் எல்லா காலங்களும் எல்லா வழிகளும் எல்லா சூழ்நிலைகளும் அவர் பெரியவராயிருந்து யெகோவா இது யெகோவா தேவன் உங்களோடு இருந்து நன்றி நடத்துகிறார். அப்படியாக யெகோவா நிசியா இருந்து வெற்றி தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி முடிவு ஜெபத்தை ஏறெடுப்போம். என்னோடு ஒரு மனப்படுத்தும் சோசனம் ஆண்டவரே, நன்றி தாப்பிரே, நன்றியப்பா, நன்றியப்பா. இதனால் இந்த மாலை வேலை நித்திய வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வத்து தந்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஒளிபரப்பு 7 தொடக்கம் இம்மட்டு நேரம் 9:37 வரைக்கும் நீங்க நடத்தி தந்தீங்க. அந்த எல்லா இணைப்புகளும் சரியானவங்க இணைத்து தந்தீங்க. அவர்களை முன்குறித்தவர்கள் அழைத்து வந்தீங்க. நினாவத்தை மகிமைப்படுத்தினீங்கப்பா. அதுக்காக நன்றி. ஆண்டோட பிரசன்னத்தை அனுபவித்து உங்களோட வல்லமையை பெற்றுக்கொண்டு உங்களோட சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டோம் வெளிப்பாடு.

0: கண்களை வெளிப்படுத்தி தந்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர். இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு நம்நடுவில பெரியவராயிருக்கிறீர், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக கோடி கோடி சோஸ்ரம் மாலை போடு, ஒருமுகப்படுத்தி ஒருமதப்படுத்தி அப்பா இந்த சங்கம் வாழ்ந்திருக்கிற சங்கமிக்க, நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்க நீங்கள் ஒரு திறந்த வாசல்களுக்கு வைத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு, கோடி கோடி சோஸ்ரம் ஆண்டு. இவ்வளவு பெரிய பாக்கியவா பாமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தடைகளை தகர்த்தவர், காரியத்தை வாய்க்க பண்ணினவர், மக்கள் கோடி சோஸ்ரம் இதனாலும் மக்கள் நன்றி செலுத்த ஆரம்ப ஜெபம் பாடலு கூட நடத்தி நீங்களே தந்தால் துதி வேலைகள் ஆசிர்வது தந்தீர். அந்த ஒரு மணி வேலையை அப்பா ஜெபங்களுக்கு கூட பாடலுக்கு கூட நாமத்தை மையப்படுத்துற ஒவ்வொரு தயமிடத்திற்கு தருதல் கத்தால் அடிமையை தருதல் கத்தால் அப்பா எங்கள் குடும்பத்துடைய ஆசிர்வதி எவ்வளவு இணைந்து கத்தா துதி வேலையில துதித்த சகோதரி கிரேசுக்கா நன்றி செலுத்துறோமாண்டல் உண்மை துயர்த்து துதித்தாரலை கத்தா அவர் இணைத்தீங்க அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டல் அவர் எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை ஆசிர்வது எல்லைகளை விசாலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் போய் செபிக்கும். அதே போல ஊழியர்கான ஜபத்தை ஏறெடுத்து துதித்த சௌரி டோலிக்கான அன்று செலுத்துறோம் இணைத்தீங்கள் இதனால் இணைத்தீங்களே அப்பா நன்றியான அப்பா இதுவரை நேரம் யா தொடக்கத்தில் இருந்து இவற்றும் இணைப்பில் இருக்கிறார்கள் நமக்கு சோசம் அவருடைய ஆசிரியர் ஊழியங்களை பெருகப்பட்டு நாளை தினத்தை தொகுத்து வழங்கத்தக்க பிறகு சத்துவத்தை வல்லமை கிண்டுங்காண்டார் எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் புகழ் செமிக்கிறாண்டார். இதே போல கத்தா எங்களோடு இணைந்து துணித்து உன்னுடைய ஆசீர்வத்தின் நேருக்கான செபத்தை ஏறெடுத்த உங்களுக்கு ஊழியருக்கான நன்றி செலுத்துறோம் ஆண்டார் நிறைய தருகிற மாட்டார் நாலு இணைத்தீங்க நன்றி ஆண்டார் உற்சாகப்படுத்தினீங்க மாத்தையும் வெளிச்சத்துல வெளிச்சத்தை கொடுக்க வைத்தீர் நமக்கு நன்றி ஆண்டு அப்பா நீங்க கற்றுக் கொடுத்த எல்லாவற்றுக்கும் அந்த சோசியத்தை அவர்களுக்கு விடங்களை வேலி அடைத்து பாதுகாத்து உறவுகளை ஆசிரியர் எண்ணங்களை விசாலப்படும் இன்னும் உற்சாகமோட விலங்கு கொடுங்க சத்துவம் கொடுங்க வல்லமை கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்துல போய் செபிக்கிறாண்டு அகப்பனே கத்தாவு நீ முடியாத சூழ்நிலை இருந்த ஒவ்வொருத்தரையுமே கொஞ்சம் செபிக்கிறோம் சுசகர்ணாக்கா நன்றி செலுத்துறோம் கத்தாவுக்கு நல்ல சுவரத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க சென்ற இடமெல்லாம் அவருடைய சமூகமும் செல்லட்டும் உன்னுற உணவை குடிக்கிற தண்ணி இருக்கிற இடத்த சுவாசிக்கிற காற்று ரத்தத்தால மூடி பாதுகாப்பிடாத மீண்டும் பாகவ யா ஊழியத்துல வந்து இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருப செய்வீரா இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் அப்பா இனி புஷ்பராஜாக்கா நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஒரே சூழல தோடு வைப்பீரா நான் பிள்ளைவின எடுத்து போடுவீரா நாலு மணிய முடியா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு மீண்டுமா இணைந்து ஊழியங்களை செய்ய பலன் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்து நானே உந்தன் தனியாக கத்தின வார்த்தைகளை ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் ஆளுகை விடுதலையாக்கும் வெளிச்சமாக்கும் அறிவு உணர்ச்சி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தை வார்த்தையை அன்னப்பூர்வம் மாட்டேன் வல்லமை வார்த்தை அன்னப்பூர்வம் இந்த நாள் விடுதலை வார்த்தை அன்னப்பூர்வம் சோதிக்கும் இவைய நட்டப்பதாக சாட்சிய நிறுத்துவீரன் சுவசத்தோம் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் நிறாலும் ஒப்பு கொடுக்கிறோம் கேட்டால் வார்த்தையை வெளிச்சத்துல வார்த்தை ஆயங்களுக்கு அலங்கரித்து வார்த்தைகளே வகைப்படுறது வார்த்தையானவர் நீங்கப்பா அப்பா நீங்க தந்த வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா சோஸ்ரம் சோஸ்ரமாய் நாள் முதலாவது வார்த்தையும் வெளிச்சத்தில் இணைந்து மனிதையாக்கா நன்றி செலுத்துறோம் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம் கதாவே நிரூபணம் பெரியது நாலு கதாவே அப்பா மூன்று அப்பங்கள் என்ற வார்த்தை கூட அப்பா உபாசத்தை குறித்து விளக்கங்கள் கொடுத்தாரே கதா அப்பா நாங்கள் அப்படியாக கற்றுக்கொண்டோம் சத்தியதான் கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் ஊழியத்தை உங்களுக்கு ஐஞ்சி பிரயாசங்கள் ஆசிர்வதி வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்திற்கு ஒரு செபிக்கிறோம் அப்பா ரெண்டாவது வார்த்தையும் வெளிச்சத்து அடிமை கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தப்பட்டிருக்கோயான வார்த்தைகள் வாக்கு தத்து வார்த்தைகள் இதயத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கா அதை தட்டி எழுப்பி கட்டி எழுப்பி சுவாசத்துல பெற்றுக்கொள்ள அப்பா கிருபஸ் அனுபவிக்க கிருபஸ் தான் ஆயத்தம் பண்ணதை கண்டுகொள்ள அப்படியாக வெளிச்சத்தோடு பேச நீங்கள் அப்படியாளர் கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்கா நன்றி நேர்த்த தந்தைங்களை நன்றி அப்பா குடும்பத்தை ஊழியத்தை ஆசை விசாலப்படும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நீ போல மூன்றாம் வார்த்தையும் வெளிச்சத்துல கேட்டால் வாசாண்டன் ராசனத்துல நன்றி சொல்லி தீவிர சொல்லப்பன் உங்க நன்றியான் அப்பா தகப்பனே ஏகோ ஐவே ஏகோ தேவனே உன்னதத்தை உயர்ந்த தேவன் உன்ன தேவன் அப்படி தீய தேவன் அப்பா பெரிய தேவன் நம் நடுவில் இருக்கிறார் பெரியவரா இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தினாரு அப்பா அந்த உண்மை தெய்வத்தை அறிந்து கொள் உன்னதேவனின் உன்னத உயர்வான இடங்களை நினைத்துக் கொள்ள அப்பா நாங்கள் இன்னும் அணுக கிரேசின் பெரிய காரியங்கள் செய்ய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள் உண்மை அணுக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த அந்த ஊழியர்கான ஊழியங்களை ஆசிர்வதி சபை ஊழியங்களை ஆசிர்வதி எல்லைகளை விசாலப்படுத்தி நல்ல சூழல் ஆரோக்கியம் கொண்டு தெய்வ பாதுகாப்பு நடத்துவீரா இயேசு நாமத்தில் அப்படி செபிக்க நன்றி செலுத்துகிறார் நினைத்திருந்தார் அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டு அப்பனே நாங்கள் நினைப்பது விட வேண்டி கூட மிகவும் அதிகமாக செய்து முடிக்கிற உடைய கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டு விடக்கம் முதல் இம்மட்டு நேரம் நடத்தி வந்தீங்க நன்றி ஐயா இதை ஆண்டவரே ஒளிப்பதிவு செய்து மறைமான ஊழியங்களை செய்தல செய்வதற்காக நன்றி தசுகா நன்றி உடைய ஊழியத்தை கனப்படுத்துவீராக உடைய பிள்ளைகள் பேர பிள்ளை உறவுகளோடு இணைந்து ஊழியர் வச்சு எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கு எல்லைகளை சாலப்படுத்தி இந்த மாதிரி ஒளிப்பதிவு செய்த அப்பா ஒளிப்பதிவு ஆகும் போது என் தகப்பனே எல்லா தடைகளும் உடைத்து எந்தெந்த உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே ஒளிபரப்பாகின்றது அந்த உள்ளங்கள் உமக்குள்ள சங்கமிக்கும் உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவும் இந்த சங்கம் வானொலிக்கிற சாட்சியின் பாத்திரங்கள் நிறுத்த உம்மாலே கூடுமாட்டேன் அப்படியாக நிற்கிய செய்ய வேண்டுமாய்ச்சு தடைகளை உடைக்கும் இயேசுவை நாமத்தினால் அப்போ ஆணிராசு நிறுத்தினவர் நீரல்ல அதே போல எந்தெந்த எல்லைகளெல்லாம் இளைமறைகாயாய் ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நீர் எடுத்துக் கொண்டு வந்து அழைத்துக் கொண்டு வந்து ஊழியத்தில் இணைந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உமக்குள்ள சங்கமிக்க கிருப செய்வீரா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் காரியத்தை வாய்க்கப்படுற கத்திரத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசுப்பா நீங்க கிரிய செய்வீரா உடைய கரத்தின் கிரியை நிகழ விடாது இருப்பீரா இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறோம் ஆண்டவர் சிசுமாக இந்த சனிக்கிழமை தொடக்க வர ஊழியங்களை நான் இருக்க ஞாயிறு தினங்கள் நடக்க ஊழியங்களை ஆசிரித்து தாங்க ஊழியர் இழுப்புங்க வல்லமையா கத்தான் மயமைக்கு அடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர் நல்ல கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால தாவே நாளை ஒளிபரப்பு யாவையுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதிங்க ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க மாலை நேர் நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசிர்வதி தாங்க நல்ல கரம் கிரிய செய்யட்டும் ஐயா உடைய கரத்தின் கிரியை நாங்கள் காண கிருப செய்வீரா ஒரு நல்ல கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் சமத்தோடு படுத்துக்கொண்டு நித்திர செய்வேன் இந்த ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர்கள் சொன்ன வார்த்தைக்கிறாங்க அதனாலும் இந்த வேலை நன்றி செலுத்தும் கருத்தில் ஒப்பு வைக்கிறோம் விசேஷமாக எங்கள் கண்ட தேசத்துக்காக செபிக்கிறோம் கத்தால் அப்பா இந்த தேசத்தை கண்ணோக்கி பாடுமாண்டு ஐயா இந்த பட்டணங்களை கண்ணோக்கி பாரும் வாரிய ஆளுநர் உட்பட சாதன குடிமன் வாழ்க்கை விடுதலை ரட்சிப்பு உண்டாவதா அப்பா பலதரப்பட்ட ஜனங்கள் வாழ்ற இந்த தேசத்துல பல்கலாச்சார நாடா இருக்குது கத்தாவே அப்பா உமே அறியட்டுமே கண்கள் திறக்கட்டுமே அப்பா மனக்கண்கள் திறக்கட்டுமே விடுதலை ரட்சி உண்டாட்டம் ஆண்டு பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொன்னீங்க இந்த தேசத்திற்கு பெருகிற பாவங்கள் நீ காண்கிறீர்கா எல்லா சுபாவங்களையும் மாற்ற உம்மாலாகும் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிங்க சுத்திகரிங்க சுட்டறிங்க ஆண்டவர் சுத்தப்படுத்துங்க விடுதலையாக்குங்க ஆண்டவர் ராஜ குடும்பம் ரட்சிப்பை காணட்டும் ஐயா பலவில இருப்ப ரட்சிப்பை காணட்டும் ஐயா கத்தவரை பயம் உண்டாக்குவியா பா பொருளாதார ஆசிரியம் வேலையில்லா பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து ஆசிர்வதுங்க பொருளாதாரத்துக்கு ஆசிர்வதிங்க விளைச்சலை ஆசிர்வதுங்க விலைவாசிகளை குறைக்க பண்ணுங்க உடைய பிள்ளையோட எல்லாம் நெருக்கமான சூழ்நிலையை மாற்றி கொடுங்க அப்பா முடக்கத்தில் ஒப்புவிக்கும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எல்லா காவலோடும் எல்லாரையும் பாதுகாத்தும் எல்லா நாசம் மோசம் பட்டு எங்களுக்கு விளக்குவீராக போக்குவரத்து பாதுகாப்பீராக விட்டு விட்டு வெளியில போற பிள்ளைகள் பாதுகாப்பை பாதுகாப்பை வீடு வாழ்ந்து சேர கிருப செய்வீராக நல்ல மெய்ப்பனா இந்த முடிய கோலும் தடியும் பிள்ளைகளை வழி நடத்த முடியாது செபிக்கிறோமாண்டு தாவே பொறுப்படுங்க, அழுக செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளின் கைகளில் பிரயாசங்கள் ஆசிரித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் புகட்டுக்கோ. அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நீயான வேளையில் காலங்களில் உங்களுடைய கரத்துல இருக்கப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நல்ல தகப்பன் எடுத்து அடியாளை கொடுத்து இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துறேன். மொழி நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபங்கக்கிற செபதைகளில் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் தொடர்ந்து என் ஆத்மா சொல்லுவோம். ஒருமனப்பட்டவாய் என் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்மாவே
1: கர்த்தரே
0: அவர் சகல உபகாரியங்களை
1: வரவாதே.
0: ஆமீன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த உண்மையுள்ள தேவனை, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர், ஒருபோதும் பொய்யுரையாத தேவன், அந்த உண்மையுள்ள தேவனை நாம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நாம் மகிழ்ச்சியோடு பாடுவது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி பாடுவதிலே எத்தனை ஆனந்தம். இப்பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மலர்கள் மனம் தரும், தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசைத்தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்குமென்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்து போகிற வேளையில் அழுது புலம்பி கலங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் உங்கள் கண்ணீரை துடைத்து தேற்றுவதாக. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் சேரப்போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அறியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம். அறியானவரே.

எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வருவீராக. நாங்கள் உண்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உதாக்கினியின் செட்டைகளை அடித்து எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, வேந்தை கோஸ்த நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: உபாகமம் 33 அதிகாரம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடைமுன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000களான பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாயிருந்தார். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான். அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேரப்பண்ணும், அவன் கை வளக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்கலாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான். லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீட்டு காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயீமின் 10,000களும் மனாசேயின் 1,000களும் ஆனவைகள் என்றான். செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் தீரி போடுவான். அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். தானை குறித்து, தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக்கொள் என்றான். ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழிருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். யசூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உபாகமம் 34 அதிகாரம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மறிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்தியட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில்
1: ஏசாயா 6 அதிகாரம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்கிருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதில்.
2: கொலோசேயர் 3 அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை கொலோசெயர் 4 எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கும் நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் ஏராபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாயிருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிறோம். சங்கீதம் 62:8 வாசிக்கலாமா? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். பிராக்கெட்ல செயலான நின்று கவனிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களே, நம்மளை பார்த்த கர்த்தர் சொல்றாருல, எக்காலத்திலும், தாவீது சொல்றார், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலம் அப்படின்னா என்னங்க? எக்காலம்னா ஊதுகிற எக்காலம் கிடையாது. எக்காலம்னா எல்லா காலத்திலும், நம்முடைய எதிர்காலத்திலையும், எதிர்காலத்துக்காகவும் அவரை தான் நம்பணும். நிகழ்காலம் இப்ப நடந்துட்டு இருக்கீங்கள, இந்த காலத்திலையும் அவரை தான் நம்பணும். நம்ம ஏற்கனவே யாராவது நம்பி வந்திருக்கிறோம் இல்ல, நம்முடைய கடந்த காலத்தில் அவரை தான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு இருக்கிறது நிகழ்காலமும், இனி வருகிற எதிர்காலமும் தான் இல்லையா. இந்த காலங்களில் யாரை நம்பணுமா? நீங்க அவரையே நம்பணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட உங்களுக்கு பாடுகள் இருந்தாலும், யாரை தான் நம்பணும்? அவரை தான் நம்பணும். எக்காலத்திலும் என் வாழ்க்கையில எல்லா காலத்திலும் அவரை நம்புகிற நம்பிக்கை என்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னா நான் தோற்று போக மாட்டேன். என் எதிர்காலம் இப்ப நிகழ்கிற காலமே நமக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. அப்ப நிகழ்காலத்திலேயே நமக்கு நம்மால கண்டுபிடிக்க முடியாத காரியங்கள் இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருப்பேன், 20 வருஷம் கழிச்சு அப்படி இருப்பேன், என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, உங்களால சொல்லத்தான் முடியும். ஆனா அதுல இருப்போமா, அதுல செயல்படுவோமா, அந்த காரியங்கள் நடக்குமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல. எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. உங்களுடைய 80 வயது எப்படி இருக்கும், உங்களுடைய 100 வயது எப்படி இருக்கும், உங்களுடைய 50 வயது எப்படி இருக்கும் தெரியாது இல்ல. ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அதனாலதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எக்காலத்திலும், ஆமென், எந்த காலமா இருந்தானே அதுல கர்த்தரையே நம்புங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இருதயத்தை ஊற்றி ஜபிக்கணுமா? அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, இருதயத்தை எப்படி ஜபிச்சாங்களோ ஊற்றி தான் ஜபிச்சாங்க. வாய் மட்டும் அசையுது, கண்கள்ந்து கண்ணீர் வருது, சத்தம் வரல. மற்றவங்க பார்க்கறதுக்கு அவங்க குடிச்சிருக்கிற மாதிரி இருந்துதான். ஏலி ஒரு ஆலயத்தினுடைய ஊழியக்காரனே சொல்றாரு, ஏன் குடித்து வெறுத்திருக்கிறான்னு கேட்க அளவுக்கு அவங்க உடம்பு தள்ளாடுகிறது, கண்ணிலிருந்து தண்ணி வருது, அவங்க வாய் புலம்பிட்டே இருக்கு, கைகள் துடித்து கொண்டே இருக்கிறது, கைகள் வானத்தை நோக்கி அசைந்து கொண்டே இருக்கிறது. அது பார்க்கறதுக்கு குடிச்சவளை போல இருக்கு. ஊற்றுகிற காரியம் அல்லேலூயா. இந்த கத்திரி பிள்ளைகளே, உங்க இருதயத்தை ஊற்றி என்றைக்காவது ஜெபித்து இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு, அப்பா நீங்க போதும், என் வாழ்க்கையை மாற்ற உங்களால முடியும், என் சூழ்நிலையை மாற்ற உங்களால முடியும், என் குடும்பத்தை மாற்ற உங்களால முடியும், எனக்கு இருக்கிற பிரச்சனையை மாத்த உங்களால முடியும், என் கணவரை மாத்த முடியும், என் பிள்ளைகளை மாத்த முடியும், என்றைக்காவது அப்படி ஊற்றி ஜெபித்து இருக்கிறீங்களா? குழந்தை இல்லப்பா, குழந்தைக்கு கொடுக்க உங்களால முடியும். இருதயத்தை ஊற்றுங்க. இருதயம் கரைந்து போகணும், கரைந்து போகும் அளவுக்கு அது ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணமாக ஒப்பு கொடுங்க. இருதயங்களை ஆராய்கிறவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாராமே. அது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம்ல, அடைக்கலம். நீங்கள் எங்கே போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவர் நிழல் உங்கள் மேலே இருக்கும். அவர் கரத்து நிழலினால் உங்களை மறைத்து கொள்வார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு 3 விஷயத்தை கற்றுக்கொண்டோம். என்னன்னா, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் அவரையே நான் நம்பணும். என் இருதயத்தை ஒரு சமூகத்தில் ஊற்றி ஜெபிச்சா கட்டாயம் எனக்கு விடுதலை பதில் உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் என் அடைக்கலான்னு நான் உணர்ந்தவனாக ஜெபிக்கணும். இது மட்டும்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் அருமையான சத்தியத்தையும் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. பேசப்பட்ட சத்தியம் அடுவரை கேட்கும்போது எங்கள் இருதயங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி அப்படியே அப்ளை பண்ண உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய கிருபையினால் உதவி செய்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர் நோக்கி கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் மற்றவர்களின் தயவு நமக்கு கிடைத்தால் நன்றாயிருக்கும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் ஜெயம் பெறுவதற்கு என்று உலகத்தில் உள்ளவர்களையே அநேக வேளைகளில் நோக்கி கொண்டிருக்கிறதான காரியம் அனைவருடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகின்றது. ஆனால் உலகம் தருகிற பதில்கள் முடியாது, இல்லை, கிடைக்காது என்பதைத்தான். ஆனால் இன்றைக்கே உங்களின் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது அவர் கண்களில் கிருபை உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். கர்த்தர் மோசேயோடு எப்பொழுதும் ஒரு சிநேகிதனை போல் பேசுகிறவர். அப்படிப்பட்ட உறவில் இருக்கின்ற மோசே இஸ்ரவேலரை வழி நடத்துகிற பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டவுடன் பயந்தபோது விசுவாசம் இல்லாதவராய் கேட்கிறார், தேவரீர் ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லையே என்று. இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் நினைக்கின்றனர், தனக்காய் யார் வருவார் என்று. கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை நான் அறிந்திருக்கிறபடியினால் என் கிருபையினால் உன்னை நடத்துவேன், என் கிருபை உனக்கு போதும் என்கின்றார். இன்றைக்கும் நாம் லூக்காவின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் ஐஸ்வர்யமுடையவனாய் பெரிய உத்தியோகஸ்தில் உள்ளவனுமாய் இருந்தாலும் அவன் இருதயத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாது இருந்தது. ஆனால் அவன் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கின்றான், விரும்புகின்றான், முயற்சிக்கின்றான். அதுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி. இயேசு சகேயுவின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு தம்முடைய சமாதானத்தின் கிருபையை வெளிப்பட பண்ணி ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளின் போராட்டமான காரியங்களில் சமாதானம் இல்லாமலும் குழப்பமான மனநிலைகளோடும் உலகத்தின் பேச்சுக்கும் உறவுகளின் பேச்சுக்கும் சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் போராடி கொண்டு தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு இயேசு நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படி அழைக்கின்றார். அவரின் கண்களில் உண்டான கிருபையினால் உங்களை விடுவித்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலைகளோ அடைக்கப்பட்ட நிலைகளோ பதிலே வராத காரியங்களோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவானவர் உங்களை தம் கிருபையினால் பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய சமாதானத்தின் கிருபையினாலும் உயிர்ப்பிக்கிற கிருபையினாலும் உங்களை விடுவிக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவரை நோக்கி ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவரும் கேட்க தொடங்கினார்கள். மத்தேயு 26:22. பிரியமானவர்களே, மிக பஸ்கா பண்டிகைக்கு முன் இயேசு தமது சீசர்களை அழைத்து ஒரு நண்பனின் வீட்டின் மேல் அறையில் போஜனத்தை ஆயத்தம் செய்யும்படி அனுப்பினார். அவர்கள் போஜனத்திற்காக அமர்ந்த போது இயேசு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தமது சீசர்களின் பாதங்களை கழுவினார். இயேசு தம் பாதங்களை கழுவ பேதுரு தயங்கி மறுத்தான். ஏன் அப்படி செய்தாய் என்றால், இந்த செயல் சீசர்களுக்கு தாழ்மையை கற்பிப்பதற்காகவே. இக்கட்டான துன்ப நேரம் வருகிறது, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிவிடுவீர்கள் என்று இயேசு சொன்னபோது பேதுரு, நான் மட்டும் அப்படி செய்ய மாட்டேன், மரணம் வந்தாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். ஆனால் விடியற்காலையில் சேவல் கூவதற்கு முன் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதளித்தான். இருப்பினும் பேதுரு மனங்கசந்து அழுதான். மனம் திரும்பினான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ அந்த இடத்தை ஆராய்ந்து உணர்ந்து மனம் திரும்புவது தேவனுக்கு பிரியம். இல்லையெனில் கிறிஸ்தவரிடம் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும். நாம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவோம். எப்பொழுதும் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். மன்னிப்பை கொடுப்போம், மன்னிப்பை பெறுவோம். நாம் தாழ்மையாய் இருப்பதே உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும். தேவகுமாரனின் தாழ்மையின் ரூபத்தை நாங்களும் அணிந்து அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முயற்சிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்
3: யூ. அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த புதிய நாளில் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருவுற கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தையில் இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஒரு வாக்குறுதியே இந்த வேளையிலே ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிறதாம் என்று அவருடைய கிருபை என்று சங்கீதக்காரன் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியான ஒரு வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு அளிக்கிறதை பார்க்கிறோம். மரபப்பிள்ளைகள், ஏன் இப்படியாக நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு உறுதிமொழியான வார்த்தையை இந்த நாட்களில் அனுப்புகிறார் என்றால், நம்மை அவர் நேசிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, முதலாவது மலைகள் விலகினாலும் இரண்டாவது பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் மலைகள் விலகும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும். இன்றைக்கு பூமி அதிர்ச்சி வந்து என்றால் பர்வதங்கள் எல்லாம் இந்த நாட்களே நிலை பெயர்ந்து இந்த நாட்களில் நிற்கிறதை காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பூமியினுடைய நிலைகள் மாறப்பட்டினாலும் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இந்த நாட்களே இருக்குமா? இரண்டாவதாக ஆண்டவர் இந்த நாட்களிலே உண்மையின் மனதொரு கத்திரன்னு சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய அந்த கிருபையினாலே தான் இன்றைக்கு அந்த சமாதான உடன்படிக்கை இரத்தத்தினாலே செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மையிலே வைத்த அந்த கிருபை நிமித்தம் இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு இந்த நாட்களிலே செய்திருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு சாதாரணமாக ஒரு எழுத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்ல. தன்னுடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக தந்து அந்த இரத்தத்தின் மூலமாய் ஒரு மீட்பை தந்து அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை இந்த நாட்களிலே மன்னித்து நம்மை சுத்திகர கழுவி இந்த நாட்களை சுத்திகரித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை இந்த நாட்களில் தந்திருக்கிறார். அந்த இரத்தத்தினுடைய தன்மை எப்படியாக புறப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய கிருபை தான் அப்படியாக அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மனதுருக்கம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவன் மேல் கிருபியா இருக்க நான் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபியா இருப்பேன், இவன் மேல் இரக்கமாயிருக்க அவன் மேல் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய காலத்திலே ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்மாலே ஒன்றுமே செய்ய முடியாது. கிருபை இல்லாமல் வாழ முடியாது, கிருபை இல்லாமல் சீவிக்க முடியாது, கிருபை இல்லாமல் எதையும் செய்து முடிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நிற்பது நடப்பது எல்லாம் அவருடைய சுத்த கிருபையாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த கிருபையைத்தான் நாங்கள் இன்றைக்கு இழந்து போகாதபடி அந்த கிருபையில் இன்னும் மென்மேலும் பிளப்படும்படியாக ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களிலே வேண்டிக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களில் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நாங்கள் அந்த கிருபையை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டே இந்த நாட்களில் இருப்போமா? இருந்தால் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றென்றும் நம்முடைய ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை நம்மிடத்திலே பெருகி கொண்டிருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக இந்த சங்கம் நேயத்தின் ஊடாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று. அந்த கிருபையை பற்றி நாங்கள் நடப்போமா? கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 15ஆம் தேதி 5ஆம் மாதம், 15ஆம் தேதி மே மாதம், 15ஆம் தேதி வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வழியிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தரி கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூட கடந்து செல்வோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமேன். எபிரேயர் 10:35 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமீன். சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்ற பொழுதும், மற்ற விதியான காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுதும் தைரியத்தோடு பயம் இல்லாமல் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 32, ஏசாயா 5, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து கொலோசியர் 2வது அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமீன். நாளைய நாளுக்கான வசனங்களை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வகையிலே வாக்குத்தத்தங்கள் ஜீவமன்னான் நற்சிந்தனை ஜீவ வார்த்தை வெற்றியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு, ஜபங்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடும் வழி நடத்துவார். அந்த வகையில் இணைந்திருக்கிற அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலும் இணைந்திருக்கிறார்கள். உங்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட். அம்மா,
2: பிரைஸ் தி லார்ட். ஐயா, பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். இன்றைக்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள் அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: ஆமென். ஹalleluya. தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த காலை வேளையிலும் ஸ்தோத்திரிக்கிறோம், தியானிக்கிறோம் ராஜா. உம்மை தியானிப்பது ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கிறதப்பா ராஜா. தகப்பன ஆகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா எங்களை நீங்க நடத்த வேணும் ஐயா. ஆண்டவரே, நடத்துகிறவர்கள் ஆண்டவரே நீங்கள் அல்ல என்று சொல்லப்படுகிறது தகப்பனே ஐயா. ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்தும சரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்களை எதிர்காலத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை எங்கள் சபைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆளுக செய்யும்படி செபிக்கிறோம். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் சொல்லி அப்பா பிதாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். விசுவாச கப்பலோ

அசைந்தாடி செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி அசைந்தாடி செல்கின்றது. கரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது. பார சுமையோடு செல்கின்ற

ஆழம் நிறை கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆர்ப்ப

போதும் அசைந்தாடி செல்கின்றது. நீடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாய் செல்கின்றது, நிலைவரமாக செல்கின்றது.

புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. ஹாலேலூயா தகப்பனே. அப்பா, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் நீங்க தான் ராஜா. ஆண்டவரே, முக்கு சூத்திரமையா, தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நீர் எங்களை சோதித்து பாரும். அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் நீர் அதை அறியாமல் இருப்பீரோ தகப்பனே. ஆண்டவரே, முக்கு சூத்திரமையா ராஜா. தகப்பனே, நீரே எங்களுடைய ஆண்டவர் அப்பா ராஜா. எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசுவரியமுள்ள தெய்வமே, இந்த காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, புதிய கிருபையில் எங்களை வழி நடத்தி செல்லும். எங்கள் பிள்ளைகளை புதிய கிருபியோடு வழி நடத்தி செல்லும் ஆண்டவராகிய தேவன். எங்கள் சபைகளை புதிய கிருபியோடு வழி நடத்தி செல்லும். எங்களை புதிய கிருபியோடு வழி நடத்தி செல்லும் ஐயா ஆண்டவரே. எங்கள் தேவனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் பெருமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் மத்தியில செய்யப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆண்டவரே, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சோதனைக்கு தப்பும்படி ஆண்டவரே போக்குகளை உண்டாக்கும். ஆண்டவரே அப்பா, பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று நாங்கள் வாயார கூப்பிடுகிறோம். அப்பா என்று நாங்கள் இருதயபூர்வமாய் கூப்பிடுகிறோம். அப்பா அப்பா என்று நாங்கள் முழு சிந்தனையோடு கூப்பிடுகிறோம் ஐயா ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே ராஜா. அற்பைந்துகளை போசிக்கிற தெய்வம், உம்முடைய பிள்ளைகளை போசிக்க மாட்டீரோ தகப்பனே. அப்பா என்று கூப்பிடுகிறோம், அப்பா என்று கூப்பிடுகிறோம். ஹலிலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பாடுவோம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே. பாடுங்கள் ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசையா.

அதனை உமக்கே செய்யா ஆராதனை உமக்கே பாடுவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே உயிர் உள்ள நாள்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் உயிர் உள்ள நாள்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் ராஜா செய்த நன்மைகளை என்றென்று துடித்திடுவேன் ராஜா செய்த நன்மைகளை என்றென்று துடித்திடுவேன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே

இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா தகப்பனே, அப்பா உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த காலை வேளை ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது ஐயா. என் ஆவியானவர் அசவாடுவீராக ராஜா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே தேவனே கூடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாவியானவர் அசவாடுவீராக ராஜா. தட்டைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் ஐயா ராஜா. ஜபீருடைய ஆண்டவரே மகளுக்கு ஆண்டவரே சுகம் தந்த தேவன் இந்த நாளிலும் ஐயா ராஜா கேட்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுகம் வருவதாக, விடுதலை வருவதாக. ஹல்லேலூயா ஆண்டவரே, மே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, மே துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கலங்காதே மனமே, திகையாதே.

திகையாதே மனமே. அண்டிக்குள் இயேசுவை அடைக்கலாம் அவரே, அண்டிக்குள் இயேசு

நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹாலே லூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, என்ன வித பிரச்சனைகள் சத்ருவானவன் கொண்டு வந்தாலும் கூட ஹாலே லூயா, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஹலே லூயா, உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹலே லூயா. இப்பொழுது இந்த நாட்களிலே, நேற்றைய நாளிலும் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஹலே லூயா, நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாயிலே எப்பொழுதும் நாங்கள் பேச வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நன்றாய் அறிந்திருப்பார்கள், ஆனா வாயிலிருந்து வருவதெல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள். இது நடக்காது, இது முடியாது, இது எப்படி நடக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகளே அவர்கள் சொல்லுவார்கள். ஹலே லூயா. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய நாவிலே அங்கே ஜீவனும் மரணமும் உண்டு. ஹலே லூயா. எங்களுடைய நாவிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் கட்டப்படும். ஹலே லூயா. மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹலே லூயா. பவுலும் சொல்லுகிறார் அங்கே, உங்களுடைய வாழ்க்கையில ஊன்ற கட்டும்படி. ஹலே லூயா. ஆனபடி நான் மற்றவர்களுக்கு பேசுகின்ற வேளையிலே சூழ்நிலைகளை பார்த்து பேசாதீர்கள். ஹலே லூயா. அங்கே சீசர்கள் பாருங்கள், கடலிலே போகின்ற வேளையில காற்று அடிக்கிறது, கடல் அடிக்கிறது. ஹலே லூயா. அலை அடிச்சு கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் அங்கே கப்பல்லே அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அவர்கள் போய் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் நெகட்டிவா ஏதாவது பேசுகிறாரா? காற்றையும் கடலையும் தான் அடக்குகிறார். அதே போல தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தை நாங்கள் காண்பிப்பது அது விசுவாசத்தின் அடையாளம். ஹலே லூயா. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எப்படி காண்பிக்கலாம்? ஹலே லூயா. இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை நான் படித்த வேளையிலே அது என்னுடைய ஆவியிலே பெரிய ஆறுதலா இருந்தது. பாருங்கள், 1 Corinthians 15:2 நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், அந்தப்படி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. என்ன சொல்லுகிறார், திரும்பி பாருங்கள், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. ஆண்டவர் எதை கற்பிக்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே? எப்படி அவர் வாழ்க்கையில நடந்து கொண்டார் பூமிக்குரிய வாழ்க்கையில, எப்படி பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர் பேசினார்? ஹலே லூயா. பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர் எப்படியான காரியங்களை செய்தார்? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இயேசுவுக்குத்தான் அவர் தெய்வம் தானே, அவர் கடவுள் தானே, அவர் ஆண்டவர் தானே, அவரால் செய்ய முடியும், எங்களால் எப்படி செய்ய முடியும்னு நீங்க யோசிக்கலாம். அவர் ஆண்டவர் தான், ஆனால் இந்த பூமிக்கு வருகின்ற வழியில ஒரு மனிதனுடைய பிரதிநிதியாக, மனுஷனாகத்தான் வந்தார். ஹலே லூயா. அனுபடிதான் அவர் சொல்கிறார், என் வார்த்தைகள் உங்களிலும், ஹலே லூயா, என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தார். ஹலே லூயா. நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லப்படுகிறது. ஹலே லூயா. அனுபடி அவருடைய வார்த்தைகள், அவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் இந்த பாருங்கள், இந்த ஆவி பாருங்கள், மறுபடி பிறந்த ஆவி. ஹலே லூயா. ஆத்மாவும் வார்த்தைகளை படிக்க படிக்க படிக்க படிக்கத்தான் பாருங்கள், அந்த வார்த்தையிலே அங்கே தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அதை அறிய முடியும். ஹலே லூயா. என்ற அந்த ஆத்மாவிலே இன்டலெக்சுவல் பவர் இருக்கிறது, திங்கிங் பவர் இருக்கிறது, செயற்பாடுகின்ற திறன் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை படிக்க படிக்க படிக்கத்தான் இந்த ஆத்மா செழிக்கும். அன்பியத்தான் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் என்று. அதே நேரம் இந்த சரீரம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இது சரீரம் மறுபடி பிறக்கவில்லை. ஆனபடினா சரீரம் என்ன செய்யும்? சூழ்நிலைகளை பார்த்து, கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, வாயால், இந்த சூழ்நிலைகள் உணர்வுகள் மத்தியிலே அது பேச எத்தனைக்கும் பேசும். ஹலே லூயா. ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே நாங்கள் ஜீவனை எடுத்துக்கொள்வோம். இன்றைய பார்த்த கேட்ட வசனம், உங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அப்போ விசுவாசம் இங்கே சொல்லப்படுகிறது, உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால். ஹலே லூயா. அப்படி இல்லாவிட்டால் உங்கள் விசுவாசம்
விருதாவாயிருக்குமே. தைரியத்தை காண்பிக்கிறது விசுவாசத்தின் ஒரு அடையாளம், சந்தோஷமாயிருப்பது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். ஹலிலூயா. ஜீவனை பேசுவது விசுவாசத்தின் அடையாளம். சம்டைம் நாங்கள் சில வேளைகளில் மௌனமா இருப்பதும் விசுவாசத்தின் அடையாளம் தான். ஹலிலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேணும். கிரிய செய்து விசுவாசத்தை பெற்றுக் கொள்வது அல்ல. ஹலிலூயா. விசுவாசித்ததுக்கு பிற்பாடு கிரியைகள் செய்வது. கிரியைகள் சொல்கிறேன், ஆண்டவர் செய்த மாதிரி எங்களால் செய்ய முடியாது, ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் அங்கே இந்த விசுவாசத்தை நாங்கள் காண்பிக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடி நாள் இந்த நாளிலே தைரியமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் பிள்ளைகளுக்காக, ஹலிலூயா, குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக, பொருளாதாரங்களுக்கு கூட. ஹலிலூயா. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவது, எனக்குள்ளே ஆவியான ஒரு வெளிப்படுத்தின ஒரு காரியம். நானும் பாஸ்டரும் எல்லாம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான். ஆனா ஒரு முறை ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஒரு சேவிங் அக்கௌண்ட் உனக்கு கொண்டு ஸ்டார்ட் பண்ணு சொல்லி. ஹலிலூயா. அப்பொழுது பக்கத்திலே ஒரு பேங்க் இருந்தது, அதுல போய் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இதை செய்திருந்தாலும் இவ்வளோ கோடிக்கணக்காக நான் சேமித்திருக்கிறேன், நான் இவ்வளவு காலம் அதை செய்யவில்லை. ஆனால் அதை நான் விசுவாசத்தோடு செய்கின்ற வேளையிலே அது நிரம்பி கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பொருளாதாரத்திலே கூட ஒருவேளை உலகம் எங்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஹலிலூயா. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் யார்? என்னுடைய அப்பா. ஹலிலூயா. உங்களுடைய அப்பா. பொருளாதார காரியங்களிலும் கூட தேவன் கிரிய செய்கிற தேவன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கிரிய செய்கிற தேவன். ஹலிலூயா. கணவன் மனைவி உறவிலே தேவன் கிரிய செய்கிற தேவன். ஹலிலூயா. சபை ஊழியங்களிலே தேவன் கிரிய செய்கிற தேவன். ஆனபடினால் உங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஹலிலூயா. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் வாழ

0: இல்லை சேர்த்து வைப்பதும் இல்லை கர்த்தர் காக்கின்றார் கர்த்தர் காக்கின்றார் கர்த்தரை நம்பிடுங்கள் இயேசு கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே மாட்டார் கவலைப்படுவதினால் இவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும் எதையுடு போம் என்று கவலையே வேண்டாம் சொல்வதை கேளுங்கள் வயல்வெளி மலைகளை பாருங்கள் அவை உழைப்பதும் இல்லை கவலை கர்த்தர் உயர்த்துகிறார் கர்த்தர் உயர்த்துகிறார் கர்த்தரை நம்பிடுங்கள் அவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிளஸ் யூ பிளஸ் யூ பிளஸ் யூ
1: ஆமேன் ஆமேன் கால வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு சாட்சிகளோடு மகன் கூட எழும்பி இருக்கிறார் அதிகார வேளையிலே கால வேளையிலே இணைந்து அவர் விண்ணுக்கு தாளங்களை தட்டி கொண்டிருக்கிறார் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் சோரன் இமானுவேலுக்காகவும் அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம் அந்த ஆசீர்வாதங்கள் அவரோடும் தங்குவதாக உங்களோடும் தங்குவதாக நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக கால வேளையிலே சந்திப்போம் அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைய நாளிலும் கடந்து செல்லுகின்ற பொழுது குடும்ப காரியங்கள் பிஸ்னஸ் காரியங்கள் சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வாதத்தை தந்து ஞானத்தை கூட்டி தந்து வழி நடத்துவாராக வழி நடத்திய அபிஷேக ஆராதனை எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம் அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நன்றியம்மா காட் பிளஸ் யூ ஆமேன் இணைந்து தாளங்களை தட்டத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமேன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறோம்
0: ஆமேன்
1: ஆமேன் காலை வேளையிலும் அபிஷேக ஆராதனையிலே தேவ ஊழியர் சகோதரி பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஜெபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு இணைந்தார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம் கர்த்தர் தாமே வழி நடத்தினார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமேன் ஆமேன்
2: Recording stopped. Recording in progress.
1: ஆமேன் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இன்று 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 15ஆம் தேதி வைகாசி மாதம் 15ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம் வாரத்தின் 20 நாளிலே வந்திருக்கிறோம் வேளையிலும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக நாளைய நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிறது இணைந்து ஜெபிக்க விரும்புபவர்கள் ஆராதனை செய்ய விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடன் ஜூமுக்கூடாக நாளை நாளிலும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை இதே நேரத்திலே ஆரம்பமாகும் நாளை நாளிலே எங்களுடன் பாஸ்டர் அந்தனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார் ஞாயிற்றுக்கிழமை தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார் அந்த வகையிலே இணையுங்கள் அதற்கு முன்னதாக நாங்கள் அபிஷேக ஆராதனையுடனும் ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்கள் தொகுத்து வழங்குவார் ஆமேன் இணையுங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் இணைய முடியுமானவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்காக நேரத்தை நாங்கள் உங்களுக்கு தர முடியும் கர்த்தர் வழி நடத்துவாராக ஆமேன் அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் உங்களுக்கும் அந்த நேரத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காலை மாலை இரவு நள்ளிரவு மதியம் இந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வரவேற்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே தந்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். நாங்கள் பயமில்லாமல் எல்லா காரியங்களிலும் தைரியத்தோடு செய்ய, உற்சாகத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமும் 32, ஏசாயா 5, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து கொலோசியர் 2 அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வேத நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையிலே இன்னும் ஒரு செட்டை, அதாவது நாளைய நாளுக்கான வேத வாசிப்பு, இந்த ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நச்சந்தரவற்றையும் காலையிலே பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேலையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்றுக் கொண்டு எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், பிரதர் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் எங்களுடன் சௌரி நிர்மலா மெரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பெங்களூர் இந்தியாவிலிருந்து எல்லோரையும் வரவேற்கிறோம். சௌரி நிர்மலா மெரியா சௌரன் சார்ல்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நாளைய நாளிலே இதே வேளையிலே, நாளைய நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை இருக்கிறது. நீங்கள் ஜபங்களோடு, ஆராதனைகளோடு, பாடல்களோடு இணைய முடியும். அப்படி இணைய முடியுமானால் உங்களுக்கு ஜூமை அனுப்பி தருகிறோம். அந்த ஜூமிலே இணையுங்கள். பலர் இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகமாக நடந்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த வேலையில் இணையுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாட்களிலே ஸ்ப்ரிங்காக இருக்கிறது, அதனாலே ஹாலிடேயில் இருக்கிறார்கள். நேற்று நாளிலே, அதாவது இந்த வாரத்திலே வீக்கெண்டிலே நோர்வேயிலே காரியங்கள் நடைபெறுகின்றன. அதனாலே நோர்வேயில் இருக்கிறவர்கள் இணைய முடியவில்லை நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஸ்ப்ரிங் வந்து சமர் வருகின்ற பொழுது பலர் வெளியிலே வேலை செய்வார்கள், வெளியிலே போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவர்களை முன்னியத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. முதல் முதலாக நாளைய நாளிலே எங்களுக்கும் நல்ல வெதர் ஆரம்பமாகிறது. 20 degrees சொல்லியிருக்கிறார்கள். நாளைய நாளிலே, இன்றைய நாளிலே 11 degrees, 20 degrees ஆக இருக்கிறது. அது பின் கூடிக்கொண்டு போகிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த வயதில் எல்லோரும் பிஸியாக இருக்கிறார்கள், சன்னுக்கு பிஸியாக இருக்கிறார்கள். ஆமேன். இந்த நேரத்தில் நாங்கள் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், அவரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா.
3: பிரைஸ்லோட்டண்ணா.
1: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கூடாக ஜபங்களை தொகுத்து வழங்குவாராக. ஆமேன்.
3: சங்கம வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லிஸ்டியன்னா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையாய் இருக்கிறபடி ஜெபிக்க ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இன்றைய நாளே ஸ்தேவானை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஒரு சிறு குறிப்பை பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஸ்தேவான் வந்து அங்கு விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவனே அங்கு பந்தி விசாரிப்புக்காரரில் ஒருவனாய், ஒரு நச்சாட்சி பெற்றவனாய், ஆதி திரிச்சபை அங்கு திரிந்தெடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதே நேரம் அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசமும் வல்லமையும் அங்கு கிரிய நடப்பிக்கிறது. அதனால் அவர் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் இந்த ஸ்டெபான் செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு வாலிபனாய் இருந்து அங்கு கொஞ்ச நாளிலே அவன் தேவ சமூகத்துக்கு கடந்து சென்றான்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஆனா அந்த கொஞ்ச நாளிலும் அவர் செய்த ஊழியம் அங்கு பெரிதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனே எழுந்து நின்று அவரை வரவேற்றார் என்று வேதம் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் நாங்கள் காண்கிறோம், ஒரு தேவ வாலிப பிள்ளையாய் நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் அவனுக்குள்ளே இருந்த காரியம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டான். அந்த நிரப்பப்பட்டதினால் தேவனுடைய ஞானத்தின் ஆவியை யாராலும் எதிர்க்க முடியவில்லை என்பதை வேதமங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்குள்ளே ஒரு சேவ மனப்பான்மை இருக்கிறது. பாருங்கள், முதலாவது அவனுக்குள்ளே இருந்தது அங்கு ஆவியினால் நிரப்பப்பட்ட காரியம், இரண்டாவது அவனுக்குள்ளே இருந்தது சேவை மனப்பான்மை. அதாவது ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் அங்கு பாதபட்சமின்றி அவன் அதை கணக்கிடுறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் அங்கு பெரிதாயிருந்தது என்று சொல்லி, அசைக்க முடியாத விசுவாசமாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள்ளே இருந்த மன்னிக்கிற குணம், அடுத்தது இறை தரிசனத்தோடு அவன் இந்த பூமியை விட்டு எங்கள் பரலோக தேவனிடத்திலே போகுந்தான் என்று சொல்லி பாருங்கள். ஆதி திருச்சபையிலே அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நச்சாட்சி பெற்று அங்கு பரலோக தேவனுக்கு, அங்கு கொஞ்ச காலமாய் அங்கு பரலோக தேவனுக்கு சேவை செய்து அவன் அங்கு பரலோகத்திலே தேவனே எழுந்து நின்று அவனை வரவேற்கிறதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படிப்பட்ட காரியத்துக்காகத்தான் எங்களை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஒரு வாலிபன் அவனுடைய பராக்கிரமம் அது தேவனுக்கு அலங்காரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட வாலிபர்களுக்குள்ளே தான் தேவனுடைய ஆவி நிரப்பப்பட வேண்டும். அவர்களுக்குள்ளே தேவ பலம் வர வேண்டும். தேவனுடைய ஆவியாகிய ஞானத்தின் ஆவியானவர் கிறிஸ்துவாய் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அது பெரிதாய் அங்கு சாட்சியாய் காணப்பட வேண்டும். இந்த பூமியிலே, சபைகளிலே, மக்கள் மத்தியிலே, நாடுகள் மத்தியிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே என்னாலே நாங்கள் அங்கு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் கடைசியிலே இவனை கல்லறிந்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்திலும் கூட ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லி ஒரு மன்னிப்பை அங்கு கொடுக்கிறதை நாங்க காணக்கூடிய, ஏனென்றால் துன்புறுத்தல் மத்தியில கூட வானத்துக்கு நேராய் தன் கைகளை உயர்த்தி அங்கு தன்னுடைய கடவுளுடைய மாட்சிமையை, அவரின் வலது பக்கத்தில் இயேசுவை காணும் பாக்கியத்தை அவன் பெறுகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படியா இந்திய வாலிபர்கள் மத்தியில நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்தான் செயல்களை செய்கிறவர், கர்த்தர்தான் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புறவர், ஞானத்தின் ஆவியினால் நிரப்புறவர். பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்று கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் போதிக்க கூடியதாய் சபைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே தூய ஆவியானவரின் நிரப்பம் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் விசுவாசமும் வல்லமையும் அவர்களுக்குள்ளே இருந்தால்தான் அங்கு கிரிகள் நடப்பிக்கப்படும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அதனால் நீங்கள் விசுவாசத்திலும் வல்லமையிலும் இவர்கள் தைரியமாய் தேவ வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துமா.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே, இந்த காலத்தில வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக விஞ்ஞபிக்கிறோம். இவ்வாலிப பிராயத்தில சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீரே. இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்க, விசுவாசத்தின் அளவை அதிகரிக்க ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து நேசித்து அந்த கடுகளவு விசுவாசத்துக்கு சேர்த்து கொள்ளுற அளவை வாலிபர்களுக்கு கொடுப்பீராக. வாலி பொல்லாங்கானை வெல்லுகிற பலத்தை நீர் வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். விசுவாசத்தின் அளவை அதிகமாக கொடுத்து அவர்களை கலப்பையின் மேல் கை வைத்தவர்களாக திரும்பி பார்க்காமல் உம்முடைய கடைசி கால ஊழியத்தை செய்ய அவர்களை இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அனுப்பி அந்த தைரியத்தை கொடுப்பீராக. ரோமர் 5:5 உம்முடைய ஆவியானவர் தைரியத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய அன்று ஸ்தேவான் உமக்காக எழும்பி ஊழியத்தை செய்தது போல வாலிபர்களும் அவர்களை போல விசுவாசத்தின் அளவை அதிகரித்து பரிசுத்த ஆவியானவருடைய தைரியத்தோடு ஆவியானவருக்காக இதயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு செயற்பட நீர் கிருபை செய்வீராக. வாலிபர்கள் மரித்தால் கூட அந்த ஆத்மாவை மரணத்துக்கு முன்பாக நீர் எடுத்துக் கொள்ளுகிற தேவன், பலிபீடத்துக்கு எடுத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். தேவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தது போல, இயேசு எப்படி மரிக்கும் பொழுது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல, ஒவ்வொரு வாலிபர்களும் மரிக்கும் பொழுது கவலை இல்லாமல் நாங்கள் மரிக்கிறோம், தேவனுக்காக மரிக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு வாழ அந்த தைரியத்தை கொடுப்பீராக. உம்மை போல வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர்களுடைய வல்லமையில மட்டும் அவர்கள் ஊழியம் செய்ய, மனித பலத்திலே அல்ல, மாம்ச சிந்தையிலே அல்ல, ஆவியானவருடைய ஒத்துழைப்போடு ஒவ்வொரு வாலிபனும் உமக்காக ஊழியம் செய்ய இந்த காலத்தில எடுத்து பயன்படுத்துவீராக. துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்மை அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்ற உணர்வோடு நீர் உம்மோடு அந்த பரலோகத்தில நித்திய நித்தியமாக வாழ்வை நீர் கொடுக்கிற தேவன். படிக்கும் பொழுது கூட நீர் உம்முடைய பலிபீடத்தின் கீழே அவர்களை வைத்து அவர்களை காத்துக் கொள்கிற தேவன். நீர் இடைப்படும் ஒவ்வொரு வாலிபர்களையும் இழுத்துக் கொள்ளும், உம்முடைய வழியில நடக்க உதவி செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவர் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த வீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக, எல்லா பரிசுத்த வான்கள் மத்தியிலும் வழி நடத்துவாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
3: நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று. டோலி
5: சிஸ்டர்,
3: ஸ்டேவானுக்குள்ளே இருந்த ஞானத்தின் ஆவி, அதாவது கிறிஸ்துவானவர் அவருக்குள்ளே இருந்தபடியால் அந்த எதுக்க முடியாத அளவுக்கு அவருக்குள்ளே அந்த தெய்வீக ஞானம் விளங்கினது. இன்றைய வாலிப ஜோதிகளுக்குள்ளே அந்த தெய்வீக ஞானம் விளங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
5: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு உங்களோட பாதத்தடியில வந்து நிற்கிறோம். எனக்கு தாசை வரும் பரதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களை நீங்க உன்னதத்தின் தகப்பன் ஆண்டவரே அப்பா. அந்த வாலிபர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே நீங்க எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்ட தகப்பன் அவர்களையும் ஆண்டவர் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களுக்கு ஒரு வாஞ்சைய ஒரு ஜெப ஆவிய உங்களோட பரிசுத்தமான ஆவிய கொடுத்தால் தான் ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவியானவர் அவருக்கு அவர்களுக்குள்ள கிரியை இருக்கும் ஆண்டவரே அப்பா. நாங்க ஜெபிக்கிற அந்த வாலிபர்கள் உலகம் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தை செய்வதற்கு அப்பா நீங்க அவர்களை அணைக்கும்படியாக ஜெபிக்கிற அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் நம்பிக்கை அப்பா உங்களுடைய அன்பின் மூலமாக அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க ஒரு போதும் வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அப்பா உங்களுடைய வாக்கு தத்துவத்தின் படியானவரே, உங்களோட திருப்பாதத்தை நாங்க நம்பி வந்து நிற்கும் பொழுது நீங்க ஒரு போதும் இவர்களை கைவிட மாட்டீங்க. வாலிப நாட்கள்ல உங்களை நினைவு கூறும்படியாக இவங்களுக்கு ஒரு வாழ்வதற்கு அவர்களுக்கு உங்களோட கிருபையை, புதிதான கிருபையை இந்த காலை நேரம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா தெளிந்த புத்தி, அப்பா பயம் இல்லாத ஆவி உங்களிடத்திலிருந்து மட்டும்தான் வரக்கூடியதா இருக்குது ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அப்பா இந்த விதமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை ஆண்டவரே விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறார். உங்களோட இரத்தத்தை தள்ளிங்க ஒவ்வொரு வாலிபர்களுக்களையும் ஆண்டவரே. அப்பா உங்களோட இரத்தத்தை தெளித்து அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ தற்கொலை ஆவி இல்லாத அசுத்தமான ஆவிய அப்பா எல்லா விதமான பிசாசின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறான் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காதே போம் என்று சொன்னபடி ஆண்டவரே அவர்களை அப்பா உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களை வெளியேற பெற்றத்தால அவங்களோட இருதயங்களை கழுவி அவங்களுக்கு ஒரு பெரிதான இரட்சிப்பை கொட்டுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நாங்க உங்களிடத்தில் தேடி வரவில்லை ஆண்டவரே, நீங்க எங்களிடத்தில் தேடி வந்தீர்கள். அதே போல ஆண்டவரே இந்த அன்பை அவர்களுக்குள்ள ஊத்துங்க. உங்களோட பரிசுத்தமான ஆவி ஆண்டவரே அவங்களை உள்ளங்களை ஊற்றி ஆண்டவரே அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றி உங்களோட ஜெபாவியையும் உங்களோட அன்பையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் உங்களை ஒரு நீங்க தான் அவர்களுடைய கோட்டை தேவனும் நம்பியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடியதாக அவர்களை சாட்சியாக நிலைநிறுத்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாரும் எங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. வாக்கு தத்தம் செய்தவரே இன்றும் எங்களுக்கு நீங்க கிரியை செய்து கொண்டு வர்ற கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. விடுதல் வெளிச்சம், நித்திய வெளிச்சம், எல்லா ஊழியக்காரங்களும் இந்த ஊழியத்துல ஆண்டவரே வழிநடத்துற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி செய்யுங்க. அப்பா இன்று காலை நேரம் ஆண்டவரே புதிதான கிருபையை கொடுத்து பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா மறைவிலை செய்யற ஊழியங்கள் யாவற்றையும் நீங்க அப்பா கண்ணும் மணியும் போல இன்று வரையும் காத்தவரே மேலும் காக்க வல்ல இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே நீங்க தலைவராக இருந்து யாவரையும் அழைத்து வந்து சங்கமமான நித்தியத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களே அப்பா உங்களோட உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் நியோமி லோகனுக்காண்டி வருகிற அவங்க இந்த காலை நேரம் அப்பா துதி பாடலோடு வந்து எங்களை ஆசீர்வித்த கிருபிகளுக்கா நன்றி செய்யறேன். அவங்களோட ஊழியத்தையும் அவங்க நடத்துற ஒவ்வொரு அப்பா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவரே காலை மாலை நேரம் பார்க்காமைக்கு உங்களோட திரு பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது உங்களோட பிரசுரத்தால நிரப்பி எங்கள் யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வெள்ளத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்லப்பா, உங்களோட ஆவியினால மட்டுமே யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்,
3: ஆமென், ஆமென். நம்ம ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி தோழி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப மகனையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் அங்கு சேவை மனப்பான்மை அவர் ஸ்டெபானுக்குள்ளே இருந்தது. அந்த சேவை மனப்பான்மையிலே அங்கு ஏழைகள் விதவைகள் பாதபட்சமின்றி அந்த சேவையை செய்தான் அப்படி சொல்லி நாங்க பாக்குறோம். அதே மாதிரி இன்று அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனம் வரக்கூடியதா பரிசுத்தாவியானவர் ஏவி எழுப்பும்படி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்க.
6: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, மாறாத தெய்வமே, மோக்க கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எளிமையானவர்களையும் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்களையும் எண்ணுகிறவரே மோக்க கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தயவ கூர்ந்து ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு தேவனாக கர்த்தவனுடைய செவியை சாத்து ஆண்டவரே நல்ல ஆண்டவரே விடைகளை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம்ப்பா. இந்த சமூகத்துக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யப்பா, இந்த பிள்ளைகள் செய்கிறார் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியம் செய்யக்கூடாத படிக்கு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே வரக்கூடாத படிக்கு, உண்மை ஆண்டவரே ஆண்டவர் நோக்கி பார்க்க கூடாத படைக்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத ஆண்டவர கிரியைகளை எல்லாம் ஆண்டவர இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால ஆண்டவர விலகி போடுகிறங்க தாவே. கர்த்தர்ந்த காலங்களில் இந்த வேலையிலும் ஆண்டவர என் தேவனாகி கர்த்தர் வாலிபர்களை ஆண்டவர் எழும்பும்படி ஆய் செய்யும் ஆண்டவர. அவர்களுக்கு இருக்கிறதான சோர்வுகள் ஆண்டவர, அவர்களுக்கு உண்டாத ஆண்டவர், அவர்களுக்கு இருக்கிறதான ஆண்டவர அந்த சோர்வின் ஆவியெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர இந்த பிள்ளைகளும் ஆண்டு எழுந்து பிரகாசித்து முடிய ஊழியத்தை செய்து ஆண்டவர அநேக ஆண்டவர அப்பா அப்படியாய் விதவைகள் மத்தியிலும் ஆண்டவர, இன்னும் ஆண்டவர திக்கத்தவர்கள் மத்தியிலும் ஆண்டவர, சிறுமைப்பட்டவர்கள் மத்தியிலும் ஆண்டவர, ஏழை எளிய மக்கள் மத்தியிலும் ஆண்டவர, இந்த பிள்ளைகள் துணிந்த ஆண்டவருடைய உலகத்தின் ஆசா பாசங்களை எல்லாம் வெறுத்து ஆண்டவர உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சுபிக்கிறாயா. கர்த்தராகிய தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவர இந்த பிள்ளைகளை ஆண்டவர நீங்கள் நினைக்கும்படி ஆய்ச்சுபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர உமக்காக ஓடவும் உமக்காக அவர் வல்லவர், அவர் மாறாத தெய்வம், அவர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தெய்வம் என்பதை ஆணிப்புறமாக ஆண்டவர இதோ இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் ஆண்டவர ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர அப்பா இவர்கள் சொல்லி இந்த ஏழை எளிய மக்களும் திக்கத்தவர்கள் அநாதைகள் மக்களும் ஆண்டவரை விதைகள் விதவைகள் மத்தியிலும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியர் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு வல்லமையினால் ஆண்டவரே அநேக காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஆகியவர்களை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஆவி எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே, பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவரே நிரம்ப பெற்றவர்களாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் உமாக்காக எழுந்து ஓட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியா இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆண்டவரே தேசங்களிலும் நாடுகளிலும் நாங்கள் வாழ்கிறதான இடங்களிலும் கர்த்தாவே உம்முடைய அன்பை ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக மாற்றி ஆண்டவர் வழிநடத்த முடியாச்சு வைக்கிறோம். தேவனாகி கர்த்தர் இவர்கள் எல்லாம் ஆண்டவர தேசத்தில் எந்தெந்த தேசத்தில் வாழ்கிறார்கள் கர்த்தாவே அந்த இடத்திலும் ஆண்டவர அக்னி அபிஷேகம் நிரம்பப்பட்டவர்களாய் ஆண்டவர் உமக்கு உரியமாய் எழுந்து செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாச்சு வைக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆண் என்று பாராமல் பெண் என்று பாராமல் ஆண்டவர இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவர் நம்முடைய சமூகத்துக்கு நேராய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அதே ஆண்டவரே அநேக இடங்களில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே சமுதாயம் சீர்கட்டி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறதான இந்த சூழ்நிலையில கர்த்தர் தாமே இப்படியாய் வாலிபர்களை எழுப்பி ஆண்டவரே அந்தந்த தேசங்களிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் விடுதலையை தந்து ஆண்டவரே அந்த தேசங்களில் இருக்கிற சாப பாவங்களை எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே இந்த ஆண்டவரே வாலிபர் பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே பல கிரியைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் இவர்களை அற்புதமாய் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய பரிசுத்த நாமத்திலே பல அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாக மாற்றி ஆண்டவரே வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எதிர்காலத்தை ஆண்டவரே சொல்லுகிறவர்களாக ஆண்டவரே இவர்களை நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா குடும்பங்களில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா வேதனைகள் வழிகள் ஆண்டவர போராட்டங்கள் இவைகளை ஆண்டவரை குறித்து இந்த பிள்ளைகள் மேன்பிப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர அதற்காக ஆண்டவர தன்னை அர்ப்பணித்து ஜபிக்கிறவர்களாகவும் மாற்றுங்கப்பா. அப்படியா என் தேவனாகி கர்த்த இவளை எடுத்து பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களை ஆண்டவரும் பக்கமாய் திருப்புறவர்களாக மாற்றுங்க. தேவன் அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே அநேக இடங்களில் ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த போவதற்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியா ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பயன்படுத்த போவதற்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறங்க தாவல். அருமையான சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர்கள் இஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் இப்படியாய் ஆண்டு வர அருமையான இந்த வாலிப பிள்ளைகளுக்காக அந்த ஜபத்தை ஆண்டவரே செய்க என்ன நேரத்தை தந்த தயவுக்கு முக்க கோடான கொடி சோத்திரம்பா. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பிள்ளைகளும் ஆண்டு வர அவங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஆண்டு வர உமக்காக எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேளையிலும் கத்தாவு ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளிலே இருக்கிற வாலிபர்களையும் ஆண்டு வர கர்த்தர் நீங்க ஆண்டு இவர்களை பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு இவர்கள் ஆறுதலும் தேர்தலுமா இருக்க கர்த்தர் உதவி எப்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சமூகத்தில் கொண்டு வருகிறோங்க தாவே. நவாலிவ பிள்ளைகளுக்காய் தன்னை வருத்தி ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவர இந்த பிள்ளைகளையும் ஆண்டவர இவர்கள் குடும்பத்தில் இருக்க வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே சுக பத்திரமாய் ஜீவிக்கவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவர் மகனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை எல்லாம் அறிந்து ஆண்டவர் உதவி செய்யுங்க. இவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். உலகத்தோடு இணைந்து ஆண்டவரே முடிய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கத்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கத்தாவே. தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தார்கள் வராதபடிக்கு ஆண்டவரே முடிய ஊழிய பாதையில் சூழ்ந்து போகாதபடிக்கு உற்சாகத்தோடு ஆண்டவருடைய ஊழிய செய்ய அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் நீ செய்து வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்து வழி ஒருவருக்கு ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டு ஸ்தோத்திரன் நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையும் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழிபடுத்துவாராக ஆமேன். நாங்கள் சாமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மன்னிக்கிற குணம் உண்டாக வேணும் என்று சொல்லியும் எல்லாரையும் அங்கு சரிசமனா பார்த்து அங்கு பெற்றாருக்கு கொடுக்க வேண்டிய கனங்களை கொடுக்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்குள்ளே வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஹாலேலூயா ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர ராஜா துதிக்கிறோம் துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே உங்க ஸ்தோத்ரப்பா இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதுமா எங்களை உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். தகப்பனே நீர் கொடுத்த அந்தவரே எல்லா ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம் ஆரோக்கியத்திற்காக சோத்திரம். நீர் கொடுத்ததான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ வரும் வரை நாங்கள் கரை திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். இதுவரை ஆண்டவரே நீர் எபின் நல்ல எபினேசரா இருந்து எங்களை கரம் பிடித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வேலையிலே கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே உமக்கு சோத்திரம். கர்த்தர் இந்த நாள்ல நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்ற காரியத்திலே தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து எவைகளுக்காகலாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்களுக்குள் உணர்த்தி நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா வாலிபர்கள் நாட்களிலே அவர்களுடைய குணதாசியங்கள் எல்லாப்பா மாறுபட்டதா இருக்கிறது. அவர்களுடைய வழியே வேறையா இருக்கிறது. தேவன் தாமே அந்த வாலிபர்கள் உள்ளங்களிலே நீர் பேசும்படியாய் ஜபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த மன்னிக்கப்படாத அந்த குணங்கள் எல்லாம் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும்படியாய் ஜபிக்கிறோம். அவருடைய இருதயங்களை எல்லாம் உமக்கு நேரே திருப்பும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களுக்கு கர்த்தாவே மன்னிக்கின்ற அந்த குணத்தை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களை மன்னிக்கவும் ஆண்டவரே, அதனால அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், பிதாவானவர் மன்னிப்பார் என்ற அந்த எண்ணமும் அவர்களுக்கு உள்ளத்திலே உணர்வுகளை ஊற்றும்படியால் ஜபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரையும் சரிசமமாக அவர்கள் பார்த்து ஆண்டவரே அவர்களோட பழக நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. நல்ல எங்கு பார்த்தாலும் வாலிப பிள்ளைகள் யாருக்கும் கீழ்படியாத வண்ணமாய் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்திலே தேவனுடைய கரம் இருக்கட்டப்பா. ஆமே சுராஜா, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அவர்கள் எல்லாலும் ஜெபிக்கவும், தேசங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அதே போல சபைகளுக்காக ஜெபிக்க அவர்களுக்கு நல்ல விசேஷித்தமான ஜெபாவை நீர் ஊற்றும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தேவான் எப்படி வேதத்திலே அன்றவரேப்பா மற்றவர்கள் அவரை கண்ணிலும் கல் கொண்டு அடித்த போதிலும் அவர் உண்மையே நோக்கி பார்த்து பரலோகத்தையே பார்த்து கொண்டிருந்து இவர்களை மன்னியுங்க என்று சொன்னாரோ, அப்படியாக எல்லா பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண் பெண்களுக்கும் ஒரு மன்னிக்கின்ற மனப்பான்மையை நீர் உருவாக்கி தாங்கப்பா. என் தாய் இப்படி சொல்லிவிட்டார், என் தகப்பன் இப்படி செய்து விட்டார் என்று மன்னிக்காத இருதயங்களை கடினப்படுத்துகிறதான எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகளை எல்லா ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தமான நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவன் தாமே உள்ளங்களை ஆளுகை செய்வீராகப்பா. ஆமேசப்பா, பெற்றோர்களை கனப்படுத்தவும், பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் அவர்கள் கொடுத்து தேவன் அவர்களை வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிபர்கள் வருகின்ற நாட்களிலே நல்ல சந்ததிகளாக எழும்பி தேசங்களிலே அப்பா பெரிய காரியங்கள் அவர்கள் மூலியமாய் நீ நிறைவேற்றும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களிலே இருக்கிறதான வேண்டாத நிர்விசாரங்களை எல்லாம் நீர் விலக்கி போட்டு வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான், உடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி உம்முடைய வேத வசனத்தின்படி அவர்கள் வாழ்ந்திருந்து தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க வருகின்ற நாட்களிலே அரிய பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே நீர் அப்படியே செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. மன்னிக்கின்ற குணத்தை கொடுத்து எல்லோரையுமாய் மன்னித்து அவர்கள் அப்போ இன்னும் வாழ்க்கையிலே முன்னேறி முன்மக்காய் எழும்பி பிரகாசிக்க கத்தற்கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தெய்வ தாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் எல்லோரையுமாய், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரீர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்பத்திலே நீர் என்ன சித்தம் உள்ளவராயிருக்கிறீர், அந்த காரியங்களை எல்லாம் செய்து இன்னுமாய் அதிகமா அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அப்படியாக அவர்கள் ஊழிய பாதையில இன்னும் உமக்க அதிகமான காரியங்களை செய்ய கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவனையும் மகனையும் மகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் உமக்கா இன்னுமா அதிகமா எழுமி பிரகாசிக்க அப்பா இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்ல, அதனை கண்டு புறஜாதியார்கள் எல்லோரும் உமையை எப்பா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக தேவன் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அப்படியா அவர்கள் குடும்பங்களிலும் இருக்கிற ஒருவர்த்தையும் ஆசீர்வதித்து இனி ஜெபிக்க வருகிறதான தேவ சகோதரர்களிலும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்தி கடை இறுதியாக ஜெபிக்க வருகிறதான அப்பா சோத்ர ஏமி புஷ்பராஜ் சகோதரி கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளை கூட ஆசீர்வதிங்க. அந்த மகளுடைய குடும்பங்களிலே இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட தெய்வன் தாமே ஆசீர்வதிப்பீராக. அந்த மகள் செய்கிறதான ஊழியத்தை தேவன் உமக்கு செய்கிற ஊழியத்தை தேவரே நீர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. அப்படியே நீர் செய்து எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்து வழி நடத்துகிற உமது கிருபைக்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம்
3: எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன்
8: ஆமேன் ஆமேன். கர்த்தாமே உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
3: ஆமேன். அப்படியே உங்கள் அனைவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
8: ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியாமா
9: பிரைஸ் லார்ட்.
8: நீங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூத வஸ்தினாலே அங்கு தங்களை தாங்களே சீதப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள், மயக்க நிலையில இருக்கிற வாலிப பிள்ளைகள், அங்கு அவர்களை திருடுற அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகளை திருடுற சத்துருக்களை எல்லாம் அடிந்து போடும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும்.
9: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தினை ஸ்வீரம் உள்ளது இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுக செய்கிறவரப்பா. அப்பா பிதாவே அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகளை அப்பா உமக்குரிய பிள்ளைகள் அப்பா, என் வருங்கால பிள்ளைகள் அப்பா. அப்பா உண்மை ஆளுகிற பிள்ளைகள் அப்பா, அவர்களை நீரே பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா, அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்கள் அவர்களுக்கு இந்த போதபத்தின் ஒரு மருந்தாலே அநேகமானோர் இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த போதபத்தை அப்பா அடியோடு

0: பழைய தகப்பனே, அப்பா உமக்குரிய பிள்ளைகளாகவும் அவர்கள் அப்பா எந்த நேரமும் ஜபத்திலேயும் போதிக்கிற வல்லமையிலும் அவர்கள் மூழ்க செய்தல்லன் தகப்பனே. அப்பா எங்கு பார்த்தாலும் வாலிப பிள்ளைகள் போதிக்கிற வல்லமையை கொடுந்தகப்பனி. அவர்கள் உமது பிள்ளைகள் அப்பா நீர் நினைத்த ஒரு நொடிப்படுதலே எல்லோரும் உமக்காக ஓங்கி வளர செய்தல்லும் தகப்பனே. உம்மை உமது நாமத்தை போதிக்க பண்ணும் தகப்பனே. அவர்களை கைவிடாதே தகப்பனே. ஆவியானவரே இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் தகப்பனே. அக்னியை போடும் தகப்பனே. அவர்கள் எப்போதும் பிரகாசிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா இந்த உலகத்திலே வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நிற்கிறார்கள் என்று நாங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே இந்த தாய் தகப்பன்மார் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. இந்த பிள்ளைகளால் அப்பா தாங்கள் சாப்பிடாட்டாலும் இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கிறார்களே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் மேலே ஒரு அன்ப பொழியும் மது ஆவியையும் அக்னியையும் அவர்கள் மேலே பொழிந்தள்ளும் தகப்பனே. அப்பா அவர்களே பிரகாசிக்க பண்ணும் தகப்பனே. உமது அக்னியால் அவர்கள் எங்கு சென்றாலும் உமது வசனத்தை போதிக்கிற அளவு அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே லிசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுக்கு ஒரு வல்லமே தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் இரு பிள்ளைகளையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: அமேன். உங்களோடும் இருப்பாராக.
1: ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
2: பிரைஸ் லார்ட் அக்கா.
1: பிரைஸ் லார்ட். இந்த வாலிய பிள்ளைகள் தேவனுடைய மாட்சிமையாய் தேவனுடைய மகிமையினால் மூடப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி தேவனுக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி.
3: ஆண்டவரே மகான்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளையப்பா நீங்கள் எங்களுக்காக தந்ததுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, இந்த நாளிலும் தகப்பனே இந்த சங்கம வானொலியினூடாக எங்களை நீங்கள் இந்த நிமிடம் வரை எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவர் தேவனே கர்த்தாவே, எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை அப்பா இந்த அப்பா சத்ராதியின் பிடியிலிருந்து அப்பா எல்லா ஆபத்துகளிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்து நடத்துகிறீங்களே ஐயா. உம்முடைய தயவுக்காக உம்முடைய அன்புக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இன்றைய காலங்களில் என் தகப்பன் எத்தனையோ எத்தனையோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை உம்மை விட்டு விலகி உம்மை நோக்கி பாராதபடி உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொள்ளாதபடி உள்ள ஆசைகளினாலே அப்பா மோதிக்கொண்டிருக்கிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்கள். ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, ஆனாலும் என் தேவனே நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்காக மற்ற ஜனங்களுக்காக அப்பா இந்த வானொலி மூலமாக எங்களை ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிறீங்களே ஆண்டவர். உம்முடைய அன்போ பெரிது ஆண்டவர். உம்முடைய அன்புக்காக தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே, இந்த நாட்களிலும் என் தேவனே அப்பா இந்த வானொலி மூலமாக என் தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாயா. எந்தெந்த மூலைகளில் இருந்து ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த மூலைகளில் ஒருவரின் காதுகளில் ஒலிக்கிறதோ தகப்பன், அவர்களை நீங்கள் ரட்சிக்கும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலி ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே இது இயங்குகிறது. ஆண்டவர் தேவனே கத்தாவே, அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. உம்மை அறியாத மக்கள் ஒவ்வொருவரும் அறியட்டும் ஆண்டவரே. தேவனே கத்தாவே அப்பா, வேதனையோடும் கண்ணீரோடும் குடும்ப பாரங்களோடும் இருக்கிற

0: ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் பொறுப்படுத்து தொட்டுங்காண்டவர். அப்பா நீங்கள் தொட்டால், நீங்கள் அப்பா நீங்கள் இணைத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவர். நீங்கள் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அந்த இடங்களில் ஒரு கட்டளையை அனுமதியுங்கள், கட்டளையை கொடுங்காண்டவர். தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உம்மை நோக்கி ஓடி வர அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்காண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை உண்டு பண்ணுங்காண்டவர். எத்தனையோ குடும்பங்களில் வாலிப பிள்ளைகளினால் வேதனைகள் ஆண்டவரே, கண்ணீர்கள் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்றைய காலங்கள் இந்த போதவஸ்து அடிமையினால் தகப்பனே பாதிக்கப்பட்டு இருக்கிறதை ஒவ்வொரு பெற்றோரும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் தகப்பனே. கர்த்தாவே, இப்படியான காரியங்கள் இப்படியாக அப்பா இந்த வானொலியை கேட்டு கொண்டிருக்கிற அப்பா கர்த்தாவே, ஒரு சில குடும்பத்தை அப்பா உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவர். இப்படியாக பாதித்த அந்த குடும்பங்கள் இருந்தால் ஆண்டவர், அவர்களை ஒரு விசை நீங்கள் தூக்கி எடுத்து அந்த பிள்ளைகளின் அப்பா தகப்பனே வாழ்வை உயர்த்துங்காண்டவரே. தேவனே, அந்த பிள்ளைகள் விழுந்து போகாதபடி, வேதனைப்பட்டு மாண்டு போகாதபடி தகப்பனே, உம்மை அறியாது அந்த குடும்பங்கள் மாண்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. அப்பா அவியானவரே, இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த இடத்திலே ஒருமித்து வந்திருக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவனுடைய மகிமையை காணும்படியாக என் தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சோர்வுகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, தீயவனவற்றை எடுத்து போட்டு அப்பா தகப்பனே, நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளைகளாக, அன்பும் பரிவோடு நடக்கிற பிள்ளைகளாக, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் அடங்கி நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துல நீங்கள் ஆண்டவரே அன்பையும் நல்ல எண்ணங்களையும் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய உள்ளங்கையில் நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறேன் சொன்னவரே கர்த்தாவே. தேவனே கர்த்தாவே, இந்த உலக ஆசைகள், இந்த உலக சிற்றின்ப ஆசைகள் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரும் கூட அப்பா மாண்டு மடிந்து போகிறதை நீங்கள் காண்கிறீங்களே தகப்பனே. சத்ருவானவன் அங்கலாய்க்காதபடி, சத்ருவானவன் அப்பா சிரிக்காதபடி, சந்தோஷப்படாதபடி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகளாண்டவரே ஒருபோதும் எங்கு சென்றாலும் எந்த வேளையிலும் வெக்கப்பட்டு போகாதபடி, தலை குனிந்து அப்பா தங்களை அறியாமல் அப்பா தங்களை அப்பா தாங்கள் மதி மயங்கி நிற்காதபடி தகப்பனே கர்த்தாவே, தலை நிமிந்து அப்பா உற்சாகத்தோடு தங்களுடைய வேலைகள் தங்களுடைய குடும்பங்களில் சமாதானத்தோடு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இருக்க என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, இனி வருங்காலங்களில் என் தகப்பனே இந்த உலகங்களில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் அப்பா உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அப்பா போதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனே இந்த பிள்ளைகள் இப்படியான நிலைகளில் போனால் ஆண்டவரே, இனி வருங்காலங்களில் உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை போதிப்பார் யாரும் இல்லையே ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, தேசங்களில் ஆண்டவரே தகப்பனே, இந்த போதவஸ்து அழிவுகள் கூடிக்கொண்டிருக்கிறது தகப்பனே, இதனால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் அப்பா மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, தங்களை அறியாமல் ஆண்டவரே ஆவியானவரே என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒரு விசை நோக்கி பாருங்க ஆண்டவரே, சத்ருவானவன் எப்படியோ என்னென்ன விதத்துல பிள்ளைகளை அப்பா வேதனைப்படுத்த முடியுமோ, அப்பா கூடாத வேலைகளில் செய்ய முடியுமோ, அவற்றை எல்லாவற்றையும் எல்லா பாவங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு புகட்டுகிறானே தகப்பனே. இப்படியான காரியங்கள் வராதபடி, இப்படியாக அன்பில்லாமல் அப்பா தகப்பனே அப்பா மரண பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகள் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் எந்த பிள்ளைகளையும் கைவிட மாட்டீங்கள் ஆண்டவரே. நீங்கள் பச்சபாதம் பார்க்காத தகப்பன் ஆண்டவரே, அப்பா என்று ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் அணைத்துக் கொள்கிற தகப்பன் ஆண்டவரே. ஆம் தேவனே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் கூட தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஆம் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த காலங்களிலே தேவனே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் கூட தகப்பனே, அப்பா ஆவியானவரே, அப்பா தகப்பனே, இந்த உலக ஆசைகளினாலும் உலக ஏக்கங்களினாலும் தகப்பனே ஏத்தனையோ பிள்ளைகள் மாண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியானது பிள்ளைகளுக்கு வராதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் அப்பா இந்த சங்கம வானொலியில வருகிற ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரமாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் போக்கிலும் வரத்திலும் அப்பா எப்போதும் கூட இருந்து உம்முடைய அடைக்கலத்துல வைத்து காத்து காக்க கடுவது ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருப்பாதத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நீங்கள் கூட இருங்காண்டவரே, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கரத்தினாலே அணையுங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த பிள்ளைகளினால் ஏக்கங்களினால் அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகளின் எண்ணங்கள் ஏக்கங்களினால் எத்தனையோ பெற்றோர்கள் அப்பா தூக்கமின்றி ஆண்டவரே எவ்வளவோ வேதனையோடும் சோதனையோடும் அப்பா கவலைகளோடும் கண்ணீரோடும் இருக்கிறது. ஏன் தேவனே நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்காதபடி சமாதானமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமான வாழ்வை காணும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. அப்பா, நீங்கள் இந்த உலகத்தை உண்டாக்கினது எல்லோருமுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும்படி யாவற்றையும் உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே, எந்த குறைவும் இல்லாமல் அப்பா இந்த பூமியை உண்டாக்கி அப்பா மனிதரை அப்பா நீங்கள் உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே, உம்முடைய சாயலை போல அப்பா எங்களை நீங்கள் உருவாக்கி ஆண்டவரே, நாங்கள் நன்றி இல்லாமல் நடக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கட்ட தனமாக தகப்பனே, இந்த உலக ஆசைகளினால் அப்பா நாங்கள் மாண்டு போகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காரியங்கள் இப்படியான ஆசைகள் அப்பா எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறானே ஆண்டவரே. தகப்பனே, இதை உணர்ந்து இதை நாங்கள் இந்த வார்த்தைகள் வசனங்களை வாசித்து ஆண்டவரே ஞானத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க, பெரியோரும் பெற்றோர்களும் நடக்க என் தேவனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்காண்டவரே. அந்த குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன தேவைகள் என்று தகப்பனே நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் நீங்கள் அப்பா நோய் நொடியின்றி பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஐயா இந்த குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா இந்த ஜெனடக்காவோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து அந்த சகோதரின் குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. போக்கிலும் வரத்திலும் படிப்பிலும் வேலையிலும் எல்லாவற்றிலும் தகப்பனே அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த பிள்ளைகளை மூடிமறை கட்டும் ஆண்டவரே, எல்லா தீங்கு நின்றும் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆவியானவரே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வராத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயங்களின் எண்ணங்கள் இயக்கங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே கர்த்தாவே, மற்றவர்களுக்காக உலக ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வந்திருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களாண்டவரே. தேவனே, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற போது அப்பா எங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், எங்கள் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் அறிகிறீங்களாண்டவரே. அப்பா கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே. என் தேவனே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரின் இருதயங்கள் எண்ணங்களை நீங்கள் அறிந்து அப்பா எங்களை அப்பா, எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தியுங்க ஆண்டவரே. இங்க அப்பா வந்து இது ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்து வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. தேவைகள் என்னென்று நீங்கள் அறிவிங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அப்பா நல்ல வாழ்வை அமைத்து சமாதானத்தோட நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருப்பாதத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் என் மகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகுமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஏன் ஆமேன்? அங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். கண்டோ நாள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரேசலோண்டோ நாள் பிரதர். நீங்க இஸ்ரவேல் தேசத்து வாலிப பிள்ளைகள் யுவதிகளுக்காகவும் இந்த யுத்த நாடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் யுவதிகள் இவர்களை காக்க வேண்டும், தேவன் தாமே இவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
2: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, இந்த தேவனே, இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம்ப்பா. தேவனே, விசுவாசமா இந்த பாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதா. இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிற பாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதா. உங்களுடைய தேவ தூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. நன்றி அப்பா. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனை இவளை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜா. யுத்தங்களை ஓய பண்ணுங்களப்பா ஆபிதாவின். ஓ நன்றி ராஜ், நன்றி அப்பா ஆபிதாவை. நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா, நீங்கள் வழக்காளுங்க, நீதி செய்யுங்கப்பா இந்த யுத்தம் நடக்கிற தேசங்களுக்காக. ஓ நன்றி என் தேவனே. சொஸ்தமப்பா ஆபிதாவி. அது காயப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் அப்பா ஆபிதாவின் காயங்களை ஆற்றி தேற்றுங்கப்பா ஆபிதாவி. பக்தி அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐயா என் தேவனே. இவனே, உங்களுடைய ஆவியை இந்த பிள்ளைகள் மீது அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. உங்களுடைய ஞானத்தின் ஆவினாலே இவ்வளவு நிரப்புங்கப்பா என் தேவனே. எல்லா தீங்குக்கும் விலக்கி தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களே ராஜாவே. தேவனே, இந்த பிள்ளையுடைய எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதாவே. உங்களுடைய கிருப உள்ள கரம் இந்த பிள்ளைகள் மீது அமர்ந்திருப்பதாக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் பாய்க்காதே போவதாக. ஓ நன்றி என் தேவனே. சோசம் ஐயா தேவனே, கிருப செய்யுங்கப்பா. ஒரு ஆத்மா தேவனே உங்களுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டேன் தேவனே பிதாவி. தேவனே, எல்லா அழிவுகளுக்கும் அப்பா மீட்டு விலக்கி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுங்க என் தேவனே பிதாவி. ஓ நன்றி என் தேவனே. பான மண்டலங்கள் இந்த கிரியா சேர பொல்லாத ஆவியல் அப்பா, திருடையும் கொல்லையும் அழிக்கப்படுற ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு தேசங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி என் தேவனே. சோசம் ஐயா இந்த பிள்ளைகளை தேவனே பிதாவே உம்முடைய கனியினாலும் உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாலும் நிரப்புங்கப்பா இந்த பிள்ளைகளை. சொற்பன மூலம் தரிசன மூலம் இந்த பிள்ளைகளோட பேசுங்க ஆவியானவரே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை இந்த பிள்ளைகள் மீது அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. தீர்க்கதரிசன ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. உம்முடைய வரங்கள் வல்லமையினால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஓ நன்றி என் தேவனே. சோசனப்பா அபிதாபி. தேவனே, போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கப்பா. விபச்சாரங்கள் வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்க. சுதோம் கூற பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா அபிதாபி. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனே இந்த பாலிய பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய சத்திய வார்த்தையை தேவனை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமான விடுதலை ஆக்கணும் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தை தேவனே ஒவ்வொரு பாலிய பிள்ளைகளுக்கும் போதிக்கப்பட சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவனே கிருப செய்யுங்க. மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய கிரியல் இந்த பாலிப பிள்ளைய மரங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிரகாசம் உள்ள மரக்கண்களை தேவனே உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் அவளுக்கு கொடுங்கப்பா பிதாவே. உம்மை அறிகின்ற அறிவை கொடுங்களாவியானவரே தேவனே. நன்றி அப்பா, நன்றி. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. உம்முடைய கிருபை உள்ள கரம் இந்த பிள்ளைகள் மீது அமர்ந்திருப்பதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய பிரசன்னவர்களுக்கு முன் செல்வதாக, உம்முடைய சமூகம் முன் செல்வதாக, உம்முடைய மகிமையின் ஆவியானவரே உம்முடைய மகிமையினாலே அவளை மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி, உமக்கு சாட்சியாய் தேவனே இந்த பிள்ளைகளை எழுப்புங்க அப்பா பிதாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துற பிள்ளைகளா இந்த பிள்ளைகளை எழுப்புங்க ஆவியானவரே. இந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளையுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா பிதாவே. ஓ வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, கழுத்துள்ள நுகத்தடி எல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சேசமாய் சத்திய வார்த்தை ஒன்றே தேவனே இந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட கிருப செய்யுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதப்பா. நீங்கள் விடுதலை கொடுக்கிற ஆவியானவர், நீங்கள் ரட்சிக்கிற ஆவியானவர் அப்பா பிதாவே. தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுடைய நாமங்களை உடைய ஜீவ புஸ்தகத்தை எழுதியவர்கள் ஐயா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. எல்லா தற்கொலையின் ஆவிகள் தேவனே மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே. கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க. எல்லா டிப்ரெஷன் ஆவிகள், பயத்தின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், சிந்திய குழப்புற ஆவியல் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. சோர்வின் ஆவியல் வெளியேறுவதாக, பயத்தின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல் வெளியேறுவதாக, உற்சாகத்தின் ஆவியினாலும் பலத்தின் ஆவியினாலும் அன்பின் ஆவியினாலும் தெளிந்த புத்தியினாலே தேவனே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க அப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனே, மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள்ல ஒருவரால் பாதாளம் செல்லாதபடி அனைவரை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா. இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டு பல் தந்ததுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி இவர்களுக்கு ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பால் கொடுக்கிற தேவன் அப்பா. என் தேவனே நன்றி, என் தேவனே சோஸ்திரம் ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்ததுக்கு நன்றி, ஜபத்துக்கு பால் தந்ததுக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா. தேவனே அதே போல் இயேசு பிரதரை ஆசீர்வதியுங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு தேவ வார்த்தையும் வறுமையாய் திரும்பாதன் தேவனே. உம்முடைய வார்த்தை அனுப்பி மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. மக்களுக்கு சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா, ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. தேவனே இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க. அந்த ஊழியத்தின் மூலமா அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடப்பதாக வார்த்தை அனுப்பி தேவனே பிதாவே. நோய்களை சுகப்படுத்துங்க. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, பண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யுங்க தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே. இந்த ஊழியம் பழகி பெருகுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்பட. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா, நன்றி அப்பா. பிரதர் புறப்படுங்க. மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், சந்ததி, சந்தானத்தின் மேல் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேவனே என்னென்ன காரியத்திலே பலவீனமா இருக்கிறாளோ அந்த காரியத்திலே அவர்களை பலப்படுத்துங்கள் ஆவியானவரே. உம்முடைய கிருப உள்ள கரம் அவள் மீது அமர்ந்திருப்பதாக. ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்க அப்பா. ஞானவான் ஆத்தும ஆதாயம் செய்வான்னு சொன்னீங்க தேவனே பிதாவே. ஞானத்தை போதிக்கிற வார்த்தையினாலும் அறிவை உணர்த்துகிற வார்த்தையினாலும் தேவனே நிரப்புங்க அப்பா விளை. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே சோஸ்தம். பாதம் படுமிடமெல்லாம் உனக்கு கொடுத்தேன்னு சொன்ன தேவனே, பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள், அதிசயங்களை காண கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்தம். அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்கள் அப்பா. கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படுங்கள் அப்பா பிதாவே. இந்த குடும்பத்தை தேவனே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அக்னி மலை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வைக்காதே போவதாக, பிசாசாரம் வைக்கப்பட்டு போவதாக. ஓ நன்றி ராஜாவே. விசுவசித்த ஆவியினாலும் விசுவசித்த ஞானத்தினாலும் இவள் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தேவனே தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரப்புங்கப்பா இந்த குடும்பத்தை. ஓ நன்றி. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்க, போதியுங்க ஆவியானவரே. ஓ ஞாபகப்படுத்துங்க ஆவியானவரே. ஓ மறைபொருட்களை வெளிப்படுத்துற ஆவியானவரே, வெளிப்படுத்துங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா பிதா. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே எதற்காக நீங்கள் அழைத்தீங்களோ அந்த அழைப்பில் ஓடத்தக்கதாக தேவனே உம்முடைய வரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் நிரப்புங்க அப்பா பிதாவே. தேவனே அழைத்த அழைப்பின்படியே ஓட தேவனே அவளை பலப்படுத்துங்க, வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த குடும்பங்களுக்கு எதிராக வர்ற சகல ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, சகல நோய்கள் வியாதிகள் சரணங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே தேவனே. நீடைய ஆயுஷை கொடுங்கப்பா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆயிரம் மடங்கு ஆசீர்வதியுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோஸ்ரம், நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்ரங்கள் ஜாபையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: அவர்களை வரவேற்றுக் கொண்டு வாலிப பிள்ளைகள் தங்களுடைய காலங்களையும் தங்களுடைய நேரங்களையும் அந்த படிக்கிற பிள்ளைகள் சரி, வேலை செய்யற பிள்ளைகள் சரி, சரியாக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
3: ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். எங்கள் இயேசுவை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் இயேசு ராஜாவை, கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே இந்த வேளையிலே உயர்த்துகிறோம். ஆண்டவரே போற்றுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஆக ஆண்டவரே பரிந்து பேசுகிற நாட்களா இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே பெற்றோராகிய நாங்கள் தகப்பனே கர்த்தாவே நீர் கொடுக்கப்பட்ட சந்ததியும் சந்தானத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனிடத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த நாட்களிலே ராஜா எந்தெந்த இடங்களிலே பாடசாலைகளிலே படித்து கொண்டிருக்கிறார்களோ வேலை செய்கிறார்களோ வளர்ந்து வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே தேவாதி தேவனே இந்த நாட்களிலே அப்பா பாடசாலைகளிலே ராஜா இந்த லேப்டாப்பை கொடுத்து டெலிபோனிலும் லேப்டாப்பிலும் ஆண்டவரே கர்த்தாவே பாடங்களை படிப்பிக்கிறார்கள் அப்பா கர்த்தாவே. ஆனால் அதனாலே வருகிற இடர்கள் துன்பங்கள் ஆண்டவரே வழி வழி விலகி போகிற காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது ராஜா தேவனே. வெளியாலும் அப்படி, உள்ளுக்கும் அப்படி, பாடசாலையிலும் அப்படியாக ஆண்டவரே காலங்கள் கர்த்தாவே மாறிக்கொண்டு போகிறதே ராஜா. இயேசுவே இந்த நாட்களிலே பிள்ளைகளை பொறுப்படுத்தல்லுங்கப்பா, உம்முடைய செட்டையின் நிழலிலே வைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய சிலுவையின் கர்த்தாவே கர்த்தாவே அந்த சிலுவை எங்களுக்காக சுமந்து தீர்க்கப்பட்ட அந்த சிலுவையினாலே பாதுகாத்து அந்த நிழல் ஆண்டவரே பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பாடசாலையிலே ஆண்டவரே நர்சரியில இருந்து ஆண்டவரே கேம்பஸ் முடிஞ்சு யூனிவர்சிட்டி போற பிள்ளைகள் மட்டும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே காலங்களை நேரங்களை நிமிடங்களை கர்த்தாவே வீணாக்காதபடி அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஆசிரியர்மார் பெரியவர்கள் கர்த்தாவே என்ன சொல்லுகிறார்கள், எப்படி படிப்பிக்கிறார்கள், எவ்வளவு கல்வியை கற்பிக்கிறார்கள் என்று ஆண்டவரே அதை அறிந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி ஆண்டவரே அப்பா தாங்கள் நடந்து என் தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளுக்கு வேண்டும் அப்பா. மனுஷர்களுடைய பெரியோர்களுடைய பெற்றோர்களுடைய ஆண்டவரே பாடசாலைகளிலுடைய ஆண்டவரே தயவு இவர்களுக்கு வேண்டும் தேவனே. இவர்கள் வழி விலகி போய்விடாதபடி கோணலானவைகளை தெரிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இவர்களை ஆண்டவரே நேர்த்தியான பாதையிலும் கீழ்ப்படிவிலும் உண்மையிலும் கல்விமானின் அறிவினாலும் நிரப்பி பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்து நிறைத்து கொள்ள வேண்டுமாக ஜெபம் கேட்கிறேன் அப்பா. பெற்றோர்கள் ஆண்டவரே கர்த்தாவே முழு விசுவாசத்தோடு பாடசாலைகளுக்கு அனுப்புகிறார்கள் அப்பா. ஆனால் இவர்களோ ஆண்டவரே கர்த்தாவே நிலை தடுமாறி எதிர்மாறாக வருகிறார்கள் வீட்டுக்கு. சில பேர் வீட்டுக்கு வருவதே இல்லையப்பா. இப்படிப்பட்ட காலங்களாக ஆண்டவரே மாறி நிற்கிறதே ராஜா. இந்த நாட்களிலே இயேசப்பா நீர் தானே ராஜா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்மாருக்கும் நல்ல ஞானத்தை பொறுமையை அன்பை ஆண்டவரே கொடுத்து பிள்ளைகளை கட்டி அணைத்து அரவணைத்து அன்போடும் பண்போடும் ஆண்டவரே தூய்மையான ஆண்டவரே காரியங்களை சொல்லி கொடுக்க, அரவணைத்து கொடுக்க, ஆண்டவரே அப்பா கற்றுக் கொடுக்க தேவனே நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே நீங்க உதவி செய்ய வல்லவராக சுற்றி திரிந்த தேவனாக இருக்கிறீங்களப்பா, அசைவாடுகிற ஆவியானவராக இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே ஊகித்து நடக்கிற தேவ ஆவியையும் ஞானத்தையும் அருளுகிற ஆண்டவரே ஆவியை உடைய தேவன் நீர் கர்த்தாவே கேட்கும் பொழுது கொடுக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி பிள்ளைகளையும் ஆசிரியர்மார்களையும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய சகோதரங்கள் என்று அவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா உண்மையாகவே நாங்கள் படித்த காலங்களிலே அப்பா கொப்பிகளிலே எழுதினோம், இன்றைக்கு ஆண்டவரே லேப்டாப் இல்லாமலுக்கு படிக்க முடியாதென்று ஆசிரியர் மாறே அப்படியான ஒரு கல்வி திணைக்களங்கள் எல்லா நாடுகளிலும் வந்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த கல்வி திணைக்களங்களிலே ஆண்டவரே நீங்களே ராஜா நல்ல பண்பாட்டையும் ஞானத்தையும் ஆண்டவரே எழுத வேண்டிய காரியங்களிலே எழுதி படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டிய இடங்களிலே புத்தகத்திலே வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானத்தை இந்த கல்வி திணைக்களங்களுக்கு நாடுகளுக்கு அரசாங்கங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளினாலே குடும்பங்கள் நாடுகள் படுகிற கேவலமும் அவமானங்களும் ஆண்டவரே அவலனங்களும் அழுகைகளும் பட்கடிப்புகளும் நிரம்பி கொண்டு வருகிறது ராஜா. இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தருளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவே உம்முடைய கிருபை போதுமானது ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் கொடுப்பேன் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ராஜா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது இவனே இம்மட்டுமாய் இஸ்ரவேலிலும் ஜூத பிள்ளைகளையும் ஜூதர்களையும் ஆண்டவரே பாதுகாத்து வருகிறது இவனே. அந்த கர்த்தாவே இடத்திலும் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்த நாடுகளிலே இருக்கிறதான பிள்ளைகள் குழந்தைகள் கற்பனை பெண்கள் வாலிப பிள்ளைகள் வளர்ந்து குழந்தைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரையும் இந்த துஷ்டனத்துக்கும் யுத்தத்துக்கும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய சிட்டையின் மறவிலே வைத்து உம்முடைய தேவ சேனைகள் பிள்ளைகளை மூடி பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட எல்லா ஆண்டவரே பரிசுத்தவான்களையும் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே நீங்க பொறுப்படுத்து அனுப்பி வழிநடத்தி பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய சேனைகளும் பணிவிடை ஆவிகளும் கோடான கோடியாய் இருக்கிறது ராஜா. அந்த பணிவிடை ஆவிகளும் ஆண்டவரே பாதுகாக்கிற தேவ சேனையும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே மூடிக்கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் ஆண்டவரே. தகப்பனே கண்ணை இழந்து கத்தாவே கைகாலை இழந்து ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டு பிறப்பிலேயே ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா. தகப்பனே எங்களுடைய நாட்டிலே யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா. இவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களிலே கண்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே இந்த பிள்ளைகளை பரிசுத்தாவியானவருடைய நிறைவு அப்பா நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பரம்பரை பாவ சாபங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காதபடி ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே அப்பா. தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்கப்பா. கோணலானவைகளுக்கும் ஆண்டவரே கரடு முரடானவைகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதபடி நேர்த்தியாகவும் செம்மையாகவும் உண்மையாகவும் தாழ்மையாகவும் கனிவோடும் பண்போடும் ஆண்டவரே வாழ்ந்து சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நல்லொரு சமாதானத்தை கொடுத்து வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் ஒன்றே இவைகளை ஆண்டவரே செய்து முடிக்க நடத்த பாதுகாக்க ஆண்டவரே தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட வல்லவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் இந்த நாட்களிலே செய்ய போற எல்லா பாதுகாப்புகளுக்காகவும் நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே இயற்கையினாலே வருகிற ஆண்டவரே வருகிற மழையோ காத்தோ மின்னல்களோ ஆண்டவரே யாரையும் பாதிக்காத வண்ணம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. 22 வயது மகன் ஆண்டவரே தோட்டத்திலே நின்ற பொழுது எங்களுடைய இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அவர் மரித்ததாக கேள்விப்படுகிறோம். மின்னல் பட்டு ஆண்டவரே இப்படியாக அவல சாவுகள் அநேகமாக அதிகரிக்கிறதை கர்த்தாவே நீங்கள் ஒரு விசை மன்னித்து பாதுகாத்து ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு மரணத்தை தழுவி கொள்ளாதபடி நீங்க பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சுதர்சனையும் ஒப்பு கொடுக்கிறோம், சுதர்சன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த 4 குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம், மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆபத்து காலத்திலே நீர் அனுகூலமான தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அந்த குடும்பமும் பிள்ளைகளும் மனைவியும் ஆண்டவரே மிகவும் சஞ்சலத்திலே இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, காலங்களை நேரங்களை ஆண்டவரே நிமிஷங்களை ஆண்டவரே பூமியிலே எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உயிரை கொடுத்த ஜீவனை கொடுத்த சிருஷ்டித்த தேவன் உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. அந்த மகனையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், வளர்ந்து வருகிற அந்த 4 குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு நீங்களே தகப்பனாக இருந்து தாயாக இருந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு 4 குழந்தைகளுக்கும் நீர் தகப்பனாக இருக்கும்படியாய் செபிக்கிறோம், தாயாக இருக்கும்படியாய் செபிக்கிறோம். அநாதை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாதபடி அந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தனைகள் கவலைகள் துக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அரவணைத்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே, நீர் செய்ய போற அருமையான அற்புதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லா கர்த்தாவே பாவ சாபங்களை மன்னியும் ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. நீர் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி ஆத்துமா சரீரத்திலே ராஜா இந்த சரீரத்துக்கு கர்த்தாவே ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை பாவித்து அநியாயமாக்கினதை நீர் மன்னியும் ஆண்டவரே, மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு விசை மன்னித்து அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் மன்னித்து அரவணைக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமமும் உம்முடைய இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் தான் இதை நடத்தும் ஆண்டவரே, வேறே நாமம் இல்லையப்பா. அந்த நாமத்திலே கர்த்தாவே அந்த சௌரனையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி கலாசிலன். நீங்க உங்கள் வீட்டுல இருக்கிற பிள்ளைகளும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். உங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோ
4: ஐரீன்.
1: இந்த கடைசி காலத்திலே வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். வாலிபர்கள் மத்தியில பெரிய பாதுகாப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பா கிருபையின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தேவன். எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரையும் என் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா, அன்றைய நாளிலே கத்தாவே அப்பா வாலிபர்களுக்காக தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிந்து கர்த்தாவே அதன்படி நடக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா வாலிப பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா வலை விலகி போகாத படிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவனும் தேவன் தேவன் நீங்க பாதுகாப்பா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கண்டு எலும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிபன் இதனால் தன்னை சுத்தம் செய்வான் உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபைகளுக்கு வர முடியாத படிக்க அநேக தடைகள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த சோம்பேறி தனத்தின் ஆவிகள் கர்த்தாவே. அப்பா எல்லா தூக்கத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேண்டு கர்த்தாவே. அப்பா அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையிலே அந்த பிள்ளைகள் வளர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சுவிசேஷகர்கள் ஒரு மிஷனரி ஊழியக்காரர்கள் அப்பா போதகர்களை தேவன் நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தவறான வழிகளிலே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களை தொட்டு கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அவங்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்திலே என்னென்ன தேவைகள் ஏக்கங்கள் இருக்கிறது என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனைகளை நல்ல யோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு செவிசாய்க்கத்தக்கதான பிள்ளைகளாய் தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிற உம்முடைய சத்தத்துக்கு கீழ்படுகிற பிள்ளைகளா இருக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தாவே. அப்பா தாழ்மை பொறுமை கர்த்தாவே. அப்பா அப்படியான குணங்களை எல்லாம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அந்த கல்வாரி அன்பை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக கர்த்தாவே அப்பா கள்ள ஊழியங்களுக்கு பின்னாடி கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அவங்களுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு கர்த்தாவே அவங்களுடைய தவறான போதனைகளுக்கு அடிமைப்பட்டு போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகளுடைய இருதயத்தில எல்லாம் தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய சமூகத்துக்கு பிள்ளைகளை அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு விடாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா வேதாகம கல்லூரிகளுக்கு சென்று பாதியிலே திரும்பி விடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களுக்கு விருப்பம் இல்ல போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க முடியலன்னு சொல்றாங்க. அங்க படிப்பிக்கிறது சரியில்லைன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்றாங்க ஆண்டவரே. அப்பா அந்த வேதாகம கல்லூரியிலே பணி செய்கிற கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. உண்மை உத்தமமாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யுங்க. சரியான சத்தியத்தை போதிக்க தேவன் கிருபையை கொடுங்க. அங்க போகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே வெறுமனே திரும்பாத படிக்க கர்த்தா அப்பா ஊழியர்களாய் மிஷனரிகளாய் திரும்பத்தக்கதான திருபையை தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கிராமங்கள் தோறும் சென்று ஊழியங்களை செய்ய ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவன் வாலிப பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்து. பண்ணேன் தகப்பனே அப்பா, சோதரமையா நான் உண்டு பண்ணினேன். எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம். நாளிலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையையும் தேவன் அப்பா மகிமையிலே சிறந்திருக்க செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே அப்பா, ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் கைவிடாத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா. உடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செல்லுவது போது கர்த்தாவே அப்பா அநேக ஜனங்கள் வந்து செல்லத்தக்கதான கிருபையை கொடுங்க தகப்பனை. யாருமே கைவிட்டு விடாத படிக்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ரட்சிப்புகளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே அப்பா. நீங்க தொட்டாமா மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தீட்டி எடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே, நன்றி நன்றி நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். அநேக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மத்திய மலைநாடு பிரதேசங்களில் எல்லாம் கர்த்தாவே அப்பா விசேஷம் அறிவிக்க யாருமே இல்லாத சூழ்நிலையிலே இருக்கிறாங்க கர்த்தாவே. அந்த பகுதியிலே இருக்கிற அநேக ஜனங்களுக்கு, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இயேசு யாரண்டே தெரியாமல் இருக்கிறாங்க ராஜாவே. அப்படியான இடங்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிற. அப்படியான கர்த்தாவே பின்தள்ளப்பட்ட அந்த கிராமப்புறங்களிலே இருக்கிற வாலிபர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா, ஸ்தோத்திர. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் வானொலியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊடகத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அதுல கடமை புரிகிறதான ஒவ்வொரு ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாகி ஆசீர்வதிங்க ராஜாவே அப்பா. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க தகப்பனே அப்பா. நீங்க உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறது தேவன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்யும் போது எங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்க பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி வர இந்த ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளை கூட தேவன் நிறைவாகி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் அதுக்கு திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட தேவன் இருப்பாராக.
1: ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நன்றிய நாளே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினீரப்பா. நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம், அவர்களுடைய பாதுகாப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் ஜீவன் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த பூமியிலே நல்லதை செய்ய, நன்மையானதை செய்ய கர்த்தாவே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிபர்களை நீர் பொறுப்பேறும் ஆவியிலே ஏவி எழுப்பி ஆண்டவரே அவர்களை நிலைநிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, நீர் பொறுப்பேறும் எங்கள் வீடுகளிலே ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய எல்லா வீடுகளிலும் இருக்கிற வாலிப ஜுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பராமரிப்புகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்களை காத்து நடத்துவீராக. போக்கள், வரக்கள், பாதுகாப்புகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பலன்கள் கர்த்தாவே, ஞானங்கள் கர்த்தாவே. என் தேவனே, வேலை செய்ய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே வேண்டிய பலன்கள் ஆண்டவரே கொடுத்து எல்லாவற்றிலும் நீர் வழி நடத்தும். சகவானுள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அன்றைய நாளை பொறுப்பேறும். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
5: ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதி தந்தார். சனி ஞாயிறு காலையிலே நடைபெறுகின்ற, இதே வேளையிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில் கத்திரை சித்தமானால் இணையுங்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்திரை கரத்தை உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு தொகுத்து வழங்கிய சௌரி ஜானத் அவர்களையும் நெஞ்சு ஜபித்த ஒவ்வொருவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே நெஞ்சு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிற உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களுடைய ஜபங்களாலே இலங்கையிலே புதிய ஆட்சி மாற்றம், தமிழ்நாட்டிலே புதிய ஆட்சி மாற்றம், ஆமேன். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டு அவர்களுக்காக வழி நடத்துகிறார். அதே வகையிலே இந்த மணிப்பூர் என்ற பகுதிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். 3 போதகர் மாறே அவர்கள் கொன்று விட்டார்கள். அப்படியாக அங்கு தொடர்ந்து வயலன்ஸாகத்தான் இருக்கிறது. அப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். அதற்காக ஜபித்து ஆசீர்வதித்து வாதித்த உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் உங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாளைய நாளிலே காலை வேளையிலே திரும்பமாக அபிஷேக ஆராதனையிலே இணைவோம். அதுவரை இந்த வசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் நாங்கள் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கோடு கடந்து சென்றோம். கத்திரதாமை ஒன்றையும் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரதாமை வழி
6: நடத்தி
5: ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரிக் கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோமா? ஆமேன், ஆமேன். வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். வருகின்ற திங்கக்கிழமை விடுமுறை நாளாக இருக்கிறது. ஆனாலும் கனடா ரிவைவல் பிரேயர்ஸ் ஊழியங்கள் நடைபெறுகிறது. அந்த வகையில் நெய்யுங்கள். கத்திர பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.

அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.

வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை கேட்டு வருகிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் கடந்த நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதியிலே புதிய உடன்படிக்கை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். உடன்படிக்கை என்பது இரண்டு நபர்களுக்கிடையே அல்லது இரண்டு குழுக்களுக்கு இடையே செயல்படுவதாகும். இதிலே இரு பகுதியினரும் உடன்படிக்கை பண்ணும்பொழுது அநேக வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். அதை இருவரும் நிறைவேற்றும் போதே உடன்படிக்கை செயலாற்றுகிறதாயிருக்கும், இல்லையென்றால் அது செயலற்றுவிடும். தேவனோடு உடன்பாடு செய்து கொள்வது என்பது உன்னதமானவருடன் ஒரு சாதாரணமான மனிதன் கொண்டுள்ள உடன்பாடாகும். தேவன் தன்னோடு ஐக்கியம் கொண்டுள்ள மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார், ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். மனிதனும் மனிதனும் செய்து கொள்ளும் உடன்படிக்கை காலாவதியாகும் காலம் ஒன்று உண்டு. ஆனால் தேவன் மனிதனோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை முடிவில்லாதது, அது நிலையானது. அதேபோல மனித உடன்பாட்டிலே திறமைகள் மாத்திரம் கணக்கிடப்படும். ஆனால் தேவனோடு உள்ள உடன்பாட்டிலே ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அவனது நடத்தையும் பரிசுத்தமும் கணக்கிடப்படும். கிறிஸ்துவின் மரணம் தேவன் நம்மோடு செய்து கொள்ளும் உடன்பாட்டிற்கு முத்திரையாயிருக்கிறது. நம்முடைய தகுதியின்மையை பொருட்படுத்தாமல் நித்திய ஜீவனையும் அவரோடு உள்ள ஐக்கியத்தையும் இதன் மூலமாக அவர் நமக்கு தர உறுதி செய்திருக்கிறார். எபிரேயர் 7:28 பாருங்கள். நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ எந்தெண்டைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவே அந்த புதிய உடன்படிக்கை. இன்றும் இது நடைமுறையிலே உள்ளது என்று பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை சிறந்தது என்று முன்னாலே நாம் பார்த்தோம். இன்று புதிய பரிசுத்த ஸ்தலம் பழையதை காட்டிலும் சிறந்தது என்று சிந்திக்கப் போகிறோம். அருமையானவர்களே, எபிரேயர் 9 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் 7 இன்று நாம் சிந்திப்போம். இங்கே முக்கியமான கருத்து புதிய பரிசுத்த ஸ்தலம் பழையதை காட்டிலும் சிறந்தது. புதிய பரிசுத்த ஸ்தலம் பழையதை காட்டிலும் எப்படி சிறந்தது? கவனியங்கள், மெல்கிசேதேக்கின் உரிமையின்படி ஆசாரியரான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவமே நமது கருப்பொருளாக இருக்கிறது. ஒன்றுக்கொன்று முற்றிலும் மாறுபட்ட இரண்டு ஊழியங்கள் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. லேவிய ராகம முறைமையின்படியான ஆரோனின் ஆசாரியத்துவம் இந்த பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் இடம்பெற்றது. இந்த பூமியில் உள்ள பரிசுத்த ஸ்தலம் இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பணி செய்கிற பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியாகத்தான் இருந்தது. பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலம் விசேஷித்த ஆராதனை முறைமையை உடையதாக இருக்கிறது. 10 கற்பனைகளிலிருந்து நியாயப்பிரமாணங்களை கவனிக்கிறார்கள். ஆனால் எபிரேய நிருபம் நியாயப்பிரமாணங்களை பரிசுத்த ஸ்தலத்தினின்றும் ஆசாரியத்துவத்தினின்றும் நோக்கி பார்க்கிறது. கற்பனைகள் பாவங்களை குறித்த கேள்விகளுக்கு பதில் கூறவே இல்லை. கவனிங்கள், எபிரேய 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. சரி, இப்பொழுது எபிரேயர் 9:1 பாருங்கள். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. பூமிக்குரிய வாசஸ்தலம்

ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். முதலாவது இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. இங்கு தேவாலயம் குறிப்பிடப்படவில்லை. ஏரோதின் ஆலயத்தை குறித்த எவ்விதமான குறிப்பும் கொடுக்கப்படவில்லை. மூன்றாவதாக கட்டப்பட்ட தேவாலயம் அழிக்கப்படாமல் இருந்த போதிலும் அதன் மாதிரியை குறிப்பிடாமல் எபிரேயாக்கியோன் வனாந்தரத்தில் தேவன் மோசேயிடம் கூறிய மாதிரியான ஆசரிப்பு கூடாரத்தை குறிப்பிடுகிறார். ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரம் உலகில் உள்ள பொருட்களினாலே உண்டாக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ள கூடாரத்தின் மாதிரியாக இருந்தாலும் இது பல விதங்களிலே அதை காட்டிலும் தரம் குறைந்தது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த வசனத்திலே அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது அது ஒரு பரிசுத்த இடம் என்பதாகும். சரியான ஆசரிப்பு கூடாரம் என்பது 30 முழ நீளமும், அதாவது 45 அடி நீளமும், 10 முழ அகலமும், அதாவது 15 அடி அகலமுமான, 10 முழ உயரம், அதாவது 15 அடி உயரமான பொன்னாலான பெட்டியாகும். அது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அங்கு சில குறிப்பிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. சமூக தப்பங்கள் வைக்கும் மேஜையும் பொன் குத்துவிளக்கும் வைக்கப்பட்டிருக்கும். அதற்கும் பின்னால் ஜபத்தை குறிக்கின்ற பொன் தூப பீடம், இதில் எவ்விதமான பலியும் படைக்கப்படுவதில்லை, வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது எபிரேயர் 9 அதிகாரம் 3 வசனம் முதல் 5 வசனம் வரை வாசிக்கிறேன். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னாற் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபின்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இது ஒரு திரையினாலே பிரிக்கப்பட்டிருந்தது. பிரதான ஆசாரியன் மாத்திரமே இதற்குள்ளே செல்வான். அங்கே இரண்டு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. முதலாவது சித்தி மரத்தாலே செய்யப்பட்டு உள்ளும் புறமும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. அதன் மூடியாகிய கிருபாசனம் மிகுந்த சித்திர வேலையாக செய்யப்பட்டிருந்தது. சுத்தமான பொன்னினாலே செய்யப்பட்ட இரண்டு கேருபீன்கள் பெட்டியின் மேற்பாகத்தை பார்ப்பது போல அமைக்கப்பட்டிருந்தது. இங்குதான் இரத்தம் கொண்டு வந்து வைக்கப்பட்டதனால் அது கிருபாசனம் என்று கூறப்பட்டது. ஏனெனில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த வசனத்திலே அதிலே பொன்னாற் செய்த தூப கலசமும் என்பது தூப பீடத்தை குறிக்கிறதாயிருக்கிறது. இங்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்த பொன் தூப பீடம் இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பொன் தூப பீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு போகப்பட்டது? கேருபீன்கள் நெய்யப்பட்ட பஞ்சு நூலான திரை இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிப்பிடுகிறது. இயேசு சிலுவையிலே மரித்தபோது மனிதனாக தன் ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. எனவே இரண்டாக கிழிந்த திரைச்சீலை அகற்றப்பட்டு தேவனை சென்றடைவதற்கான வழி திறந்தே இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து அதற்கான பாதையை அமைத்துவிட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டு விட்டபடியால் நான் இன்று நேரடியாகவே கடவுளின் பிரசன்னத்திற்குள்ளே வந்துவிடலாம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்த பொன் தூப பீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போகப்பட்டு விட்டது. ஆரோன் பாவ நிவர்த்தி செய்யும் நாளில் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி தன் கைப்பிடிகள் நிறைய சுகந்த தூப வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட வேண்டிய இரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு

0: மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுவான். உண்மையில் அவன் வெளியிலே இருக்கிற தூப பீடத்தை மாற்றி உள்ளே கொண்டு செல்கிறான். பலிபீடத்திலிருந்து நெருப்புத் தழலை எடுத்து அதில் சுகந்த தூப வர்க்கத்தையும் போட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்கிறான். ஆனால் திரும்பவுமாக அவைகளை வெளியே கொண்டு வந்து விடுகிறான். இதனை அடுத்த வருடத்திலும் அதற்கு அடுத்த வருடத்திலுமாக ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும். இப்பொழுது நமது மகா பிரதான ஆசாரியன் எப்போதும் பரிந்து பேசுகிறவராக பொன் தூபப்பீடத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இது எவ்வளவு அருமையான ஒரு சாட்சியம் இல்லையா? அவரது ஜபங்கள் கேட்கப்படுகிறது. எனவே பொன் தூப பீடம் உள்ளேயும் நாம் ஜபத்தினால் அவரண்டையிலே வரும்படி வெளியேயும் இருக்கிறது. இதனையே அப்போஸ்தலனாய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், ரோமர் 5:1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எபிரேயர் 9:4 எபிரேய ஆக்கியோன் உடன்படிக்கை பெட்டியினுள்ளே இருக்கின்ற பொருட்களை குறிப்பிடுகிறார். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் என்று வாசிக்கிறோம். இது கிறிஸ்துவின் இப்போதைய ஊழியத்தை குறித்து சொல்கிறது. கிறிஸ்து இன்றும் தன்னுடைய ஜனங்களை போஷிக்கிறார். தன்னுடைய வார்த்தையினாலே அவர்களை போஷிக்கிறார். அவரே ஜீவ அப்பம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது வாயினாலே சொல்லிச் சென்ற வார்த்தைகள் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேகரை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனமானது இன்றும் நமக்கு பயனுள்ளதாயிருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மக்களுக்கு என்று அது எழுதப்பட்டாலும் அதன் மூலமாகவே இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட உறவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதையே எடுத்து நமக்கு கொடுக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் முன்மொழிந்திருக்கிறார். இந்த வேத வசனம் எத்தனை முக்கியமானது இல்லையா? ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஆலோசனைகளும் வழிநடத்துதல்களும் இந்த வசனங்கள் மூலமாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் வேத வசனத்தை ஒவ்வொரு விசுவாசியும் அனுதினமும் வாசிக்க வேண்டும், அதை குறித்து யோசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை கவனமாக கேட்டு நாம் வழிநடக்க வேண்டும். அவர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு காத்திருந்து அவருடைய பாதையிலே சரியாக சீராக நாம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜீவ அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தை நமது வாழ்க்கையிலே செயல்படுகிறதாயிருக்கும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. எபிரேயர் 9:4 ஆரோனுடைய தளிர்த்த கோலும் என்றும் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலைத்தான் இந்த தளிர்த்த கோல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏனென்றால் உயிரற்ற கட்டையாக இருந்த போதிலும் அதற்குள் ஜீவன் வந்தது. அது மட்டுமல்ல, உடன்படிக்கை பெட்டியின் கற்பலகைகள் என்று வாசிக்கிறோம். பிரியமானுள்ளே, இயேசு கிறிஸ்து கற்பனைகளை நிறைவேற்றினார் என்பதை இது குறிக்கிறது. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயாக்கியோன் கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம், தொழுதுகொள்ளுதல் ஆகியவற்றை குறித்து அதிகமாய் வலியுறுத்தி கூறுவதால் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பேச விரும்பவில்லை. உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன, நாம் அவரை எவ்விதமாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் பேச விரும்புகிறார். எபிரேயர் 9:6 வாருங்கள். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆம், ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆசாரியர்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களின் பணி முடிவடைவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் வேலை செய்வார்கள். பல முறை சடங்காச்சாரங்களை நிறைவேற்றியும் அது போதுமானதாக இல்லை. எந்த போதிலும் கிறிஸ்து ஒரே ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்ததே போதுமானதாக இருந்தது. ஆம், ஒரே ஒரு முறை அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்ல வேண்டியது அவசியமானதாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு என்று பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதே முக்கியமானது. இங்கு ஆராதனை முறைமைகளை பற்றி கூறாமல் உண்மையான தொழுது கொள்ளுதலை கூறுகிறது. கிறிஸ்துவை உண்மையாக தொழுது கொள்ளும் போது அது நம்மை தேவனுடைய பிரசன்னத்திற்கு அழைத்து சென்று நாம் அவரை துதிக்கும்படி செய்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ள பாத்திரமானவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே சாத்தான் ஆண்டவராகிய இயேசுவை சோதித்த பொழுது அவர் சாத்தானிடம், உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று கூறியதை மத்தேயு 4:10 நாம் வாசிக்கிறோம். நாம் மனிதர்களை கட்டாயப்படுத்தி எதையும் செய்யும்படியாக கூற முடியாது. உண்மையாக கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவர்கள் தாங்களாகவே பணி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே இது நடைபெறும். ஆசரிப்பு கூடாரத்திலே கடைபிடிக்கப்பட்ட ஒழுங்கு முறைமைகளினால் ஜனங்கள் ஒருபொழுதும் கர்த்தரின் சமூகத்திற்கு வரவே இல்லை. பிரதான ஆசாரியன் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுவான். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எவ்வண்ணமாக அவரை ஆராதிக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆராதனைக்கு செல்லும் பொழுது பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் எந்த எண்ணங்களோடு நாம் ஆலயத்திற்கு செல்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை உணர்ந்தவர்களாக, அதை அனுபவிப்பவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும், அவர் எத்தன்மை உள்ளவராக இருக்கிறாரோ அவருடைய தன்மைகளை சொல்லி அவரை வாழ்த்தி வணங்கும்படியாக நாம் செல்கிறோமா, அல்லது வேறு காரணங்களுக்காக நாம் ஆலயத்திற்கு செல்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே கடைபிடிக்கப்பட்ட ஒழுங்கு முறைமைகளினாலே ஜனங்கள் ஒருபொழுதும் கர்த்தரின் சமூகத்திற்கு வரவில்லை. பிரதான ஆசாரியன் மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுவான் என்று நாம் பார்க்கிறோம். இப்ரேயர் 9:7 பாருங்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ஆம், பாவ நிவர்த்தி செய்யும் நாளை குறித்து இப்பொழுது பேசுகிறார். இது இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் உயர்வான ஒரு நாள். இந்த நாளில்தான் பிரதான ஆசாரியன் தேசத்து மக்கள் அனைவரின் சார்பாகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுவான். இந்த நாளிலே செய்யப்படுகின்ற காரியங்களின் அடிப்படையிலே தேசம் ஒரு வருடத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும். நமது மகா பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தேவ சமூகத்திற்கு சென்றிருக்கிறார். உள்ளே சென்றவர் வெளியில் வரவில்லை. நாம் இந்த உலகத்திலே இருக்கும் வரையிலும் அவர் அங்கேயே இருப்பார். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருப்பதினால் தன்னுடையவர்களோடு கூடத்தான் அவர் வெளியில் வருவார். நாம் எந்த இடத்திலிருந்தும் அவரை தொழுது கொள்ளலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நமது இதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. எனக்கு அருகிலே ஆலயம் இல்லையே என்று நாம் துக்கப்பட வேண்டியதில்லை. நாம் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் அங்கே சென்று ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். மற்ற நாட்களிலே நாம் இருக்கும் இடங்களில் இருந்து கொண்டே நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நமது பிரதான ஆசாரியன் இந்த நாளுக்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றிருக்கிறார். இது ஆரோனின் முறைமையை காட்டிலும் மிகவும் சிறந்தது. முன்பு பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்றுவிட்டு வேகமாக வெளியிலே வந்துவிடுவான். பிரதான ஆசாரியனின் கால்களில் சங்கிலிகள் கட்டி சங்கிலியின் ஒரு முனை வெளியிலே இருக்கும். ஏனென்றால் பிரதான ஆசாரியன் ஏதாகிலும் தவறு செய்திருந்தால் அவன் அங்கேயே மறித்து விடுவான். அப்பொழுது அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து அவன் சரீரத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே எடுத்துவிட்டு புதிதாக வேறொரு பிரதான ஆசாரியனை நியமிப்பார்கள் என்று பாரம்பரியம் கூறுகிறது. ஆம் பிரியமானோர்களே, தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரியது! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் மகா பிரதான ஆசாரியன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே எனக்காகவும் உங்களுக்காகவும் சென்றிருக்கிறார். எபிரேயர் 9:24 குறித்து சற்று வித்தியாசமான மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்தியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். மோசே கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். ஆனால் ஒரு மனிதனும் கர்த்தருடைய முகத்தை காண்பதில்லை என்று அவனுக்கு கூறப்பட்டது. என்ற போதிலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே இருக்கின்ற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். இந்நாட்களிலே நாம் தேவனை எவ்விதமான சடங்காச்சாரங்களை அனுசரித்தும் தொழுது கொள்வதில்லை. கிணற்றண்டையிலே சமாரிய ஸ்திரீ எவ்விதமாக பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசு கிறிஸ்து அவளிடம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று கூறியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் சென்று சுகந்த தூபவர்க்கத்தின் வாசனையை நமது நாசியினால் அல்ல, நமது இருதயத்திலும் ஆத்மாவிலும் மனதிலும் உணர வேண்டும். தேவ பிரசன்னத்தின் சுகந்த தூபவர்க்கத்தின் வாசனையை நான் உணர்ந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தைகளின் ஒளியிலே நடக்க வேண்டும். அதாவது என் அன்றாட வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இந்த பூமியின் ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் சிறந்ததான பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிற நமது பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஜீவிக்கிற கிறிஸ்துவை நாம் இன்று வணங்குகிறோம். எனவே நாமும் ஜீவன் உள்ளவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமது அனுதின வாழ்க்கையிலே கர்த்தரை அவ்வாறு தொழுது கொண்டு அவரது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்று நிழலாயிருந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒழுங்கு முறைகள் இன்று உண்மையாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக நீர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எப்பொழுதும் தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிற நிலைமையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர். பற்பல விதமான நிலைமையிலே உள்ள அநேக சகோதர சகோதரிகள் இந்த உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின் மேலே வாஞ்சே உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தினாலேயே நீர் திருப்திப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் எனக்கு ஏதாவது சொல்லுவாரா, இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசையோடு வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தினாலே கர்த்தர் தாமே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை இரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19. உன்னை இரட்சிக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19.

உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும்

அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கங்கள் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 2899978123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 5148198494. நோர்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது yesukristuvilsangamam@gmail.com. யூடியூப் மூலமாகவும் இந்த சங்கமம் வானொலியை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெப்சைட் www.sangamam.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் சென்று அங்கே இருக்கும் விண்டோவை கிளிக் பண்ணும் பொழுது இந்த வானொலியில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும், விசேஷமாக தேவ ஊழியர்கள் வந்து வழங்கும் செய்திகளை நீங்கள் நேரடியாகவே பார்த்து மகிழலாம் என்பதையும் சங்கமம் வானொலி உங்களுக்கு அன்போடு கூறி நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம் வானொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

உயிரோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கத்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்தேன்.

உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம், என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் ஒரு நல்ல மெய்ப்பன், அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: இவர் தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியார் மாறும் போதகரே, வற்றாத நதியார் மாறும் போதகரே, வற்றாத நதியார் மாறும் போதகரே, வற்றாத நதியார் மாறும் போதகரே, வற்றாத
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தகப்பனும் உங்களை கைவிடலை, அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தாயன் கருவில் தோன்றும் முன்னே தேடி வந்தீரே, தாயை போல ஆற்றி தேடி அரவணைத்தீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேடி அரவணைத்தீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது.

கர்த்தர் செய்த நன்மைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. கர்த்தர் செய்த நன்மைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்களுக்கு தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது,

கத்தியிலே அலைந்து நையா நிகரில்லாத இயேசுவே தேடி வந்தீரே, நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிலையில்லாத இயேசுவே தேடி வந்தீரே, உங்க அன்பு பெரியது உங்க

பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த வாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இருக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது.

உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது ஆவியானவரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது.

கொள்ளுகிறதேவனே, எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தவரே அப்பா, உம்மை நன்றி உள்ள மனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவேமை துதிக்கிறோம் அப்பா. உங்க அன்பு பெரியதையா, உங்க இரக்கம் பெரியதையா, உங்க கிருபை பெரியதையா ஐயா. இயேசுவே, நீங்கள் பெரியவர், பெரியவர், பெரியவர், பெரியவர். நீங்க மாறாதவர் ஆண்டவரே அப்பா, நீங்க மறவாதவர் ஐயா. நீங்க எங்களை நினைவு கூறுகிற கர்த்தரையா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம் ஐயா. பலியாக எங்களை மீட்டவரே, பாவங்கள் சுமந்து தீர்த்தவரே அப்பா, உண்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆலெலூயா. ஆவியானவரே அப்பா, இயேசுவே, நீர் நல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நீங்க வல்லவராய் கூட இருக்கிறீங்க ஐயா. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் புகழிடமே, எங்கள் மறைவிடமே ஐயா, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே அப்பா, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. காலை தோறும் உடைய புதுக்கிருபை நாளங்களை மூடுகிறவரே அப்பா. இயேசுவே, இயேசுவே அப்பா, இயேசுவே, உண்மை துதிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, ஹல்லேலூயா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஐயா, காலையிலே நாங்கள் எழுந்தவுடன் உம்முடைய புது கிருபை எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையாவியானவரே, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.

உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது.

நேரம் கிருபை தாங்கினதம்பா, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலம் ஊன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலம் ஊன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல நாயோட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் தினநாய் நடக்க செய்தீரே, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. ஆவியானவரே, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த

உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உமது கிருபையினா சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் நாம் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினா சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்த யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நான் ஐயா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டையும் நீரே, என் கோட்டை என் துருவம், நான் நம்பும் கேடகம் நீரே, என் கோட்டை என் துருவம், நான் நம்பும்

0: வாழ தெரியாதையாயத்தையா, நான் நிற்பதும் உங்களுக்கு இருபதா, நான் நிலைப்பதும் உங்களுக்கு இருபதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா இயேசுவே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. அல்லேலூயா இயேசுவே, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாதையா, நாங்க வாழ முடியாதையா இயேசப்பா. உங்களுடைய கிருபை பெரியது இயேசப்பா, இயேசப்பா உங்களுடைய கிருபை பெரியதையா, உங்க மகிமை பெரியதையா. ஆவியான தேவனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் அப்பா உங்களுடைய புது கிருபை ஆளுங்களை நீங்கள் தாங்குறீங்க இயேசப்பா, எங்களை தாங்குகிறீங்கப்பா, எங்களை தப்புவிக்கிறீங்கப்பா, எங்களை ஏந்துகிறீங்கப்பா, எங்களை சுமக்கிறீங்கப்பா. உண்மை நாங்கள் நன்றி உள்ள மனதோடும் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே சூத்திரம், ஆண்டவரே சூத்திரம், ஆவியானவரே நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் மகிமை நிறைந்த ராஜா, நீங்கள் வல்லமை உள்ள தேவாதி தேவர், நீங்கள் ஆவியான கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவர் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. நாங்கள் நிற்பதன் மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவோ, உம்முடைய தயவு அல்லவோ, உம்முடைய இரக்கம் அல்லவோ இயேசப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் பெரியவர், நீங்கள் மகிமை நிறைந்த ராஜா, நீங்க வல்லமை உள்ள தேவாதி தேவன் ஆண்டவரே. அப்பா புதியொரு நாளை தருகிறவர் நீங்கள் ஆண்டவரே. அப்பா கனத்துக்கு மகிமைக்கும் உரிய தேவாதி தேவனே, எங்களை நேசித்து வழிநடத்துற சத்தா கத்தரை அப்பா, இந்த நல்லரா அதிகாலை பொழுதுக்காக நமக்கு நன்றி, நன்றி, நன்றி. காலைதோறும் உடைய புது கிருபை நான் மூடுங்கப்பா, காலைதோறும் உடைய புது மகிமை நான் மூடுங்க ஐயா, உடைய அபிஷேகத்தால் மூடுங்க ஐயா, உடைய வல்லமை வரங்களால் மூடுங்கப்பா. அப்பா உடைய கிருபையினால் எங்களை மூடுங்கப்பா, எங்களை நீங்க நடத்துங்கப்பா, எங்களை நீங்க நடத்துங்கப்பா. உங்களுடைய கரங்களிலே எங்களை பொறித்து வைத்திருக்கிற ஐயா. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே திட்டங்கள் தருபவர் நீங்கள் ஆண்டவரே, அதை செயல்படுத்தி மகிழ்கிறவர் நீங்கள் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய திட்டங்களை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துங்கப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நீ பெரியவர் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே, என் தகப்பனே அப்பா, என் தேவாதி தேவனே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின் படி இயேசப்பா, இயேசப்பா நாங்கள் அதிகாலையில் உம்மை தேடுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே சூத்திரம் இயேசப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, நன்றி ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு வேத வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் மீதி காரியத்தை கடந்து செல்வோம். மத்தேயு 17 அதிகாரத்தை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து நாங்கள் தியானிக்கும் போது நிச்சயமாய் தேவனுக்கு எங்களுக்கு புது பலத்தை தருகிறார், புது தைரியத்தை தருகிறார், புது நம்பிக்கையை தருகிறார். அவர் எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை விட இயேசப்பா உடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. இந்த நீங்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தையா ஆண்டவரே, இது உண்மை உள்ளவைகள், இது சத்தியமானவைகள் ஐயா, இது எங்களோடு பேசுகிறது ஆண்டவரே. நீ இருந்த வார்த்தை எங்களுக்கு ஆலோசனை கத்திராயிருந்தங்களை நடத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே எங்கள் பாதைக்கு தீபமாய், கால்களுக்கு நீங்கள் வெளிச்சமாய் ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்க இயேசப்பா. என் தகப்பனே உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே அப்பா ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் தாவே, ஆமென். மத்தேயு 17 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு ஒரு கூடாரமும், மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே, அதுப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஜனத்தினிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த யாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே எழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகூமில் வந்த போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார்.
1: இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஆண்டவரே. இந்த 17வது அதிகாரம் வந்து இயேசப்பா சீசர்களோடு இருந்து அவர் நடத்தின காரியங்களை நாங்கள் வாசிக்கிறோம். இதுல முதலாவது வசனத்துல நாங்க பார்க்கிறோம், அவர் 2வது வசனம் 1வது வசனம் சொல்லுறது இயேசு மறு ரூபமானார் என்று சொல்லுறது. அப்ப இயேசு மறுரூபமாகி முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்ப அவருடைய வஸ்திரம் எல்லாம் வெளிச்சத்தை போல வெண்மையாய் மாறிட்டு. அப்ப இயேசு தேவனோடு சஞ்சரித்தார். அவர் இயேசுவும் தேவனும் ஒன்றாயிருந்தார்கள். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனுடைய முகம் வந்து தேவனை போல மாறும் என்றதற்கு அடையாளமாய்த்தான் இதுல இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப இன்றைக்கு ஊழியம் செய்கிற நாங்கள் அதுக்கு பின்னால நாங்கள் பார்த்தால் இயேசு அநேக காரியங்களை செய்கிறார். சீசர்களால் சில விதமான பிசாசுகளை துரத்த முடியல. காரணம் என்ன? இயேசு பிதாவோடு ஒன்றித்தது போல சீசர்கள் பிதாவோடு ஒன்றிக்கவில்லை. அவர்களிடத்துல அந்த இயேசுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் இல்லாததால பிசாசுகளை அவர்களால துரத்த முடியாமல் போனது. அப்ப நாங்கள் இயேசுவினுடைய பாத சுவடை அடிமேல் அடி வைத்து நடந்து கொண்டு வருகிறோம். அப்ப இயேசு இது எல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக இந்த வேதாகமத்தில் எழுதி தந்ததன் காரணம் என்னவென்றால், நாங்கள் அவர் எப்படி ஜெபத்தில பிதாவோடு தரித்து இருந்தாரோ அப்படி நாங்களும் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதுல பார்த்தால் கூடாரம் போடுவதற்கு பேதுருவாக்கள் நினைக்கிறார்கள். இன்னைக்கு சபைகள் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய சபைகள் கட்டிடங்கள் கட்ட வேண்டும், அந்த கட்டிடத்துக்குள்ள கடவுள் இருப்பாருன்னு நம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கட்டிடத்திற்கல்ல, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறார் என்பதைத்தான் அவர் காண்பித்தார். நாங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருப்போமானால் நாங்கள் தேவனை போல மாற முடியும். தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையையும் எங்களுக்குள்ள தக்க வச்சுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்துல காண்பிக்கிறார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வந்த, இப்ப இவர்கள் என்ன சொல்றார்கள், எலியா முந்தி வந்ததை குறித்து சொல்ற. அப்ப இயேசு சொல்லுற எலியா வந்தது யார்? அந்த எலியா யோவான் ஞானகனை குறிச்சு அவர் சொல்லுறார். அப்ப அது அவர்களுக்கு அப்பொழுது விளங்கி கொள்ளுறார். ஆனால் அதற்கு பிறகு நாங்க பாக்குறோம் என்னென்றால் பிசாசு பிடித்தவனை கொண்டு வருகிறார்கள். உம்முடைய அவர்கள் அந்த மக்கள் என்ன சொல்லுறார்கள், உம்முடைய சீசர்களால அந்த பிசாசு துரத்த முடியல என்ற ஒரு குற்றச்சாட்டு அங்க வைக்கிறத பாக்குறோம் நாங்கள். அப்ப இயேசு என்ன சொல்றார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. அப்படி அவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கு நான் உங்களோடு இருப்பேன்? அவர் சொல்றார் என்ன, விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொன்னா நான் உங்களுடைய இவ்வளவு காலம் இருக்க போறேன், இன்னும் ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்க போறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால்தான் இந்த பிசாசுகளையும் இந்த பேய்களையும் அதட்ட முடியும், துரத்த முடியும், நோய்களை குணப்படுத்த முடியும். அவர் இந்த பூமியில வந்ததன் நோக்கமே தன்னை வெளிப்படுத்துகிறார், சீசர்களை தெரிந்து கொள்ளுறார், என்னை போல நீங்களும் அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று. அப்ப ஒரு மனிதன் விசுவாசமா, எப்படிப்பட்ட விசுவாசம், இயேசு குணப்படுத்தினார், இயேசு சொத்தமாக்கினார், இயேசு பிசாசுகளை துரத்தினார், என்னாலும் முடியும் என்கிற அந்த விசுவாசம் இருந்தால்தான் ஒரு மனிதனால் காரியங்களை செய்ய முடியும். அப்ப இயேசுவும் நானும் ஒன்றாயிருந்தால்தான், இயேசு இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் இயேசுவை தனித்து விட்டுட்டு தங்களோட மாமிசத்துல அங்கே காரியங்களை செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் அங்க எந்த ஒரு காரியங்களும் அங்க பாய்க்காமல் தான் போகும். அன்றைக்கு இயேசுவோடு இருந்த சீசர்கள் செய்ய முடியாதது போலதான் இன்றைக்கு அநேக சீசர்கள் இன்றைக்கு இயேசுனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லியும் அற்புத அடையாளங்களை வெறுக்கிறார்கள், அந்நிய பாசைகளை வெறுக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை தங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளாததுனால அற்புத அடையாளங்களை வெறுக்கிறார்கள், அந்நிய பாசைகளையும் பரிசுத்தாவியானவரையும் வெறுக்கிறதற்கு காரணம். இயேசுவின் நாங்களும் ஒன்றாயிருந்தால் இயேசுவுக்குள்ள இருந்த அதே வல்லமை எங்களுக்குள்ள வரும். இதுல இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், வரிப்பணம் செலுத்துறதை குறிச்சு. அப்ப நாங்கள் வரிப்பணம் செலுத்த வேணும், அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் அவர் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசு ஒரு வேலைக்கும் போகல, அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்துன்றார். அவர் எப்படி தன்னுடைய விசுவாசத்தினால் அவர் தேவன் என்பதையும் 100% மனிதன் என்பதையும் இந்த வார்த்தை எடுத்து காண்பிக்கிறது. ஒரு மீனின் வாய்க்குள்ள இருந்து அவர் வரிப்பணத்தை அவர் செலுத்த, தான் மனிதனா இந்த பூமியில இருக்கும் போது அந்த வரிப்பணத்தை நான் கொடுத்து தான் ஆக வேணும் என்பதற்காக அவர் மீனின் வாய்க்குள்ள இருந்து எப்படி ஒரு அற்புதமாய் அந்த வரிப்பணத்தை செலுத்தி காண்பிக்கிறார். அப்ப பூமியில் இருக்கிற நாங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு கற்பித்து காண்பிக்கிறார். அப்ப இந்த 17வது மத்தேய 17வது அதிகாரத்துல நாங்கள் நிறைய காரியங்களை இன்னும் கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு ஒரு ஒரு என்னன்னு சொல்ல மேலோட்டமா பார்த்து கொண்டு போற காரியம் தான் இது. ஆனால் இந்த அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வசனம் வசனமாக நாங்கள் ஆழமா தியானிப்போமா இருந்தால் இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறாரா, அவர் இருந்தால் நான் எப்படி வாழுவேன், எப்படி செய்வேன், எப்படி காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கும், என் சபையில எப்படியெல்லாம் அற்புதம் நடக்கும், அதுதானுங்க இயேசு எங்களுக்குள்ள வர வேணும். முதலாவது எங்களுடைய சிந்தை, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அங்கே இயேசுக்குள்ளாக அவருக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்தால்தான் அவருடைய மகிமையை நாங்கள் தரிசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இயேசு மீன் வாயில இருந்து இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் நாங்கள் எத்தனையோ தடவை நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல ஊழிய அனுபவத்துல கிட்டத்தட்ட 2004 2004-2005 நடந்த ஒரு சம்பவம். அந்த காலம் எங்களுக்கு மிகவும் பஞ்சம் பசி நிறைந்த காலம், தொழில் வாய்ப்பு இல்லை நாங்கள், ஆனால் தேவனுக்காக ஊழியம் செய்யணும் ஓடணும் என்கிற அந்த அர்ப்பணிப்பிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். அந்த நேரம் பெற்றோருக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, ஆனால் ஊழியத்தை நாங்கள் கருத்தா செய்யணும், ஆண்டவர் எங்களோட குடும்பத்தை பார்ப்ப, இதுதான் எங்களுடைய அந்த விசுவாச ஓட்டமா இருந்தது. அப்போ ஒரு நாள் முதல் நாளும் இரவு பிள்ளைகள் சாப்பிட இல்லை, அப்ப காலையிலையும் ஆராதனை முடிஞ்சது, அப்ப காலமே பிள்ளைகள் பான் சாப்பிட்டார், மதிய சாப்பாட்டுக்கு அம்மாட்ட விட்டுட்டு நாங்கள் போறோம் ஊழியத்தை. அப்ப இவர் சொல்றார், ஆண்டவர் இரவுக்கு பிள்ளைகளுக்குரிய நல்ல ஆகாரத்தை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார், நீர் யோசிக்காம நீர் வேறமன்னு சொல்லி ஜெபம் பண்ணி போட்டு நாங்கள் போறோம். ஒரு ரோட்டுக்கரை ஓரமா ஒரு 500 ரூபாய் அங்கே எங்களை பார்த்து கொண்டே நின்ற மாதிரி, அது மீனின் வாய்க்குள்ள இருந்து காசு எடுத்த ஆண்டவர் நாங்கள் ஊழியம் செய்வதற்கு எப்படி ஒரு மதல் கரை, ஒரு ரோட்டுக்கரை, ஜனம் நடமாட்டம் நிறைந்த ரோட்டு கரையில அந்த தாள் காசு கிடக்குது, அது எங்கட கண்ணுக்கு மட்டும்தான் படுகுதண்டார். அப்ப அவருக்காக அர்ப்பணித்து ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து ஓடுவோமா இருந்தால் எங்கள் குடும்பத்தை பசியினால் வருந்த என் ஆண்டவர் ஒரு நாளும் விட மாட்டார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய குடும்பத்துக்குரிய தேவைகளை கருதியே நிறைய ஊழியங்கள்ல நிறைய பின்னடைவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். விட்டுருவோம் முழுக்க, என் ஆண்டவர் பார்ப்பார், நான் அவருடைய வேலையை செய்கிறேன், அவர் பார்த்துக் கொள்வார். அறிக்கை செய்யணும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும், மீனின்ற வாயிலிருந்து பணம் எடுத்த ஆண்டவருக்கு எங்களை போஷிக்க தெரியாதா? வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த ஆண்டவருக்கு எங்களை போஷித்து நடத்த தெரியாதா? கற்பாறையிலிருந்து தண்ணீரை பொழிந்த ஆண்டவருக்கு எங்களை நடத்த தெரியாதா? நாங்கள் அறிக்கை செய்யணும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும், அங்கே நடந்த அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்று விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால்தான் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கிறிஸ்தவ ஓட்டத்தை ஜெயமோட ஓடி முடிய ஓடி முடிக்கலாம், வெற்றியோடு ஓடி. ஆண்டவர் வரும்போது வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த அந்த நம் நிஜத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் செல்லலாம். அப்ப இன்னைக்கு விசுவாசத்தை விட்டுட்டு சுயபலம், பணபலம், பதவி பலம் என்று சொல்லி கணக்க தங்களுடைய, அதான் அப்படி தங்களுக்குள்ள தங்களுடைய திறமைகளினால இன்னைக்கு அநேக ஊழியங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுறார், அதல்ல, நான் உன்னோடு இருந்து செய்கிற ஊழியன்தான் மகிமைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற தகப்பன். இந்த 17வது அதிகாரத்துல 2வது வசனம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போலவும் வெண்மையாயிற்று. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்ப அந்த இந்த காரியத்தை நாங்கள் எங்களுக்குள்ள வாஞ்சிக்கணும். ஏசப்பா இந்த பூமியில 100க்கு 100% மனிதனா இருந்துதான் தன்னை ஆண்டவர் பிதாவோட அங்கே ஒன்றித்தார். அப்ப நாங்கள் தேவனும் நானும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வாஞ்சிக்க வேணும், விரும்ப வேணும். இந்த அதிகாலை வேளையில இந்த வார்த்தை எத்தனை பேருடைய வாழ்க்கையில இது கிரியை செய்கிறது? உண்மையாகவே நாங்கள் தேவன் எங்களுக்கு காட்டின அந்த விசுவாச பாதையிலே நாங்கள் ஓடுகிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பணமயக்கம், பணம், பணம். எதற்கெடுத்தா காசு இல்லாம வாழையில அதன் இல்லை, காசு வேணும் தான். அதுக்காக மயக்கத்தில இருக்கக்கூடாது. தேவனங்களை நடத்துவார் என்ற விசுவாசம் இருக்கணும். எங்களுக்கு ஒன்று ஒரு ஒரு காரியம் நடந்துட்டுதான், இது கத்தரால் ஆயிற்று, இது கத்தரே தந்தார். இன்றைக்கு இந்த அந்த அந்த அன்னைக்கு 2004, 2005, 2016 வரைக்கும் இருந்த போராட்டம், அது கத்திரங்களை அந்த அந்த உடைவுக்குள்ள அந்த வேதனைக்குள்ள நடத்தினதுக்கு இன்னைக்கு அதுக்குரிய பல பலன்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். இது கத்திரே செய்தால் கண்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். இது எங்களால் வந்தது அல்ல, இது கத்திரே தந்தார். அப்படி அப்படி அறிக்கை செய்ய வேண்டும். நாங்கள் தேவனங்களுக்கு தந்த தேவனங்களை நடத்துற இது தேவனுடைய ஊழியம். நாங்கள் பயபக்தியாய் நாங்கள் அந்த ஊழியங்களை நாங்கள் செய்வோமா இருந்தால் தேவனங்கள் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இது பெரியொரு மகாபெரியொரு அற்புதம் என்னன்னு சொன்னால், மீனின் வாய்க்குள்ள இருந்து அவர் அந்த வெள்ளி பணத்தை எடுக்கிறத பார்க்கும்போது எத்தனை தடவை வாசித்தாலும் அந்த வார்த்தை சலிக்காது. பிரியமானவர்களே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இருக்காத படிக்கு. யாருக்கு? இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எங்களை பார்த்து வரிப்பணம் செலுத்தல, அரசாங்கத்துக்கு கீழ்படியல, சும்மா ஏசு ஏசுதான் கத்தீனம் அப்படி என்று ஒரு இடரல் இல்லாத படிக்கு அவர் சொல்லுறார், நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகின்ற மீனை பிடித்து அதில் வாயை திறந்து, அதின் வாயை திறந்து திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில கொடு என்ற. அப்ப இந்த உலகம் எங்களை குற்றம் சாட்டக்கூடாது, நாங்கள் மற்றவர்களுக்கு இடறலா இருக்க கூடாது என்கிறதை ஆண்டவர் இவ்வளவு அழகா எடுத்து காண்பிக்கிறார். ஆகவே இந்த நல்ல அதிகாலை வேளையில நாங்கள் மற்றவர்களுக்கு இடர்களா இருக்க கூடாது என்பதுல மிகவும் கருத்தாய் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், அவர் இதுல பிசாச துரத்துறார். அதற்கு காரணம் அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாங்கள் வாங்கிட்டு கேட்கணும். நீங்க இன்னும் ஒரு காரியம் வாக்கு கொடுக்கிறார் என்னன்னு சொன்னால், என்னை காட்டிலும் மேலான காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள். அதை பேதுரு நடப்பித்து காண்பித்தார். இயேசு நடந்து போகிறக்குள்ள நிழல் பட்டு சொஸ்தமானவர்கள் என்று இல்ல, ஆனால் பேதுரு நடந்து போகிறக்குள்ள நிழல் பட்டு சொஸ்தமானார்கள் என்று சொல்லி இருக்குது வேதத்துல. அப்ப நாங்கள் அந்த ஊழியத்தை, அவர்கள் வழியில வந்தவர்கள் நாங்கள். அப்ப எங்களை காட்டில், அவர்களை காட்டிலும் நாங்கள் இவ்வளவு மேலான ஊழியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். விசுவாசிப்போம், வாஞ்சிப்போம், கத்திரங்கள வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உம்மை நன்றி உள்ள மனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், அப்பா உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எப்பமும் குப்பையும் தூசியுமா எண்ணப்பட்டவர்கள், ஆனாலும் உங்க அனந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கிறீங்க தகப்பன். அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், எங்களோடு கூட இருக்கிற கர்த்தரா இருக்கிறீங்க ஐயா, எங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறீங்க அப்பா. இந்த நல்ல அதிகாலை வேளையிலும் ஐயா, நாங்கள் விசுவாசம் உள்ள சந்ததியாய் வாழ வேண்டும். ஆண்டவர், எங்கள் விசுவாசத்தை நீங்கள் இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க இயேசப்பா, இன்னும் பெருக பண்ணுங்க இயேசப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நீங்க எங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறீங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, எந்த வாதி தேவனே அப்பா, தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே சூத்திர ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன். நன்றி ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்காக. என் இயேசப்பா உம்மை நன்றியுள்ள மனதோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசப்பா நன்றியுள்ள மனதோடு, நன்றியுள்ள மனதோடு, நன்றியுள்ள மனதோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர், உம்மை உம்மை பின்பற்றி நாங்கள் நடக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய விசுவாச வார்த்தை, உம்முடைய விசுவாசம் எங்களுக்குள்ள இன்னும் வேரூன்றப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நல்ல அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல வேளையிலும் எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியானவரே ஸ்தோத்திரமான அப்பா, இந்த நல்ல காலை வேளையிலும் அதிகாலை வேளையிலும் அதிகாலையிலும் உம்முடைய தேவ பிரசன்னத்தா நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர், நாங்கள் நேசிக்கிற தேவன் நீர் ஆண்டவர், நாங்கள் நேசிக்கிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன் ஐயா. ஹல்லேலூயா.
0: அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீர

இயேசுவே சுத்திரமாவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் சுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் போர்த்தளத்தில்

ஆவியானவரே, நன்றி ஆண்டவர். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அழகாய் நிற்கிறவர்களான் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளையா, உம்முடைய பொற்தளத்தில நாங்கள் அழகாய் வந்து நிற்கத்தக்கதாக உம்முடைய விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுங்க ஆவியானவரே. இயேசுவே, இந்த நல்ல அதிகாலை வேளையிலும் இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே. தேசம் முழுவதிலும் உம்முடைய தேவ வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். தேசத்தை பாழாக்க நினைக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகள் ஆண்டவரே, பொல்லாத அதிசற்பனையின் கிரியைகள், அசுத்த ஆவியின் கிரியைகள், ஏவல் பிசாசின் கிரியைகள், விக்கிரக கட்டுக்கள், இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசங்களை விட்டு வெளியேறும்படியாய் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். எங்கள் தேசங்களை விட்டு, எங்கள் தேசங்களை விட்டு அப்பா இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசத்தை விட்டு எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளும் ஆண்டவரே அப்பா பொல்லாத காரியங்களை கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா அசுத்தாவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி இந்த தேசம், இந்த இலங்கை தேசமானது உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லுகிற தேசமாய் மாற வேண்டும் அப்பா. சிலை வழிபாடுகள், விக்கிர வழிபாடுகளுக்குள்ளே, அசுத்தங்களுக்குள்ளே ஆண்டவரே இருக்கிற பொல்லாத மனிதர்கள் ரட்சிக்கப்படக்கூடும் ஆண்டவரே அப்பா. இந்த அப்பனே அப்பா, நீங்க சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே வீணாய் விருதாய் போகக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். அதே போல எங்களுடைய இலங்கை தேசத்தை ஆளுகிற ஜனாதிபதியை ஒப்பு கொடுக்கிறேன். அவரோடு சேர்ந்து பணிபுரிகிற முதலமைச்சர் ஆண்டவரே, ஆளுநர்கள், மந்திரிமார்கள் ஆண்டவரே, முப்படையினர், ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் போலீஸ் அதிகாரிகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். உண்மையான ஒரு நீதியுள்ள ஆட்சியை எங்கள் தேசத்திலே ஆள வேண்டும் ஆண்டவரே. அநீதிகளை ஆண்டவரே அவர்கள் தட்டி கேட்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. சமநிலையான ஒரு வாழ்க்கை எங்கள் தேசத்தில் வர வேண்டும். மொழி வேறுபாடு, மத வேறுபாடு இல்லாமல் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் அப்பா அப்பா உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய், உம்மோடு இருக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். எங்கள் தேசத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனப்பாட்டின் ஆவியை கட்டளையிடுங்க ஐயா ஆண்டவரே. இயேசு சுவாமி, தேசத்தை இன்னும் பாழாக்க நினைக்கிற அருவறுப்புகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காம விவாக விகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்படட்டும், பரலோக அக்னியினால் சுட்டரிக்கப்படட்டும் ஐயா. அதே போல ஆண்டவரே தேசத்தை பாழாக்குற வாலிபர்களை, குடும்பஸ்தரங்கள், வாலிப பெண் பிள்ளைகளை பாழாக்குகிற ஆண்டவரே குடிவருகின் ஆவிகள், பொல்லாத விபச்சாரத்தின் ஆவிகள், போதைவஸ்தின் ஆவிகள், பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசங்களை விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்த வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கிறேனே. இயேசுவின் வல்லமை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்குள்ளே அசுத்தங்களை கொண்டு வர நினைக்கிற பொல்லாத மனுஷீக வல்லமைகள் பாலடிக்கப்படட்டும், நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பகுதிகளால் எங்கள் தேசங்களுக்கு இந்த போதை வஸ்துகள், போதை மருந்துகள் ஆண்டவரே சகல காரியங்களும் வருகிறதோ அந்த வழிகளெல்லாம் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய அரசாங்கம் அவைகளை கண்டுபிடித்து எரிக்கட்டும் ஐயா ஆண்டவரே. இயேசப்பா கர்த்தாவே ஆண்டவரே, இனி வரப்போகிற தேசமானது போதை இல்லாத தேசமாய், குடிவரி இல்லாத தேசமாய், விபச்சாரம் இல்லாத தேசமாய், களவு, வெட்டுக்கொத்து போன்ற காரியங்கள் இல்லாத தேசமாய் எங்கள் தேசத்தை மாற்றும்படிக்காக என் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். அதே போல எங்கள் தேசத்தில் இருக்கிற லஞ்ச ஊழல்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட வேணும். எங்கு பார்த்தாலும் லஞ்ச ஊழல்கள், நல்ல வைத்தியர்கள் ஐயா, லஞ்சம் வாங்காத வைத்தியர்கள் கிடைக்க வேணும் ஆண்டவரே அப்பா. நீதிமன்றத்திலே லஞ்சம் வாங்காத சட்டத்தரணிகள், நீதிபதிகள் ஆண்டவரே கிடை
நிலைக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. நீதியாய் நீதியாய் காரியங்களை செய்கிறவர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் லஞ்சங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறும்படியா இயேசுவி நாமத்தில் கட்டளையிட்டு செப்பிக்கிறேன். அதே போல எங்கள் தேசத்திலே லோன்கள் அதிவட்டி கூடின லோன்களை கொடுத்து ஜனங்களை பாலடிக்கிற ஆசை காட்டி, பொருட்களை ஆசை காட்டி லோன்களை கொடுத்து இப்படி மனிதர்களை தற்கொலை, இன்னும் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஐயா. இந்த லோன்களை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்ப அதிகூடின வட்டிகளை வாங்குகிறவர்கள் மனம் திரும்பட்டும் ஐயா. சாத்தியையும் மனம் திரும்பினது போல எங்கள் தேசத்திலே இருந்து அதி வட்டி வாங்குறவர்கள் அதிகமாய் ஆண்டவரே ஜனங்களை நெருக்குகிறவர்களை அப்பா தகப்பனே நீங்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே அப்பா. என் தகப்பனே எங்கள் தேசத்திலே ஒரு நீதியான காரியங்கள் நடைபெற வேண்டும் ஐயா. கல்வியிலே எங்கள் தேசம் சிறந்து விளங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய அந்த யாழ்ப்பாண பகுதி கல்வியிலே அதிகமாய் வீழ்ச்சியடைந்து விட்டது ஐயா. உயர்ந்த நிலையில இருந்த யாழ்ப்பாணம் இன்றைக்கு கல்வியிலே மிகவும் வீழ்ந்து விட்டது. கத்தாவே கல்வியிலே வளர்ச்சியிலே அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. உத்தியோகஸ்தர் பெருகட்டும் ஆண்டவரே. இயேசப்பா என் தகப்பனே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாருங்க. இளம் பிள்ளைகளை பாதுகாருங்க, வயோதிபர்களை பாதுகாருங்க, சிறு பிள்ளைகளை பாதுகாருங்க. விபச்சாரம் அப்படியே ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகங்கள் சிறு பிள்ளை துஷ்பிரயோகங்கள் ஆண்டவரே இந்த பொல்லாத காரியங்கள்ல இருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்திலே இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை பாதுகாருங்க. குடும்ப பெண்கள் ஆண்டவரே அநேகமா இன்னைக்கு விவாகரத்துக்குள்ளே போகிற பிரிவினை நாவி இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்பட வேணும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள் சச்சரவுகள் ஆண்டவரே கள்ள தொடர்புகள் கூடாத காரியங்களினால் குடும்பங்கள் பிரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி என் இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறேன். விவாகரத்துகள் குடும்ப பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சூத்திரம் ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் கனிய வளங்கள் நில வளங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரே அப்பா. இந்த அகப்பனை எங்கள் தேசத்திலே ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சியால் எல்லாம் ஆண்டவரே அப்பா இல்லாமல் போய் பொருளாதாரத்திலே அதிக வளர்ச்சி உண்டாக ஒரு தேசமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. நல்ல உற்பத்தி நிலையங்கள் உருவாக வேணும் ஐயா. ஆரோக்கியமான தொழில் வாய்ப்புகள் உருவாக வேணும்.

எங்களோட தேசத்திலே நல்ல தொழில் வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே வெளிநாடுகளுக்கு கடந்து சென்று தொழில் வாய்ப்புகளுக்காக தங்கள் குடும்பங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கடந்து சென்ற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு உணவு இல்லாமல் கத்தாவே அப்பா ஐடி இல்லாமல் விசா இல்லாமல் பிள்ளைகள் தவிச்சு கொண்டிருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துக்கு கூட்டி சேருங்க ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா. இந்த அப்பனே இந்த அப்பனே இந்த அப்பனே இந்த அப்பனே ஏசப்பா இந்த வாரிகளே அப்பா ஏசப்பா தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க ஐயா. இந்த வெளி தேசங்கள்ல இந்த கட்டார் இன்னும் சவுதி அரேபியா துபாய் போன்ற இடங்களிலே ஆண்டவரே இந்த ஏஜென்ட் சாலை ஏமாத்தப்பட்டு போய் நிக்கிற பிள்ளைகளை கத்தாவே வீடு கூட்டி சேரு காண்டவரே. பிள்ளைகளை கூப்பிடுங்க ஆண்டவரே சுபத்திரமா இந்த இடத்திலே கத்தாவே கூட்டி சேர்க்கும்படியா நினைச்சு

ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுத்தம் ஆவியானவர் நீங்கள் தான் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என்னை போல இன்னும் எத்தனை நாள் மரணம் கொண்டிருக்க சுத்திரம் ஆவியானவரே, சுத்திரம் ஒவ்வொருவரையும் கூட்டி சேருங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆவியானவர் இன்னும் ஆண்டவரே அப்பா தேசத்திலே கர்த்தாவே வரவி வருகிற இந்த பொல்லாத வைரஸ் காய்ச்சல்கள் ஆண்டவரே அப்பா என் தகப்பனே, இதுல இருந்து எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாருங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாருங்க, வயோதிபரை பாதுகாருங்க, வியாதியோடு வைத்தியசாலைகள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் தகப்பனே ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஐயா. என் தகப்பனே, நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துங்க ஏசப்பா, தொட்டு சுகப்படுத்துங்க ஐயா. முடி சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே. வியாதி படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே அப்பா கரங்களை வைத்து கெத்தாவே, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி ஐயா அவர்களை சுஸ்தப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இயேசப்பா கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்திலே ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இப்ப பெய்து கொண்டிருக்கிற இந்த மழையினால் மண் சரிவுகள் ஆண்டவரே, பலதரப்பட்ட போராட்டங்களுக்குள்ள சந்தித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், மலையக பகுதிகளிலே இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்க, அங்கே இருக்கிற பிள்ளைகளை பாதுகாருங்க இயேசப்பா. மண் சரிவுகள்ல இருந்து எந்த உயிர் சேதங்களும் வராதபடிக்கு இயேசப்பா நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவா. அப்பாவுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எங்கள் தேசத்தை நீங்க பாதுகாருங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த ஜப விண்ணப்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து ஆமென்றும் ஆமேன் என்று நீங்கள் அங்கீகரித்து பதிலை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் விசுவாசமாய் கர்த்தாவே. இந்த பிரேயர் குரூப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். தாயார் மஞ்சுளாம்மா தகப்பனாருக்காக, அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பிலே வந்து தங்களுடைய நேரங்களை ஆண்டவரே கிரியம் செலுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இணைப்பு ஆண்டவரே தொடர்ந்தும் பல இடங்களுக்கு கடந்து சென்று அநேகர் இதில் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே செயல்படக்கத்திற்கு இருவே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே ஆண்டவரே ஆசீர்வதிங்க கத்தாவே, ஆசீர்வதிங்க சுவாமி. எப்போ ஆண்டவரே மட்டுமாய் இந்த இணைப்பிலே இருந்து ஆண்டவரே அப்பா ஜெபிக்க தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரே நீங்கள் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்தேன். தொடர்ந்து ஆவியானவரே, இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா யுத்தங்கள் ஆண்டவர் நீங்கள் வாக்கு கொடுத்த காரியங்கள் யாவும் இந்த காலங்கள்ல நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நீங்கள் அந்த நாடுகளில் இருக்கிற சிறு பிள்ளைகளை இந்த யுத்தங்களுக்கு விலக்கி பாதுகாருங்க, மக்களை பாதுகாருங்க, உணவு தேவைகளை

0: சந்தீங் ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தை ஐயா உம்முடைய இரத்த குண்டைக்குள்ள ஒப்பு கொடுங்க. உம்முடைய வருகையோ மிகவும் சீக்கிரம். அதற்கான அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஜனங்கள் எல்லாம் ஆதாயப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்ப உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் தேசமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை அங்கீகரிக்க வேண்டும் ஆண்டவரே. நீரே மெய்யானதேவன், வரப்போகும் மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. இயேசப்பா, உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் பெறுகிற நேரங்கள், காலங்கள், நிமிஷங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே புதிய நன்மைகளை எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பணத்தேவைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பணத்தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சரீர பலத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சரீரத்திலே பலத்தை கட்டளையிடுங்க ஐயா. இந்த நாளிலே ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. இந்த நாளிலே தொழில்கள் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, மனச்சஞ்சலம் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் தொழில்களை செய்யட்டும் ராஜா. ஆசீர்வதிங்க ஐயா. இந்த நாள் நல்ல நாளாய், நீங்கள் படைத்த ஒவ்வொரு நாளையும் நல்லதென கண்டேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த நாள் நல்ல நாளாய் எங்களுக்கு ஆண்டவரே நீங்களா ஆற்றி ஆக்கி தரும்படியாக இயேசப்பா உம்முடைய அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தொடர்ந்தும் இந்த ஜெபவளை நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும், ஜபிக்க போகிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க பொருட்படுத்த வழி நடத்தும்படிக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கத்துடைய நாமம் படுவதாக.
0: பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.
2: நன்றி, நன்றி எல்லாருக்கும். கர்த்தருங்களோ ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து நம்ம ஜபத்திலே கடந்து செல்லுவோம். அகில சீட்டர், நீங்க வந்திருக்கிறீங்க ஜபிக்கிறதுக்கா, அல்லது ஜபத்தை முடிச்சிட்டீங்களா?
1: பிரைஸ் தி லார்ட். எனக்கு இன்றைக்கு 3:30 அம்மா வேற சொன்னவன் எனக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டது. நான் 5:00 to 6:30 ப்ரேயருக்கு வாரேன். நீங்க தொடர்ந்து நடத்துங்க சிஸ்டர்.
2: சரி, அவ்வளவு. நீங்க வந்தனால நீங்க கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் ஜபிக்கிறேன்னா ஜபிங்க. அப்படி சுமித்தா வரலன்னு சொன்னா ஜபி வந்தீங்க, ஜபிக்க வாஞ்ச வந்திருந்தா ஒரு 1:30 ஜபிச்சுட்டு தாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: அம்மா உங்கள்ட்ட கொடுக்க சொன்னவா, இப்ப நீங்க வந்துட்டீங்க தானே?
2: ஓ, வந்துட்டேன். ஆனாலும் உங்களுக்கு ஜபிக்க வாஞ்ச வந்திருக்கிறீங்கன்னா ஜபிச்சுட்டு தாங்க, பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் ஜபிச்சுக்கிறேன், நீங்க உங்களோட டைமுக்கு வாங்க.
1: ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
2: God bless you, ma. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. SPM Gospel International தமிழ் ஊழியங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க, ஜபிக்க, அடி வார்த்தைகளை வாசிக்க, பகிர்ந்து கொடுக்க தேவன் உலகத்தின் பல நாடுகள், நகரங்கள், தேசங்கள், சபைகளிலிருந்து கூட்டி சேர்த்த ஒவ்வொரு ஆத்மாக்கள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஊழியர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இனி இணைய போகிறவர்களையும், ஒவ்வொரு தேசங்களில் இருந்து தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கடந்த 24 மணித்தியாலங்களும் இந்த இடத்திலே நின்று பல காரியங்களுக்காக ஜபித்த, துதித்து, ஆராதித்த, வார்த்தைகளை கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், தேவ தாசர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபம் பண்ணுவோம். அன்பானவர்களே, நித்திரைக்கு போயிருக்கிறவர்கள், இனி நித்திரைக்கு போக இருக்கிறவர்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம ஜபம் பண்ணுவோம். இம்மட்டுமாக தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். உயிரோடு ஜீவனோடு இருக்கிறோம். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்று நிறைய பரிசுத்தவான்கள் கூட இன்று ஹார்ட் அட்டேக்கிலே மறித்து போகிறார்கள். நல்லா இருக்கிறவர்கள், காலையில இருக்கிறவர்கள் மாலையில இல்லை, மாலையில இருக்கிறவர்கள் இரவு இல்லை. ஆனால் நானும் நீங்களும் இந்த நாளைய தேவ சமூகத்திலே நாங்கள் உயிரோடு இருப்பது ஒரு காரியம், தேவ சமூகத்திலே நிற்பது அது ஒரு பெரிய காரியம். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோமே, அவருடைய பிரசன்னத்திலே வந்து நிற்கிறோமே. கர்த்தர் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஊழியத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தந்த இந்த ஜீவனுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே நமக்கு பலன் தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மனித தயவுகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, நன்றி செலுத்துவோம். நாளைய தினத்திலே சனிக்கிழமை அவ ஐரோப்பா நேரப்படி 11 மணிக்கே மஞ்சுளம்மா வீட்டிலே நான் நினைக்கிறேன் அங்கு ஒரு இடத்தில் அவர்கள் ஆராதனை செய்ய போகிறார்கள். அந்த ஆராதனை கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய ஒரு சொந்தக்காரர் அவர் இறந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபியூனரல் இருக்கிறது. அந்த பிள்ளைகள் இன்னும் அந்த வேதனையிலிருந்து மீளவில்லை. அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளும் தகப்பனுடைய பிரிவை தாங்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குடும்பத்துக்கு அந்த 3 பெண் பிள்ளைகளுக்காக அவருடைய மனைவிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னும் மகிழ்தா சகோதரி அவசர சிகிச்சை பிரிவில் 3 நாட்களாக இருக்கிறார்கள். இன்று எடுத்து அவர்களுக்கு அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் அழுகிறார்கள். நாமும் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் இல்டாவினுடைய வாழ்க்கையிலே அந்த வலியோடு அவர்கள் வாழக்கூடாது. அந்த வலி, அந்த எலும்பு வலிகள் அது தாங்க முடியாது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னுடைய தாயாருக்காக நான் இந்த 10 நாட்களாக ஜெபித்து வருகிறேன். அவர்களுக்கு 96 வயது நான் சொன்னேன். அவர்களுடைய ஆவியாத்தும சரீரத்தை தேவக்கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் கூடிய சீக்கிரத்திலே சென்று அவர்களுடைய பிறந்த நாள் 7ஆம் மாதம் 5ஆம் தேதி வருகிறது. அவர்களுக்கு 96 வயது முடிகிறது. ஆண்டவரிடத்திலே நான் கேட்கிறேன், ஆண்டவரே என் தாயாரை போய் பார்க்க எனக்கு வழிவாசல் திறந்து தாங்கன்னு சொல்லி அதற்காக ஜெபிப்போம். எனக்கு மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை பிள்ளைகள் அப்படி பெற்றோரை பார்க்க, குடும்பங்களை பார்க்க போக இருக்கிறார்களோ. என்னுடைய தாயாரை நான் சரீர எழுந்து நடக்க வேண்டும் என்பது அல்ல, அவருடைய ஆத்துமாவுக்காக ஜெபிக்க, அவருடைய ஆத்துமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் அதற்கு நான் வழிகளை தந்து நான் போய் பார்க்கும் அளவு என்னுடைய தாயினுடைய ஆத்துமா அதவன் வைத்திருக்கும்படியும் அவருடைய சித்தத்தை அவர் அதன் பிறகு நிறைவேற்ற ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பேர் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே நான் அலறேன், கதறேன், கத்துறேன், உதவி தேவனே. இப்படி அவசர உதவி தேவைக்காக ஜனங்கள் எங்க போவது என்ன செய்வதுன்னு தெரியாம அழுது புரண்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு வாலிபன் பெட்ரோல் இலங்கை தேசத்தில் ஒரு வாலிபன் தன்னுடைய மோட்டோ பைக்கில் வந்து அதை பெட்ரோல் செட் முன்னுக்கு நிறுத்தி அந்த பெட்ரோல் எடுத்து முழு பைக்கையும் பெற்றோரினால் அந்த பெட்ரோல் நாள் நழைத்து தன் சரீரம் முழுவதுக்கும் பெட்ரோலை ஊற்றிக் கொள்கிறான். அங்கு திடீரென்று அந்த இடத்துல வேலை பார்க்கிறவர்கள் வந்து அவனை அடித்து கீழே தள்ளி அவனை போலீஸுக்கு கொடுத்திருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் நடக்கிறது. வாலிபர்கள் என்னன்னு தெரியாம தற்கொலை செய்து கொள்கிறாங்க. தற்கொலையின் ஆவிகள் நம்ம தேசத்துல இப்ப பெருகிவிட்டது. கொலையின் ஆவிகள் இங்க மத போதகர்கள், பௌத்த மத போதகர்கள் இந்த நாட்களில் அதிகமாக, காரணம் தெரியல, ஆண்டவர் தான் தெரியும். எல்லாரும் இன்றைக்கு அங்க பெண்கள் விஷயத்துல நிறைய பேர் சிறையில் இருக்கிறாங்க, இருந்தாலும் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் உஞ்சு. நான் ஒரு காரியம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். இன்று நம்மையும் நம் குடும்ப கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறாரு, ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதிப்போமா, ஆராதிப்போமா. அல்லேலூயா. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ளப்பா பிதாவே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, உயர் மறைவில் இருக்கிறவரே, அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமான தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, படைப்பின் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் சகல அதிகாரங்களையும் உடையவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெகோவா ஜைரே, ஜெகோவா நிசி, ஜெகோவா ஷாலோம், ஜெகோவா ஷம்மா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலே எஸ்பிஎம் ஊழியங்களில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு வைத்தீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோடு வைத்தீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபத்துகளிலிருந்து, மரண பயங்களிலிருந்து, விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்தி உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தீங்க நன்றி, எங்கள் ஜபங்களுக்கு பதில் தந்தீங்க நன்றி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தீங்க நன்றி. ஆண்டவரே, நன்றி என்று நன்றி என்று நன்றி என்று நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி நன்றி என்று.

Nandi, Nandi, Nandi, Nandi.

பாடிடுவோம் உம்மை நாள்தோறும் பாடிடுவோம். அம்மாண்டவரே, நன்றி நன்றி என்று உங்களை துதிக்கிறோம். ராஜாவே, நல்லவரே உங்களை துதிக்கிறோம். வல்லவரே உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதத்தின் தேவனே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை மட்டுமாக பாதுகாத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி ஏசப்பா. சாரி. அல்லேலூயா. Hallelujah.

ராஜா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நல்லவரே, வல்லமையுள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, ஆம் ராஜா, என்று எங்களை ஜீவனோடு வைத்தீங்க ஸ்தோத்திரம், உயிரோடு வைத்தீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சத்துருவின் கையிலிருந்து பாதுகாத்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மட்டுமாக ஆண்டவரே, இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கி வந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவி துதி ஆவியை தந்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியாக வந்து ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களிலே தேவனே பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்தத்திலே மோடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இரவின் பயங்கரங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, சத்துருவின் திட்டங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய சமூகத்திலே வந்து இரவும் பகலும் நின்று ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்க நல்ல நீடிய ஆயுளை கொடுத்து, நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து, அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். மஞ்சுளம்மாக்காக, திருச்செல்வம் ஐயாக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டுமாக நீங்கள் அவர்களை பாதுகாத்து வந்தமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய செட்டையின் நிழலிலே நீங்கள் மறைத்து கொண்டமைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாளைய தினத்திலே 11 மணிக்கு அவர்கள் நடத்த இருக்கிற அந்த ஜெப ஆராதனைக்காக, ஜெப கூட்டத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து கூடுகிறார்களோ, யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, யார் வார்த்தை கொடுக்கிறார்களோ, யார் அந்த இடத்தில் வந்து இணைந்து ஜெபிக்கிறார்களோ, அந்த இடத்துல வர இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக உங்களுடைய கருத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பமாக உங்களுடைய கருத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அப்பா, ஏக்கங்களோடு வாஞ்சைகளோடு நாளை தினத்திலே அந்த ஜெபத்தை அவர்கள் செய்கிறார்களோ, கட்டாவே அந்த இடத்துல ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த இடத்துக்கு வருகிற ஜனங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவரே ஆவியானவரே ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். எல்லாரும் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சுகவீனமாய் வருகிறவர்கள் சுகமடைய வேண்டும் என்று ஜபித்தொப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, ஸ்தோத்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் வல்லமை உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா நன்றி. நாளைய தினத்தில் அந்த இடத்தில் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுங்கள் அப்பா. வருகிற ஒவ்வொருவரும் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே சத்துருவின் திட்டங்களை முறியடித்து பொல்லாங்கனின் திட்டங்களை முறியடித்து போட்டு ஆண்டவரே அந்த ஜபத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்த இடத்தில் ஆராதனை வைக்கிறார்களோ எங்கு போகிறார்களோ எங்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கச்சும், அவர்கள் செய்கிற ஊழியங்களோடு கூட இருக்கச்சும், அதே கணவனோடு கூட இருக்கச்சும் ஆண்டவரே. அந்த இடத்துல கூடுகிற ஒவ்வொரு மக்களோடும் கூட இருக்கச்சும் ஆண்டவரே. உடைய திருக்கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ சங்கமமான ரெஸ்லி ஐயா, அடைய மனைவிக்காக அடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக தேவன் அவர்களை பாதுகாத்து தப்புவித்து ஆண்டவரே கிருபைக்குள் மூடி வந்தமைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி, கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. பட்ச ஊழியங்கள் இன்னும் ரேடியோ ஊழியங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்கிறார்களோ எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கரத்தை அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை அந்த இடத்திலே கண்டு அவர்களை வல்லமையா எடுத்து பாவீங்க. உடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காஸ்பர் டிவி அம்மா ஐயாக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க, அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இன்னும் நல்ல சுக பலம் நீடிய ஆயுளை கொடுத்து ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. சத்துருவின் கரத்திலே பொல்லாங்கர்கள் கரத்திலே பாதுகாத்து கொள்ளுங்க, பொறுப்படுங்க. எஸ்பிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகள் விசுவாச குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி உங்களை துதிக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, உங்களுடைய தேவைகளை சந்தித்தருளுங்க ஆண்டவரே. நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுங்க. உங்களை ஜப ஆவியினாலே நிறைத்தருளுங்க. விண்ணப்பத்தின் ஆவி துதியின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிறைத்தருளுங்கப்பா. ஒவ்வொரு லீடர்ஸுவா ஆண்டவரே திறப்பில் நிற்கிற ஒவ்வொருவரையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஜோதி அம்மாக்காக ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களிலே அவர்கள் காவலாளியாக நின்று இந்த ஊழியங்களை கவனிப்பது உண்டு. இந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவரை இந்த 19ஆம் தேதி ஆண்டவரை யூரோப் டூர் போவதாக சொன்னார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கற்ற ஆண்டவரை ஆபத்து விபத்துகள் வராத படிக்க அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுத்து பிள்ளைகள் எல்லாம் இரத்தத்தினாலும் மூடி ஆண்டவரே அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் கரம் கூட இருந்து தாங்கி தப்புவித்து பாதுகாத்து சந்தோஷமாக நோர்வே வந்து சேர உதவி செய்யுங்க.
Stotram, stotram, stotram, stotram, stotram. Tudikrom, tuniyalare, stotram, stotram, stotram, stotram, stotram, stotram, stotram, petalvalare, stotram, stotram, stotram, stotram, stotram, stotram, malai tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, tudikrom, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதனைக்கு உரியவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதனையின் வேந்தனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி எல்லாவே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், வழி தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாள், டாக்டர்ஸ்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆண்டவரே. ஐயா அவர்கள் சரியாக அந்த இடத்திலே பராமரிப்பது இல்லை என்றும் சொன்னால் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே அந்த நிலைமைகள். ஆண்டவரே இல்டாவை உடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. வரவிற கிழமை வீட்டுக்கு போவதா அல்லது ஹாஸ்பிட்டலே இருப்பதா என்பதே டாக்டர்ஸ் மான் நியமிப்பதாக சொன்னார்கள் ஆண்டவரே. அப்பா தெய்வமே தெய்வமே, அந்த வழிகளை நீங்கள் எடுத்து போடுங்க. அவள் நீடிய ஆயிலை இன்னும் வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை ஆண்டவரே. அந்த வழிகளை தாங்க முடியாமல் அலறி கொண்டிருக்கிறாளே ஐயா, அந்த வழிகளை எடுத்து போட உங்களுக்கு முடியும் அல்லவா? உங்களுடைய கருத்தை அவளுடைய கால்களில வைத்து அந்த வழியை எடுத்து போடுங்கப்பா. கிருபை பொழிந்தருளுங்கப்பா. நாளைய தினத்தை சாட்சியை கேட்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்படி யாரெல்லாம் இந்த புற்று வியாதியினாலே தாக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும். மனித தயவுகள், டாக்டர்ஸ் நர்ஸ் மாருடைய தயவுகள் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜபத்துக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றவாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றும் தெய்வமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு புற்று வியாதியஸ்தர்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும் என்று செவிக்கிறோம். வியாதியஸ்தர்களையும் நோயாளிகளையும் உடைய பாதத்தை கொண்டு வந்து போட்டு போது எல்லாரையும் நீங்கள் குணப்படுத்திய தெய்வம், இதோ நாங்கள் இப்பொழுது எல்லா வியாதியஸ்தர்களையும் எல்லா நோயாளிகளையும் உங்களுடைய பாதப்படிக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவரே இப்படியாய் பாடுபடுகிற வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் தொற்று குணப்படுத்தும் உங்களுடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்தும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். என்னுடைய தாயாரை உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின் படி விருப்பத்தின் படி ஆண்டவரே அப்பா நீங்க செய்யுங்க. அவர்களுக்கு வழிகள் இல்லாமல் வேதனைகள் இல்லாத படிக்கு ஆண்டவரே அந்த சரீரம் ஆண்டவரே கர்த்தாவே, எந்த வழி வேதனை இல்லை என்றாலும் ஆத்துமா அவர்களுடைய துக்கப்படுகிறதே கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே அந்த ஆத்துமா துக்கமடையாத படிக்கு அந்த ஆத்துமாவுடைய சமூகத்துல சமாதானமாய் வந்து சேர வேண்டுமே ஆண்டவரே. அப்பா பிதாவே தெய்வமே, நீங்கள் பூட்ட பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் தனிமையில இப்பொழுது இருக்கிறார்கள், அதை ஆண்டவரே உணர்கிறார்கள் ஆண்டவரே. நான் கூடிய சீக்கிரத்தில் சென்றேன் தாயாரை பார்க்க. எல்லா தடைகளையும் நீங்கள் தேவ தூதர்களை அனுப்பி நீக்கி போடுங்க. என்ன தடை இருக்கிறதோ, யார் அதற்கு தடையாயிருக்கிறார்களோ, இயேசுவே நாமத்தினால் அந்த தடைகளை நீக்கி ஆண்டவரே நான் கூடிய சீக்கிரத்தில் சென்றேன் தாயாரை காண உதவி செய்யுங்க. அப்படியாகினும் யார் யாரெல்லாம் தன் பெற்றோர்களை பார்க்க போக ஆண்டவரே முடியாத படிக்கும் அல்லது பார்க்க போக ஆண்டவரே வழிகளை தேவன் திறந்து கொடுக்க ஆண்டவரே ஜபிக்கிறார்களோ, ஒவ்வொருவரின் ஜபத்துக்கு பதில் கொடுங்க.
ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் உதவி செய்கிற தெய்வம் அல்லவா, நீங்கள் வழிகளை திறக்கிற தெய்வம் அல்லவா ராஜாவே. எங்கள் இதய வாஞ்சைகளை நீங்கள் நிறைவேற்றுகிற கர்த்தர் அல்லவா சுவாமி. உங்க கரத்தில் எல்லாரையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றவாளருக்கு ஸ்தோத்திரம், எங்களை தேற்றுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம், பரலோக ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்க பாத்திரருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்தில் பறக்கின்ற பறவைகள், வானத்தில்

அப்பாவும் நாமத்தை துதிக்கின்றனர். சிருஷ்டிகள்

ஆமாண்டவரே, துதிகளின் மத்தியிலே வசிப்பவரே, ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களை துதிக்கத்தக்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, எங்களை படைத்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே நன்றி. பிதா குமாரர் பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை சுகப்படுத்துகிறவரே பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிரோனை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே அவருடைய தலை வலி, ஆண்டவரே அந்த நரம்பு வலிகள், தலை வலி, பாருங்கள் கால் வலிகள், இயேசுவே இந்த நாளிலே நீங்கள் பூரண சுகத்தை கொடுத்து அவருடைய பயத்தை நீங்கள் எடுத்து போடும்படி ஆய்க்கூட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஐயா, நீங்கள் பயத்தின் ஆவி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவரே அவள் பயப்படுகிற காரியம் அவளுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே யோபு பயப்பட்ட காரியம் அவருக்கு வந்தது. ஆண்டவரே ஐயா, சிறுவன் மணியினுடைய ஆவி ஆத்திமா சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. அவளுடைய இந்த தலை வலி, தலை வாரங்களில் இருந்து அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. அந்த கால் வலிகளில் இருந்து சுகத்தை கொடுங்க. பா ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். அகிலாவுடைய பிரச்சனைகளை நீக்கி அகிலாவுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவளுடைய தடைகளை நீக்கி போடுங்க. அவளுக்கு வர வேண்டிய பண தேவைகள் வந்து சேர உதவி செய்தருளுங்கப்பா. அவளுடைய குடும்ப பிரச்சனை விடுதலை கொடுத்து அவளுடைய கணவனோடு கூட சமாதானமாய் வாழத்தக்க ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டீங்க. உங்களுக்கு காத்திருக்கிற ஒருத்தரும் வெக்கப்பட்டு போவதில்லை ராஜா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியாக யார் யார் என்னென்ன அவசர ஜப விண்ணப்பங்கள் சொன்னார்களோ, ஜபிக்க சொன்னார்களோ, ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஜப தேவைகளையும் கத்து சந்தித்தருளுங்கள் ஆண்டவரே. என்னென்ன ஜபங்களுக்காக ஜபிக்க சொன்னார்களோ ஆண்டவரே, அந்த ஜபங்களை கேட்டு பதில் கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே ஜபிக்க சொன்ன அத்தனை பேரையும் அவர்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஜபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர். நீங்கள் அற்புதர் அப்பா, நீங்கள் அதிசயமானவர் ஆண்டவரே. நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. அற்புதங்களை காண செய்கிறவரே, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம்.
அன்றுவரே சகோதரன் சம்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரே அந்த மகனுடைய சரீரத்திலே நிறைய காரியங்கள் உண்டு, அந்த கிட்னி பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்டவரே அப்பா கொஞ்சம் தூரம் நடக்க முடியாத சூழ்நிலைகள். ஆண்டவரே அப்பா அந்த மகனை அன்றைய மனைவியையும் மகனையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எல்லா பாவ குறை குற்றங்களையும் மன்னித்தருளுங்க. இயேசுவே தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்ள அவருடைய கண்களை திறந்தருளுங்க. பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய மகனுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்க கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுங்க. அந்த மகன் வேலை செய்து தன்னுடைய தாய் தகப்படை காப்பாற்றத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா வீட்டு காரியங்களுக்காக யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னார்களோ அவர்கள் எல்லாரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேகர் இருக்கிறார்கள் வீடு இல்லாமல், வீட்டு கூலி கட்ட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா நல்ல வீடு வாசல் கிடைக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக, கூலி கட்ட முடியாதவர்களுக்கு அந்த கூலி கட்டக்கூடிய பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுங்க. அநேக ஏழை எளிய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருக்க முடியாதபடிக்கு அவதிப்படுகிறார்கள். இலங்கை தேசத்திலே இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக புத்தளம் முழுவதும் தண்ணீரிலே நிறைந்திருக்கிறது. அப்படியான பல இடங்கள் தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறது. அநேகர் தங்களுடைய வீடுகளில் இருந்திருக்கிறார்கள். ஆண்டவரே இருக்க இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே கட்டாவே அடிக்கடி இந்த மழை வந்து தேசத்தை அடித்து கொண்டு இருக்கிறது. நீங்க தான் மழையை அனுப்புறீங்க அப்பா, நீங்க தான் அதை நீங்க கட்டளையிட வேண்டும். அன்றுவரே மண் சரிவுகள் இல்லாதபடிக்கு பல இடங்களிலும் மண் சரிவுகளும் வாகனங்கள் அந்த மண் சரிவினாலே அன்றுவரே அகப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். இப்படியாக அன்றுவரே இலங்கை முழுவதையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இன்னும் எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் ஜனங்கள் மழையின் நிமித்த அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எல்லாருக்காக உங்களிடத்திலே வேண்டுகிறோம் அப்பா. நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா இந்த மழை இயற்கை அனர்த்தங்களில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே இது எல்லாமே ஏழு எளிய மக்களுக்காகவே இது நடக்கிறது. ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே இயற்கை அனர்த்தங்களையும் உடைய கரத்திலே இயற்கை அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே இயேசுவே தெய்வமே நீங்கள் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அல்லவா. இந்த மழையை நிறுத்தி ஜனங்களுக்கு ஒரு ஆண்டவரே அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கத்திற்கு கிருபை கொடுக்கப்படி செபித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைப்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா. நன்றி இரட்சகரே, நன்றி. எங்கள் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே இதோ இது ஐரோப்பா இஸ்ரவேல் தேசங்களுக்கு ஆண்ட ஜப இணைப்பிலே இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜபிக்கிறோம். அங்குள்ள தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜபிக்கிறோம். நாட்டை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை நீங்க சொன்னீங்க, இஸ்ரவேலே நீ பயப்படாதே என்று. அன்றுவரே இஸ்ரவேலின் ஜனத்தை அன்றுவரே நீங்கள் பார்வோனின் கையிலிருந்து மீட்டுக் கொண்டீங்க ஐயா. இந்த இஸ்ரவேலை யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். யூதர்கள் மேலே உடைய கிருபை உச்சுங்க ஆண்டவரே. புறஜாதிகள் மேலே
நீங்கள் ஊற்றி உங்களுடைய கிருபையை யூதர்கள் மேலும் ஊற்றி அருளுங்கள் ஆண்டவரே. யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டு, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா யூதர்களும் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா இடங்களிலும் இருக்கிற யூதர்கள் எல்லாம் மனம் திரும்பவும் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுங்கள், இடைப்படுங்க ராஜா. எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யட்டும் ஆண்டவரே. இப்படியாக இஸ்ரவேல் தேசத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள், கர்த்தருக்கு சித்தமில்லாத எல்லா காரியங்களையும் கர்த்தரை எடுத்து போடுங்க. அது ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுங்க, சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறோம் பிதாவே. அங்கு யுத்தங்கள் ஓய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், யுத்த சத்தங்கள் ஓய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல இருக்கிற எல்லா தேசங்களும் ஒப்பு கொடுக்கிறோம், பலஸ்தீனர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆப்கானிஸ்தான் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தியக்களுக்கு, மத்தியக்களுக்கு மக்களை, தலைவர்களை, அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பலஸ்தீனரையும் பலஸ்தீன மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஈரான், ஈராக், ரஷ்யா, ரஷ்யா மக்கள் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கனடாக்கு, அமெரிக்கா, பிரேசில், அங்குள்ள தலைவர்கள், அதிகாரிகள், மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பின்லாந்து ஆண்டவரே, ஆண்டவரே. ஸ்வீடன், ஸ்வீடன் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். சவுத் கொரியா, நார்த் கொரியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜப்பான், ஜப்பான் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாய்வான், தாய்லாந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஹாங்காங் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஐரோப்பா நாடுகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இப்படியாக இந்த தேசத்து ஜனங்களும் தலைவர்கள் அதிகாரிகளும் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மனம் திரும்புதலின் ஆவி அவர்கள் மேலே பொழிந்தருளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசங்கள் சமாதானமாய் வாழ உதவி செய்யுங்க. தேசங்களை அழிவிலிருந்து, நாச மோசங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா இல்லாத பிள்ளைகளைப் போல நாங்கள் வாழ்ந்து விட கூடாது. நீங்கள் எங்களுக்கு பரலோக அப்பாவாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிறைத்திருக்க, உங்களுடைய அன்பிலே நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. சரீர பிரகாரமான தகப்பன் தாய்மாரே, நாங்கள் இழந்து போனாலும் எங்கள் இயேசு நீங்கள் ஆண்டவரே. எங்களுக்கு தகப்பன் தாயாக இருந்து எங்களை நடத்த பொறுமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது ஒவ்வொரு கற்பனை தாய்மார்களுக்காக செபிக்கிறேன். அநேக கற்பனை தாய்மார்கள் ஆண்டவரே சுவாமி பாடுகளையும் வலி வேதனைகளையும் படுகிறார்கள் ஆண்டவரே. சரியாக அவர்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத நிலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கற்பனை தாய்மார் மேலும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டு. ஒவ்வொரு தாய்மாருக்கும் நல்ல சுகப்பிரசவத்தை தேவன் கொடுத்தருளுங்க. குழந்தை இல்லாதபடிக்கு குழந்தைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கற்பத்தை திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இப்படியாக யுத்தங்களினும் எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லா யுத்த தேசங்களையும் ஆண்டவரே அங்கு ஆளுகை செய்கிறவர்களையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் ஜனங்களையும் கரத்திலே கொடுக்கிறோம். யுத்தங்கள் ஓய்ந்து ஆண்டவரே தேசங்களுக்கு சமாதான நிலைமை வரட்டும். ஜனங்கள் ஒற்றுமையாக அமைதலாய் வாழக்கூடிய தக்கதான நேரத்தை ஏற்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தேற்றும் தெய்வமே உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தர் என்று நாமத்தை உடையவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி நன்றி நன்றி இயேசுவே நன்றி ராஜாவே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இரட்சகரே நன்றி நன்றி நன்றி நன்றி பரிசுத்தம் உள்ளவரே நன்றி நன்றி படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்லவரே ஸ்தோத்திரம் வல்லவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அசைவாடும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் இப்படியாக ஆண்டவரே அப்பா தேசங்களுக்கு கர்த்த சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே தேசங்களை யுத்தத்தில் இருந்து மீற்று எல்லா தேசங்களும் தேசத்து ஜனங்களும் தலைவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மத்திய கிழக்கு தேசங்களுக்காக செபிக்கிறோம் மத்திய கிழக்கு தேசத்து தலைவர்கள் பிரபுக்கள் ஞானிகள் அதிகாரிகள் மத தலைவர்கள் என்று ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம் சவுதி அரேபியா சவுதி அரேபியா மன்னன் அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே மக்கா மதினா அங்கு போகிறவர்கள் அதற்கு பொறுப்பாயிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தரிசனமாகி இயேசுவே நீங்கள் உயிருள்ள தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் ஒரே மெய் தெய்வம் நீங்க தான் என்பதை இவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே இவர்கள் எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டு எல்லாரும் என் இயேசு தெய்வமே உங்களை துதிக்க வேண்டுமே ஆராதிக்க வேண்டுமே ஆராதனைக்கு உரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முஸ்லிம் தேசங்களில் எல்லாம் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் ஒரு எழுச்சி வர வேண்டும் முஸ்லிம் தேசங்களில் எல்லாம் சபைகள் பெருக வேண்டும் ஆவிக்குரிய சபைகள் பெருக வேண்டும் சவுதி அரேபியாவில் ஆவிக்குரிய சபைகள் அங்கு உருவாக்கப்பட வேண்டும் ஆவிக்குரியவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே உங்களை துதிக்கிறோம் தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உயிருள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உன்னதமான தெய்வமே உங்களை துதிக்கிறோம் பரிசுத்தமுள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்கிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
இப்படியாக தொழிலுக்காக காத்திருக்கிறவர்கள், தொழில் இல்லாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்பா, நேவோவை ஒப்புக்கொடுக்கிறோம். இப்படியாக தொழில் இல்லாதபடிக்கு அல்லது படித்துவிட்டு தொழில் தேடிக்கொண்டிருக்கிற ஒருவருக்கு கொடுக்கிறோம். ஜூடி அப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா, அவளுக்கு இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி நல்ல தொழில் வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கைவிட மாட்டீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்னும் அநேகர் படித்து விட்டு தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள், குடும்பத்தை நடத்த முடியாமல் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் தேவ சமுத்திர ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும் அப்பா, மனித தயவுகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, எனக்கு நீங்க அதிக மனித தயவுகளை தந்திருக்கிறீங்க. இத்தாலியர்கள் மத்தியிலே அதிக தயவு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இத்தாலியர்களிடத்திலே வேலை செய்வதற்காகத்தான் அநேகர் நாங்கள் பல தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இத்தாலியர்கள் எனக்கு வேலை செய்யும்படியான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்களே அப்பா, அது உங்க அளவில்லாத கிருபை கிருபை கிருபை. அப்படியாக மனித தயவுகளே, அதிகாரிகள் கண்களிலே தயவுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்களே. இது ஆண்டவரே உங்களுடைய சுத்த கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை. உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். இப்படியாக ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை பொழிந்தருடுங்க அப்பா. ஸ்தோத்திரம், தொழில் வாய்ப்பு இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தங்கள் குடும்பங்களை நடத்த முடியாம இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்திலே வைக்கிறோம். நல்ல தொழில் வாய்ப்புகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஐரோப்பா தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஐரோப்பா தேசங்களையும் கர்த்தருடைய கரத்திலே வைக்கிறோம். ஐரோப்பா தேசங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இருக்கிறீங்க. ஐரோப்பா தேசங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. ஐரோப்பா ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அதிகாரிகள் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ஜீவனுள்ள தெய்வமாகிய இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் இரட்சகர் இயேசுவே, இந்த ஐரோப்பாவால் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஐரோப்பியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஐரோப்பாவில் வந்திருக்கிற எல்லா டூரிஸ்ட் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், லட்சம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜபத்தை கட்டு பதில் தந்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி.

அறிந்தும் அறியாதது போல வாழ்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உண்டு. கர்த்தாவே, இப்படியாக ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் இரட்சிக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பா இயேசுவே, தெய்வமே, உங்க பாதத்தில் வைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலே ஒருவர் இரட்சிக்கப்படாமல் இருந்தால், மற்றவர்கள் இரட்சிக்கப்படாமல் இருந்தால், ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு இரட்சித்தருள வேண்டும், திசை திருப்ப வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, உங்க பக்கமாக நீங்கள் இழுத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜாவே, நன்றி இயேசுவே, நன்றி இரட்சகரே. உங்களை துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் தருகிறவருக்கு ஸ்தோத்திரம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அங்கு பெரியோர் முதல் சிறியோர் முதல் பெரியோர் வரை இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். வருடக்கணக்காக சுகவீனம் இல்லாமல் அங்கு இருக்கிறவர்கள் உஞ்சு ஆண்டவரே. நீங்க பெதெஸ்தா கரையிலே வந்து அநேகரை அங்கு குணப்படுத்தின தேவனே, ராஜாவே, அப்பாவே, தெய்வமே, கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொருவரை குணப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் தேற்றவாளரே, ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே, ஸ்தோத்திரம் பதில் தந்து கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஒவ்வொரு ஆண்டவரே. ஐரோப்பாவிலே வாழ்கிற எல்லா தமிழர்களும் தமிழ் குடும்பங்களிலும் ஓசனா கீதம் கேட்கட்டும், அல்லேலூயா கீதங்கள் கேட்கட்டும். ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களிலும் கர்த்தருக்கு உகந்தவர்களை கர்த்தர் அழைப்பித்தாங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ரட்சித்தருளுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, இந்த இடத்துல வந்து நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால்களில் இருக்க வெரிகோஸ் பெயினை தேவன் மாற்றி சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். இப்படியாக நாளை தினத்திலே நடக்க இருக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான அது யார் மூலமாகவும் நீங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, குறைகள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணி கொடுங்க. சிங்க குட்டிகள் காட்சி அடைந்தே பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்றபதை ஆண்டவரே. ஒவ்வொருடைய விசேஷமாக உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஊழியர்கள் ஊழியக்காரருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியர்கள் குழந்தைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஊழியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. பின்மார்க்கமாய் போனவர்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு வர உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவே, இரட்சகரே, அப்பா, திருக்கரத்திலே வைக்கிறோம், துதிக்கிறோம்.
உங்களுடைய ஆளுகையின் கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே.

0: ஆளுகையின் கரவாண்டவரே அன்பான் அன்பான தேவனே, உங்களுடைய ஆளுகை ஒவ்வொரு ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் மேல் உச்சுங்க. ஒருவராவது வைக்கப்பட்டு விழுந்து போக கூடாது. தகப்பன் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் எனக்கும் தாங்க ஆண்டவரே. இயேசுவே நன்றி நன்றி, ராஜாவே நன்றி நன்றி நன்றி, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இரவு நித்திரை இல்லாதபடிக்கு யாரெல்லாம் அவதிப்பட்டு கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு கதறி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, பா எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி நன்றி. நாளைய தினத்திலே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு ஆண்டவரே அப்பா, உங்களை நம்பி இருக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு, உங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் வெக்கப்பட்டு போக கூடாது. உங்களை நம்பி இருக்கிறவர்கள், உங்களுக்கு காத்திருக்கிறவர்களை நீங்கள் புது பலன் அடைய செய்யுங்க. எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ரவி ஒப்பு கொடுக்கிறேன், அவனுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுங்க கர்த்தாவே, தெய்வமே ராஜாவே இரட்சகரே. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் நன்றி சொன்னாலே ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெற்றவாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளைய தினத்திலே ஆண்டவரே ஊழியங்களுக்காக போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்டர் லெனினுக்காக, பாஸ்டர் டேவிட்சனுக்காக, பாஸ்டர் என்டனுக்காக, சுரேஷுக்காக ஆண்டவரே. அப்பா அவர்களோடு போன அந்த ஊழியக்காரர் டீம் சுகபத்திரமாக வீடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதற்காக கத்திற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்தெந்த இடங்களிலே போய் ஜெபித்தார்களோ ஆண்டவரே, அந்த இடங்களிலெல்லாம் சத்துருவுகள் கட்டப்பட்டு ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனே, ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இணைப்பிலே யார் யார் என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ, என் தந்தையே எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு படட்டும், எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும். இயேசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, உன்னதமானவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உலகம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம், உலக தலைவர் உலக நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்கு தேவன் பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்கு நல்ல உணவு நல்ல படிப்பு ஆண்டவரே பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையும் உங்களுக்கு செலுத்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுங்க, நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Sumita, praise the Lord.
1: Praise the Lord.
0: Yeah, where are you? Are you Italy or in Paris?
1: Still Italy. Now 15 days here, 2-3 weeks we are here.
0: Okay. So you can continue. God bless you.
1: Okay. हालेलुया प्रभु, हम धन्यवाद करते, तेरे नाम को ऊंचा उठाते, क्योंकि तू महान है, तू सुंदर है। तेरे नाम को ऊंचा उठाते प्रभु, तू अद्भुत है, पराक्रमी। हर दिन तो हमें चलाता है प्रभु, हर दिन तेरे उपस्थिति में लेकर आता है। यू आर द ओनली वन लॉर्ड, देर इज नो अनदर लॉर्ड। यू आर गिविंग द लाइट, यू आर लॉर्ड सेक्रीफाइस फॉर अस, यू पे प्राइस फॉर अस। ऑल डार्कनेस यू रिमूव एंड यू गिविंग अ लाइट फॉर अस लॉर्ड। थैंक यू लॉर्ड, थैंक यू। यू आर माई फादर, यू आर माई अलमाइटी फादर। You are giving me peace, strength, comfort. Yes, Father. Thank you, wonderful time, Lord. We are coming to you. And we worship in you. Guide us this wonderful time, Lord. Help us. Help us, Lord. Open our eyes, open our heart. Thank you, Lord Jesus. This is a wonderful night. We are coming together. Worship you. Praise you. Your name highest, your name exalt, Lord. Yes, Father. Bless this SP International Word of Ministry, Lord. More and more grow, more and more people can come and worship you, and your name can glorify every each of them, Lord. Those who are still in darkness, give them light, Lord. Those who are still so many peoples, Lord, sick. All so many hospitals, there is no answer. Lord, we are praying for them. Answer them. Our prayer is answered. Yes, Father. Thank you, my Father. You are wiping us, our eyes, our tears. Your word saying, I wipe you. I wipe your tears. There is no death. There is no sickness. There is not worryness. Yes, Father. Thank you, my Jesus. Thank you, my Father. Help us, Lord. Dhanyavad, Prabhu. Thank you, Jesus. Hum prarthna karte aaj ke din ke liye, aaj ke raat ke liye. Is samay teri pavitra atma swagat karte, tayar kar. तेरे लहू से हमें ढाप दे, तेरे सामर्थ्य में ढाप दे, तेरे अभिषेक से ढाप दे प्रभु। थैंक यू जीसस, धन्यवाद धन्यवाद। और अबारा शिखरा बारा शंदर अबारा री अंतरा बारा खुंदोबोरो शिकेरे बेरे, धन्यवाद धन्यवाद प्रभु। थैंक यू जीसस, थैंक यू फादर, धन्यवाद धन्यवाद प्रभु। हालेलुया, थैंक यू जीसस। सब नामों में तो ऊंचा, सब नामों में तो श्रेष्ठ है प्रभु। धन्यवाद धन्यवाद, थैंक यू जीसस, धन्यवाद धन्यवाद। यस प्रभु, हालेलुया। सब नामों में तेरा नाम ऊंचा है प्रभु। धन्यवाद धन्यवाद धन्यवाद। पूरा बड़ा शिकार है।

30 secondi più. Coini più. Tiene già i sadoni a me coini. Espro.

ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே, சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடக்க இருக்கிற ஒவ்வொரு சபைகள் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் ஆராதனை வீரர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரங்களிலே நடு ஜாமத்திலே விழித்திருந்தே தேவ சமூகத்திலிருந்து ஜபிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள், சனிக்கிழமை ஆராதனைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆவியோடும் உண்மையோடும் ஜனங்கள் வந்து உங்களை தொழுது கொள்ளட்டும், ஆவியோடும் உண்மையோடும் வந்து உங்களை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சபைகள் எல்லாம் பரிசுத்தமாக்குங்க, சபைகள் எல்லாம் ஆவிக்குடி சபைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஐரோப்பாவில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க. ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளையும் ஆசீர்வதிங்க. ஊழியர்கள் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கத்தன் மறுரூபமாய் மாற்றி கத்தருக்காய் வாழ உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட், ஹல்லேலூயா. எல்லா ஆராதனைகள் ஆண்டவரே, ஐரோப்பாவில் நடக்கிற அத்தனை ஆராதனைகளிலும் இயேசப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், புதிதாய் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றவாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஜபிக்க போகிற அகிலாவை உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவளை நீங்கள் உங்களுடைய வார்த்தையினாலே நிரப்பி வல்லமையினாலே நிரப்பி அப்பா இந்த இடத்திலே வந்து ஜபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து ஆண்டவரே அவருடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பத்ரராஜுதுரை அவருடைய குடும்பமுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தெய்வமே, அதிகாலையிலே வந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றவாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உலகம் முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சிக்க வேண்டியவர்களை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. தொட வேண்டியவர்களை தொடுங்க ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இதோ வத்திக்கான் சிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கிருக்கிற எல்லா பேரரசர்கள் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தோலிக் மத தலைவர்கள் தலைவிகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வத்திக்கான் முழுவதில் உங்களுடைய இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வத்திக்கானுக்கு வருகிற எல்லா

மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வத்திக்கானிலே வருகிற மக்கள் எல்லாரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை அளிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இத்தாலியும் முழுவதையும் உடைய கரத்திலே வைக்கிறோம். ஒவ்வொரு சிட்டிகளையும் உடைய கரத்திலே வைக்கிறோம். நாடு நகரங்களையும் தலைவர்களையும் உடைய கரத்திலே வைக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா ஸ்தோத்திரம். இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, படைத்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைப்பின் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். துதிக்கிற பாத்திரே, உங்களை துதிக்கிறோம். ராஜா துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம். இத்தாலி முழுவதிலும் இருக்கிற எல்லா ஆண்டவரே, கத்தோலிக் சபைகள் ஆவிக்குரிய சபைகளாய் மாறற்ற இத்தாலி முழுவதிலும் எல்லா சிட்டியில் இருக்கிற மக்களும் இயேசுவே உங்களை தொழுது கொள்ளட்டும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இத்தாலி முழுவதிலும் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்கப்பா. இத்தாலி மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டு. கொர்நேலியுவை ரட்சித்தது போல் எல்லா இத்தாலி மக்களையும் ரட்சித்தருளுங்கள் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இத்தாலியிலே ஒரு எடுப்புதலை உண்டு பண்ணுங்க. இருளின் ஆதிக்கங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இருக்கட்டும் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாக ஆண்டவரே அப்பா, இந்த கர்சொலி பிரதேசம், மர்சொலி பிரதேசம், தீவுளி பிரதேசம், அவிசான பிரதேசம், ஆண்டவரே பெஸ்கார பிரதேசங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, பிதாவே, தெய்வமே, நீங்க தானே ஆண்டவரே அப்பா இந்த பிரதேசங்களுக்கு எழுப்புதலையும் ரட்சிப்பையும் கட்டளையிட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் நாளுக்கு நாள் சபைக்கு சேர்க்கப்பட வேண்டும். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை செலுத்துகிறோம். மிகுந்த கால வேளைகளையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இத்தாலி தேசம் மாத்திரமல்ல, எல்லா ஐரோப்பா தேசங்களிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய நாமம் உயரட்டும் உயரட்டும் உயரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் இயேசு. எல்லா ஜனங்களும் உங்களை துதிக்கட்டும், ஜாதிகள் உங்களை துதிக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி மிகுதி கால வேளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க ராஜா. உடைய ஆளுகையின்

0: துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பெற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தரி மட்டுமாக இருந்து எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நேர காலங்களிலே வந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆசீர்வதிங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜாவே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் கர்த்தரே எங்கள் ரட்சகரே எங்கள் மீட்பரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். அப்பா எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே எல்லா துதிகளையும் ஆண்டவரே உங்களுக்கே நாங்கள் செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி இயேசப்பா நன்றி நன்றி. இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜனே உங்களுக்கு நன்றி நன்றி. எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துக்கு நன்றி பிதாவே ஆமென். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமும் கடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இரவு பகலாக எங்களை பாதுகாக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். இரத்த கோட்டுக்குள் எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினிய. ஸ்தோத்திரம் உமது கரத்தின் கிரியைகளில் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது கிரியைகள் இவ்வளவு மகத்துவமானவைகள். உமது யோசனைகள் மலா மக ஆழமானவைகள் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான். ஆம் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்களை இன்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவாகும் என்று சொன்னவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் இன்றென்றைக்கு உன்னதமானவராய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் ஆண்டவரே. அப்பா சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். அல்லேலூயா. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி வேற்புது என்னையால் அபிஷேகம் பண்ணப்படுவேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதன் கண் காணும் என் காது கேட்கும். எனக்கு விரோதமாய் எழுமுகிறவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழுமுகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அல்லேலூயா. நீங்கள் பனியை போல சிரித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் பனியைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்த புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அப்பா ஸ்தோத்திரம், இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா இந்த வார்த்தைகளை வாசிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே ஸ்தோத்திரம். தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம். பின்பு கை கொழுக்கொப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அவையால் அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திர முடுக்கி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். புலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவைகளை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பள்ளத்தாக்கில் இருந்தேறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்ததமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவைகளுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளிலே வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியில் இருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் செய்திகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நிற்பார்கள். அவர்களை பார்க்கிறவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்குண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷர் 7,000 பேர் பூமி அதிர்ச்சினாலே அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2வது ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3வது ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7வது தூதனை காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜாக்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உடைய ராஜ்யங்கள் ஆகின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்ய பாரம் பண்ணுவார் என்றும் கெம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. க்ளோரி டு தி நேம் ஆஃப் தி லார்ட். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்படைக்கிறவர்களுக்கும் தெற்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தினாலே ஹல்லேலூயா பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருமழையும் உண்டாயின. ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துக்காக உங்களுக்கு நன்றி. இதை வாசிக்க ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி. ராஜாவே, நன்றி. இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீங்க செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது கர்த்தாவே. அப்பா, நீங்கள் ஏற்படுத்திய தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 24 மூப்பர்களும் அங்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்க கிருபை கொடுத்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உங்களை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். அப்பா, இந்த இரவு நேரம் வரையிலும் இம்மட்டுமாக ஜபிக்க தேவன் எனக்கு தந்த எல்லா கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பரலோக ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி இயேசுவே உங்களுக்கு நன்றி, ராஜாவே உங்களுக்கு நன்றி, இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், துணையாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி நன்றி தெய்வமே, நன்றி நன்றி கிருபையுள்ளவரே, நன்றி உன்னதமானவரே, நன்றி நன்றி நன்றி உயிர் தெளிந்தவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தம் உள்ள அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சிலுவையில் பட்ட அந்த ஒவ்வொரு பாடுகளுக்காக அவைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த பாடுகளை நினைவு கூர்ந்து உங்களை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே இயேசுவே, உங்களுடைய சிலுவையின் பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம், எங்களுக்காக நீங்கள் சிந்திய இரத்தத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. பாவிகள் ஆகிய எங்களுக்காக உங்களுடைய இரத்தத்தை சிந்தி நீங்களே ஆண்டவரே, உங்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சப்பா. கசையடி பட்டிங்களை ஆண்டவரே, உங்களுடைய கசையடிகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்று நாங்கள் படவே இந்திய கசையடிகளை நீங்கள் பற்றிங்க ஆண்டவரே. அப்பா அந்த கசையடிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல உங்களுடைய தலையிலே முள்முடியை தாங்கி நீங்க எங்களுக்காக, எங்களுடைய பாவ அக்கிரமங்களுக்காக உங்களுடைய தலையிலே நாங்கள் பாவ சிந்தனைகளை சிந்தித்தோம், ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது ராஜா. உங்களை துதிக்கிறோம் இயேசுவே, உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் படைத்த தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே. உங்களை நன்றி ஹிருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளருக்கு நன்றி செலுத்துகிறோம், தேற்றரவாளருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் பட்ட அந்த கசை அடிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம், சதைகள் பீத்து கொண்டு வந்ததை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை சுமந்து சீத்தா தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் முள்மொடியை தாங்கி நீங்க ஆண்டவரே கட்டாவே, அந்த முள்ளுகள் தலையிலே குத்தி கண்ணிலே குத்தி கண்களிலே இரத்தம் வந்தது. நாங்கள் தான் பாவ அக்கிரமங்களை பார்த்தோம் சிந்தித்தோம், அதற்காக உங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. அதை நீங்கள் மௌனமா ஏற்றுக்கொண்டீங்களே இயேசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக அப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்ட தேவகுமாரனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கை கால்களிலே ஆணி கடாவப்பட்டதே, நாங்க களவெடுத்தோம், நாங்க பொய் சொன்னோம், நாங்க பொல்லாத இடங்களுக்கு சுத்தி தெரிந்தோம், ஆனாலும் உங்க கை கால்களில் ஆணி கடாவப்பட்டது ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி, எங்களுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட தேவனே. பாவிகளுக்காக உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய விழாவை இலை இத்தி இலை விழாவை குத்தினார்கள், அங்கு ரத்தம் வந்து ரத்தம் முடிந்து தண்ணீரும் வந்த அளவுக்கு சரீரம் குத்தப்பட்டது. எங்களுடைய விபச்சாரங்களுக்காக வேசித்தனங்களுக்காக உங்களுடைய சரீரம் உடைக்கப்பட்டது குத்தப்பட்டது இயேசுவே. உங்களுடைய அன்புக்காக நன்றி நன்றி, அளவில்லாத அன்பு, தூய அன்பு ஆண்டவரே. இப்படி ஒரு அன்பு எங்களுக்கு இனி கிடைக்க போவதும் இல்லை, இன் முன்பு கிடைத்ததும் இல்லை ஆண்டவரே.
1: இயேசு தெய்வமே, உங்களுடைய அன்புக்காக நன்றி.

எங்கள் இயேசுவின் அன்பிதுவே.

Correcto.

간절한 시대엔 몰람 인주대 인남 대회 아마 안드브레 예수의 우리의 안부 안드브레 구레야드 안부 마라드 안부 마리아드 안부 안드브레 பாவியை ரட்சிக்க வந்த அன்பு பாவியை மீட்க வந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா குப்பையிலே கிடந்தவனை தூக்கி எடுத்து அன்பு ராஜாங்கத்திலே வைத்த உங்களுடைய அன்புக்காக இயேசப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பாவத்திலே புரண்டு மிதந்து கொண்டிருந்த எங்களை வந்து மீட்டெடுத்த உங்களுடைய இரத்தத்தினாலே கழுகி பரிசுத்தப்படுத்திய இயேசப்பா உங்களுடைய தூய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபையின் அன்புக்காக ஸ்தோத்திரம் உன்னத அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடுகளை அனுபவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம் உடம்பு முகத்திலே காரி துப்பினார்கள் அதை பொறுத்து கொண்டீர்களே எங்களுக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உங்களை துதிக்கிறோம் அன்பை உலகமெல்லாம் அறிய வேண்டுமாப்பா இந்த அன்பு ஆசை

சங்கம வானொலி டொரண்டோ கனடாவில் இருந்து திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் மாலை 6:45 ஆரம்பமாகிறது.

ஆரம்பிக் கொடுப்போம். ஆரம்ப ஜபம் சிஸ்டர் டாடி, சுதி ஆராதன சோஸ்ட பாடல் சிஸ்டர் கிரே, வேதத்தியானம் சிஸ்டர் டாடி, கேட்டுக்கொண்ட பிள்ளைக்காக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, உங்களுக்கான ஜபம் சிஸ்டர் டாடி. செய்திகளின் வெளிச்சத்தில் எஸ்டர் ரூபி இந்தியா, 8 மணிக்கு அருந்ததி ஒஷாவா கனடா, 8:30 பாச ஞான பிரகாஷ் கொழும்பு, 9 மணிக்கு பாச ஆண்டன் ராஷ்ணம் காபரோன் காரியம், 9:30 பாச சாமுவேல் ராஜோ நதிகளும்.

0: நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தவர்கள் சிஸ்டோடு அவரை சங்கம வானொலி மூலம் அனுப்போம்.
1: புதிதான மலையாக யாவரையும் ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் மத்தியில் இருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்தி அப்பா வரப்போற ஆரம்ப ஜபத்தை ஆரம்பிப்பதற்கு தந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க உங்களோட மனுஷரை நீங்க நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மாத்திரம் ஐயா, நீங்க அழைத்த அழைப்பின் படியானவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். வருகிற ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பேச்சிலே இல்லை பெலத்தில் ஆண்டு உங்களோட பெலத்தில் உங்களோட கிருபையை தாங்கி இருந்து அவர்களுக்கு உங்களோட ஞானத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து யாவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பாவே பிதாவே உங்களுடைய சிலுவையின் நிழலில் எங்களை மறைத்து இந்த ஊழியத்துக்கு வர்ற ஊழியக்காரர் ஒவ்வொருதரையும் நீங்கள் உங்களோட சிலுவையின் நிழலில் மறைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட சிலுவையின் நிழலில் அவங்க தங்கக்கூடியதாக எந்த விதமான தடைகளும் இல்லாத வண்ணமாக அப்பா பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்கிற ஊழியத்திலேயும் ஆன்லைனில் இருக்க ஒரு விதமான தடைகளும் வராத வண்ணமாக யாவரையும் ஆண்டவரே உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மற்றும்படி ஆண்டவரே கர்த்தரின் கொடுத்த வார்த்தை எப்பொழுதும் கூறுகிற வார்த்தை தான் இருந்தாலும் சில நேரத்தில் கர்த்தரங்களே ஒரு வார்த்தையை வெற்றி அதில் வித்தியாசமான கருத்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். துன்மாக்கருடைய சங்கீதம் ஒன்று முதலாவது வசனம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். துன்மாக்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்றி ஆண்டவரே, நன்றி அம்மா. அப்பே ஆண்டவரே நாங்கள் உங்களோட வசனத்துல ஒவ்வொரு நிமிடமும் தியானமாக இருப்பதற்கு உங்களோட கிருபையை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமே. நன்றி எஸ் என், நன்றி அப்பா. நீங்க அழைத்த ஊழியக்காரர் முறை உங்களோட பிரசனத்தை அனுப்பி அவர்கள் உங்களோட பிரசனத்தை அப்பா எடுத்து செல்வதற்கு இன்னும் அதிகமாக அவங்களை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு நாங்கள் அன்பாக ஒவ்வொருத்தரையும் வரவழைக்கிறோம். உங்களோட சித்தத்தின்படி நீங்கள் வழி நடத்துங்க. சங்கமம் வானொலியை நடத்துவர்கள் மூலமாகவும் அவர் உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி எஸ் ஏ நன்றி. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களை ஆரம்ப ஜபத்துக்கு ஆரம்ப பாடல்களை சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்கள் எடுத்து வருவார்கள். யாவரும் அன்போடு அவர்களை வரவழைப்போம் ஆக. நன்றி வாருங்கள், வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி காட்டு.
2: நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் எல்லா அத்துரத்தினங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்காக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்து உட்காரும்படி செய்த எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளின தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்மை உயர்த்துறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே சோஸ்திரம் ஆண்டவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவி ஆனவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆ

తుయావ్యానవరే సోత్రమాండవరే మికుందగానంద సంతోషం என் கத்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதால் குறைவில்லையே குறைவில்லையே என் கத்தர் என்மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னுள்ளில் இருப்பதால் ஆத்துமா தேற்றுகிறார் புது பலம் தருகின்றார் அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார் அவன் நாமத்தின் நிமித்தம் நித்தியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார் அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார் குறைவில்லையே குறைவில்லையே என் கத்தர் என் மெய்

நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறைவில்லையே குறைவில்லையே என் கத்தர் என் மெய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னுக்குள் இருப்பதனால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னுள் இருப்பதால். நன்றி ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக வாசம் பண்றேன் தேவாதி தேவன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு மேலானவர் மேலானவர் மேலானவர்

0: ஆனவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்காகவே, நான் காணாத எல்லாமே உமக்காக உண்டானதே. ஆதியும் நீரே, ஜாவிலும் முந்தினவர், மறித்து உயிர்த்த முதற் பெறானவர், சகல பூரணமும் உமக்குள் உள்ளதே. பரலோக பூலோக படைப்பின் கர்த்தரே, நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. இயேசுவே, நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. எமக்கு எதிராய் இருந்த கையெழுத்தை துளைத்து ஆணியார் சிலுவையில் அளித்தீர். சாத்தானின் அதிகாரத்தை உரிந்து கொண்டு கோர சிலுவையில் வெற்றி சிறந்தேன். மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. அதிசயமானவரே, ஆலோசனை கத்தாம் வல்லமை தேவா, நித்திய அப்பம் நீதியின் சூரியனே, நித்திய கண்மலையே, தாகத்தை தீர்க்கும் ஜீவத்தண்ணீரே. நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. ஆமாண்டவரே, நீரே எங்களுக்கு துதிக்கு பாத்திரானே தேவன். சகல ஆண்டவரே தகப்பனே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை சிற வல்லமுள்ள நாமம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். உமக்கு நன்றி செலுத்தி, எல்லா துதிகன மகிமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்தினால துதி ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். ஹர்மியா, கத்தரை மகிமைப்படுத்தினீர்கள். கத்தர் நல்லவர். ஆமேன். மறுபடியாக கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையான பாட்டு
0: வந்து கொஞ்சம் தடிமனா இருந்தது, அப்படி இருந்தும் பாடினேன்.
1: ஆனா நல்லா பாடினீங்க. கத்தர் உங்களை திருப்பி கொடுத்தாரு.
0: ஆமேன்
1: ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல துதி பாடல்களை கேட்டோம். கத்தோட வார்த்தை பாடல்கள் மூலமாயும் துதிகள் மூலமாக உங்களோட கத்தர் பேசுறவரா இருக்கிறபடி அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இப்ப கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் தேவாசிப்பை எடுத்து வருவார்கள். சங்கீதம் 23:1-6. கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். அவரோட அபிஷேகத்தினால எங்களை அழைத்த தேவன், இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஜீவன் உள்ள தகப்பன். ஒவ்வொரு நிமிடமும் அவரோட பரிசுத்தமா ஆவியின் மூலமாக எங்களை வழி நடத்துறாரு. அதுக்காக வேண்டி கத்தருடைய வார்த்தையை எங்களுக்கு தந்த கத்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தையின் மூலமாக கத்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி, நன்றி, ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒருமித்து சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பதற்கு வரவழைப்போமாக.
2: நாங்கள் வாசித்தோம், அவருடைய கோலும் அவருடைய தடியும் எங்களை தேற்றுகின்றது. In Psalm 23 it says, "Thy rod and thy staff, they comfort me." Yes, Lord, thy rod and thy staff, they comfort me, means Lord, you are the comforter, Lord. You are the one who brings us that love, peace, and joy into our lives, Lord. When we accept you as our Lord and our Savior, when we are cleansed and forgiven of our sins, Lord, you come in, Lord Jesus, into our lives with that forgiving power of thy salvation into our lives, Lord Jesus, with your wonderful presence, Lord, that comforts us, that is our shield and our buckler, that you come in, Lord Jesus, with that presence of the living Holy Spirit, Lord, that comes and abides within us, Lord, and lives through us, Lord. Thereby we have our move and have our being in you and through you, Lord. So we thank you for that, Lord. Even as we, Lord, come into the nations of the world, Lord, about 120 nations gathering at this time, Lord. And Lord, it is no accident, Lord Jesus, that you would enable, Lord, Panditya Balicham to go into these nations, even from morning, from Sangamam Gospel Radio, emanating, Lord Jesus, the way you have called it out, Lord, as this end days ministry, Lord, to come and bless many nations, Lord, many people coming from many backgrounds, Lord, that could still be able to come, Lord, even other nations that speak the Tamil language as well as the English language, Lord Jesus, even as we come and worship you, Lord, in spirit and in truth, Lord, we welcome every one of them in the name of the Lord Jesus, and we thank you, Lord, for the way in which you are opening, Lord Jesus, their hearts and lives, Lord, in the same way, Lord, that you only can do it through your wonderful power of the enabling power of the Holy Spirit alone. So we, Lord, pray, Lord Jesus, even as the many that have joined, Lord Jesus, even as you are working in and through them and moving upon them, Lord, and many that are going to be witnessing, even as Sister Grace has already come and worshipped, Lord, in spite of her cold, Lord, being available and being moving, Lord, in your spirit, and Lord, being touched, Lord Jesus, and being ministering, Lord, through your Holy Spirit, oh God. So we thank you for that, Lord, and also thank you, even as Sister Dolly is hosting the program today. Be with her leader and guider and help her, Lord, each step of the way, strengthen, quicken, and be with her, Lord, with your anointing power of the Holy Spirit resting upon her. And we also thank you, Lord, for Brother Mahendran, Lord, who has been so faithfully, Lord, Monday to even now Saturday and Sunday, Lord, all the way through the 7 days of the week, Lord, being available for your service, for your call, oh Lord, enabling him, Lord, with your strengthening and quickening power of the Holy Spirit resting upon him, Lord. So we thank you for that, Lord, and we thank you, Lord, for the wonderful ways in you. Only you can minister for those, Lord, that are open to you, Lord, and be the power of the Holy Spirit coming and moving and doing your work, Lord, that you chose to do it, Lord, through the channels, Lord, through entities, Lord, that you created, Lord, as your humankind that had now, Lord, been able to come and serve you and love you, and Lord, with that very purpose, Lord, of your salvation to come into many others, Lord. So we thank you, Lord. We also thank you for Brother Leslie and Sister Rita, who have dedicated their time and their service to you, Lord, with these wonderful channels that are going out, Lord, through the media networks. And we thank you for their dedication and their time and their energy spent on it as well, Father, 24/7, Lord, as it comes through, Lord, through these networks, Lord. So we thank you, Lord, for the wonderful way only you can bestow your wisdom and knowledge and understanding and the leading and the guidance and the anointing of the Holy Spirit upon them as well, Father, as they do their services, Lord. And the many nations that have been coming in and being blessed by it, I pray. And also now, Lord, as the listeners are listening, Father, as you are preparing their hearts, and they have been already blessed, Lord, with the wonderful ministry that's been already going on, Lord, through the day and whatever time and hour and time zones they are in, Lord, you have been emanating into their hearts and lives through these networks, Lord, even as they are touched, Lord. Minister to them, Lord. Your Holy Spirit is, Lord, even moving at this time, Father, touching their hearts, touching their lives, setting them free. All the bondages have been broken. The chains have been removed. And the word goes forth, Lord. The word that is, Lord, being prepared by the servants of the Lord, even as they come through, Lord, and bring forth the word, anoint their lips, Lord. Anoint them, Lord Jesus, as they speak out the word, and the Holy Spirit moves through them, oh God, into the many nations of the people that are listening, Father. And I thank you for the word that has been sent forth will not return to us void, but accomplish the thing it which was sent to. So I thank you, Lord, for only your word can accomplish that task. Only your word that has the power, Lord, in it, Lord, to bring forth that which is enabling them, Lord, to open up their eyes of their understanding, Lord. Let the scales of the blindness fall off, Lord, and let them see that through the enabling power of the mighty power of the Holy Spirit, Lord, as they come into the word, Lord, open their eyes and, Lord, see you, Lord, in their spiritual eyes being opened up, Lord. Accept you as their Lord and their Savior, wherever their bondages are, Lord. Even as the word goes forth, it's going to break off. It's going to fall off their lives, Lord, and the chains being broken off, Lord. You are the bondage breaker. You are the yoke remover. And we thank you for the word in which you are going this, Lord, oh God, upon their hearts and lives. Now I pray, Lord, even as they are moving in your spirit, they are touched by your spirit, they are enabled by the power of the Holy Spirit moving upon their lives. Touch them, set them free, Lord. Whatever, you are the provider, Lord. Jireh, God, our provider, who is now also, Lord, helping them to see, Lord, that you are the only one who can, Lord, even as they seek you and find you and know you and, Lord, seek your face, Lord, you will supply their needs according to your riches in glory through Christ Jesus. So we thank you for that enabling of your power, Lord, even as they are calling out to you in the name of Jesus. Whatever a need that might be, Lord, you will supply to them, Lord. May it be employment, may it be monetary, Lord, may it be any other ways, Lord Jesus, physically, mentally, emotionally, Lord, you are their healing as healer as well, Lord, even as you are healing them, Lord, right from the crown of their head to the soles of their feet. Your healing virtues are flowing through them, Lord. Even as that woman, Lord, reached out and touched the hem of her garment, Lord, it was your virtue that, Lord, went through her body, Lord, the very same way. You are the same yesterday, today, and forever. Your power, your presence has not changed. It's the same yesterday, today, and forever. The same spirit that raised Christ Jesus from the dead is the spirit that is moving through them and in and through them and setting them free. This very moment, I thank you for your touch. Thank you, Lord Jesus, for the ministry, of the powerful ministry of the Holy Spirit right now. And I thank you for taking care of their needs and meeting every one of them, Lord Jesus, wherever they are at, Lord. May it be at their industrial places, they are working, situations, Lord, and also in their homes, Lord, as housewives, we are moving and working with their ends of their household duties and their children and all the rest of the employees, Lord, wherever they might be, Lord, and the people that are traveling, Lord, the people that are in the hospitals, Lord, wherever they might be, Lord, you are the same God, omnipotent, omnipresent, omniscient God, who is already serving and moving and touching them and setting them free. And I thank you for that, Lord. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. அருமையா ஜெபித்தீர்கள். ஆமேன். கர்த்தர் நாம மட்டுமே உலகமெங்கும் நாங்க அந்த அவருடைய சுகந்த வாசனை மூலமாக எங்களோட ஜெபங்களை கர்த்தர் கேட்டு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களை ஊழியக்காரங்களையும் அதிகமாக அவர்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த பெரிதான அன்புக்கு நன்றி சிஸ்டர்ன், நன்றி சிஸ்டர் ரஞ்சினி. காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. வித்தவுட் யூ வி கேனாட் டூ நத்திங். நீங்க எல்லாமேக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க அழைத்த அழைப்புக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரராக இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நீங்க பேர் சொல்லி அழைத்த அந்த மகாபிரிதான அன்பே நாங்கள் ஏனோ தானோ என்று ஆண்டவரை எடுக்காத வண்ணமாக உங்களுக்குள்ள நாங்கள் தேவ பயத்தோடு உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே நீங்க அழைத்த அந்த மகாபிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். சங்கமமான ஒளியை ஆண்டவரே நடத்துறவர்கள் அவர்களுக்குள்ளாண்டவரே அதிகமாக உங்களோட அன்பையும் உங்களோட அனாயிண்டிங்கையும் கொடுத்து அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவங்க கொண்டு வர போகிற ஒவ்வொரு வார்த்தையில் ஆண்டவரே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற அந்த வார்த்தையில் ஆண்டவரே நீங்கள் அபிஷேகத்தின் மூலமாக உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கிருபையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உங்களுடைய வல்லமை தேவை ஆண்டவரே. அப்பா வல்லமையை தாங்க ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு உங்களுடைய கிருபையும் வல்லமையும் கொடுத்து வழி நடத்துங்க. மாசமான யாரும் மேலும் ஆவிய விட்டுருங்க. அப்பா அந்த பெந்தெகோஸ்ட் நாள் எப்படி அந்த இடம் அதிர்ந்ததோ அதே போல ஊழியர்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான ஆவியை உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி ஒவ்வொருத்தருக்குள்ளே உங்களோட அவங்களோட பரிசுத்தமான வல்லமை அதிரக்கூடியதாக யாவரையும் அப்பா அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். ஒவ்வொருதான் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அந்த பெந்து கஷ்ட நாளில் எப்படி அந்த இடம் அதிர்ந்ததோ அதே வண்ணமாக்க எங்களுக்கு உங்களோட வல்லமை அப்பா எங்களோட உங்களோட வல்லமையை எங்களுக்கு தெரியப்படுத்தி தர தரிசனங்களையும் அப்பா விஷன்களையும் காணக்கூடியதாக ஆண்டவருடைய வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அந்த பெரிதான முழக்கத்தோடு இப்பொழுது எங்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எங்கள் ஜபங்களை கேட்டதற்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலமாக. கத்தர் நல்ல சங்கீதம் 34:8 வசனம் கூறுகிறது, கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்றி நன்றி இயேசு. அப்பா நாங்க பாக்கியவான்களாக நீங்க எங்களை அழைத்து உங்களோட சத்தத்துக்கு செவி கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. செவி கொடுப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களை எங்களுடைய உள்ளத்தில் பற்றிக்கொள்வதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி ஜெபித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

நீர் பரிசுத்த இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர், வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உம்மை நாதனே, வாக்கை நம்பி

0: பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே, நீங்க நல்லவரும் போதுமானவரும் பெரியவருமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களை அழைத்தீங்க. நாங்களும் பரிசுத்தமாக இருப்பதற்காகவே அப்படி ஒவ்வொரு ஊழியக்காரையும் கூட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட வார்த்தை மூலமாக ஒவ்வொருத்தரையும் பேசி ஒவ்வொருத்தரையும் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய திரு ரத்தத்தின் கீழே மறைத்து வைத்து உங்களை நிழலுக்கு பின்பாக மறைத்து இருந்து உங்களுடைய அபிஷேகத்தால நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி.
1: அறிவித்தல் ஒன்று, கனடா வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டெர்னல் நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆரம்ப ஜெபம் மகேந்திரன், துதி ஆராதனை பாஸ்டர் வாரர், துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோட்டாரியோ, ஜெபம் சிஸ்டர் டோலி, இலங்கை இந்தியா இஸ்ரேல் யுத்த பூமிக்காக ஜெரின், தேவ செய்தியை கொண்டு வருகிறார் லண்டன்ல இருந்து பாச ஆண்டனி செல் ஆப்ரஹாம், 9 மணிக்கு நிரோஜவம் பிரதர் மகேந்திரன். தயவு செய்து நாளைய தினத்தில் சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு மட்டுமல்ல கொஞ்சம் நின்றுங்கள், அனைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து லைன்ல நிற்கும் பொழுதுதான் அனைவர் மற்றொரு ஆட்சோபம் இருக்கும். தயவு செய்து அதை மனதில் வைத்துக்கொண்டு இருங்கள், கத்தவர்களை ஆலோசிப்பார்கள்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி நன்றி. அருமையான அறிவித்தலுக்கு நன்றி செலுத்துறேன். கத்திருந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நாங்கள் யாரோ ஒரு மனதோடு சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ்லா சிஸ்டர் எஸ்தர்.
2: கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத என்னவென்றால், தரிசனமும் சீர்படுதலும் அல்லது தரிசனமும் நம்முடைய நல்வாழ்வும். தரிசனம் என்றால் என்ன? அருமையானவர்களே, கர்த்தருடைய திட்டங்களை குறித்த நிச்சயம்தான் தரிசனம். இப்ப கர்த்தருடைய திட்டங்கள் என்றால் என்ன? அவருடைய எண்ணங்களை நம்மை குறித்து, அவருடைய எண்ணங்களை நமக்கு வார்த்தையின் வடிவிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை பாருங்க, ஒரு தரிசனத்தை உருவாக்குகிறது. அந்த தரிசனம் நம்முடைய நல் வாழ்வை உருவாக்குகிறதா இருக்கிறது. இப்படி சொல்லலாம், வார்த்தைக்குள்ளே நாம் இழந்து போன எல்லா விதமான நல் வாழ்வும் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, இழந்து போன அனைத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பதற்கு, வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய விருப்பங்களை, அவருடைய திட்டங்களை இந்த பூலோகத்திலே நாம் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு ஏது, கர்த்தருடைய வார்த்தை, வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மட்டுமே. பாருங்கள், அதற்கு ஆதாரமாக நாம் இப்போது ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:18. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாருங்க, இங்க போடப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனம். பாருங்க, தீர்க்க தரிசிகளை நாடி இன்றைக்கு உலகமே பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மை குறித்து ஒரு தீர்க்க தரிசி நல்ல விதமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட மாட்டாரா? பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல விதமாக பாருங்க, எதிர்காலத்தை குறித்து நாம் விரும்புகிற தீர்க்க தரிசனத்தை உரைத்து விட மாட்டார்களா என்று மக்கள் தீர்க்க தரிசிகளை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞானியாகிய சாலமோன் இங்கே சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படி என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் இங்கே தவறுதலாக போடப்பட்டிருக்கிறது. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்போ தரிசனம் இருந்தா வாழ்க்கையிலே ஜனங்கள் சீர்படுவார்கள், நல்வாழ்க்கை வாழ்வார்கள், வெற்றிகரமான வாழ்க்கையை பாருங்க அவர்களுக்கு சாத்தியமாகிறது. அப்படி என்றுதான் அர்த்தம் பாருங்க. இந்த தரிசனம் பாருங்க, இதுக்கு அந்த ஹீப்ரு அந்த எபிரேய பதங்களிலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். கர்த்தருடைய எண்ணங்களின் வடிவுதான் வேதத்தில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய மனதிலே ஒரு படமாக தரிசனமாக உருவேற்படுகிறது. 3 யோவான் புஸ்தகம் 2 வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஆத்மா ஏன் வாழ வேண்டும் என்று அங்கே யோவான் எழுதியிருக்கிறார். வாழ்க்கைக்கும் ஆத்மாவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மனது, இந்த மனதிலே பாருங்க பிக்சர் வந்து எங்க படம் பிடிக்கப்படுகிறது பாருங்க, இந்த மனதுதான் கேப்சர் பண்ணுகிறது பாருங்க. இந்த மனதிலே கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தையால் ஆத்மா செழிப்படையும் போது பாருங்கள் அங்கே ஒரு படம், தீர்க்க தரிசனம், தரிசனம் உருவாகிறது. உங்களை குறித்த கர்த்தர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருடைய திட்டங்கள் உங்களுடைய மனதிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உங்களுடைய சீர்கேடான வாழ்க்கை, சீர்குலைந்து கிடக்கிற உங்களுடைய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய கையின் பிரயாசத்திற்கு அடுத்த, படிப்பிற்கு அடுத்த, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு அடுத்த எல்லா காரியங்களும் அங்கே சீர்படுகிறது. கர்த்தர் சீர்படுத்துகிறவராயிருக்கிறார், மறு சீரமைக்கிறார், மறுபடியுமாக துளிர் விட்டு தளிர்க்க செய்யும்படி செய்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த தரிசனத்தை எவ்வாறு நம்முடைய மனதிலே பாருங்கள் ஒவ்வொன்றாக நாம் சேகரிப்பது. அருமையானவர்களே, இந்த தரிசனம் எவ்வாறு நம்முடைய மனதிலே உண்டாகிறது? ஒரு சம்பவத்தோடு நாம் பார்ப்போம் என்றால் பாருங்க, இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாகும். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை மையமாக கொண்டே பாருங்க வேதத்திலே பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 138:2 இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 138:2, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தை மட்டும் தாங்க இந்த உலகத்தையே தாங்குற அச்சாணியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உருவாக்குகிற சக்தி உடையதா இருக்கிறது. அதனாலதான் ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பதாக தம்மை பார்த்தே பேசினார், நமது சாயலின் படியாகவும் நமது ரூபத்தின் படியாகவும் ஒரு மனுஷனை உருவாக்குவோமாக என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்ப அவருடைய சாயல் என்ன? வார்த்தையின் சாயல். இந்த வார்த்தை உள்ளே வரும்போது இந்த வார்த்தை பாருங்க நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 3:1, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இங்க போடப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய வசனமே அங்க இல்ல, வார்த்தையே இல்ல. பாருங்க, இந்த சாமுவேல் தீர்க்க தரிசிக்கு முன்பதாக பாருங்க ஏலி இருந்தார், அவருக்கு ஓப்பினி பினேகாஸ் என்று 2 மகன்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை அந்த ஏழையின் நாட்களிலே அபூர்வமா இருந்தது, கேட்கப்படவே இல்லை, வசனமே இல்லை, வார்த்தையே இல்லை. அருமையானவர்களே, அங்கே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தர் பாருங்க சாமுவேலை அங்கே எழுப்புகிறார். சாமுவேலை எழுப்பி இங்கே போடப்பட்டிருக்கோம். இதற்கு முன்பதாக அந்த நியாயாதிபதிகள் பாருங்க, 12 நியாயாதிபதிகள், ஒரு பெண் நியாயாதிபதி தெபரா, எல்லாரையும் சேர்த்து பாருங்க 13 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிறார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17:16 அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று யாருமே கேட்கல. பாருங்க அங்க சிம்சோன் இருப்பாரு, சிம்சோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம பாருங்க உலக பிரகாரமான ஒரு மாம்சீக இச்சையின்படி விழுந்து கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்கி போடுகிறார். இப்படிதான் அப்படியே நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு ஆண்டவர் வந்து. இங்க எதனாலதான் போடப்பட்டிருக்கிறது, வசனமே இல்லாம போயிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாமுவேல் தீர்க்கதரிசிய பாருங்க, அப்பதான் ஒரு சின்ன பிள்ளையா வளர்ந்து எழும்பி வராரு. அங்க போடப்பட்டிருக்குது பாருங்க, வசனமே இல்லாம இருந்துச்சா. இதனால என்ன பிரச்சனை, வசனம் இல்லைன்னா என்ன நடக்குது? வசனத்திற்கும் இந்த நம்முடைய நல்வாழ்விற்கும் பாருங்க நெருங்கிய தொடர்பு உண்டு என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வசனம் இல்லை அப்படின்னா என்ன நடக்குது பாருங்க. ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் 4:1-22 வரைக்கும் பாருங்க, ஒரு சம்பவம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. வசனம் இல்லை, வார்த்தை இல்லை என்றால் இங்கே எப்படி இருக்கும் பாருங்க. 1 Samuel 4:1-22 வரைக்கும் சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பாருங்க, இதை நாம் ஒரு சம்பவமாக அப்படியே தொடர்ச்சியாக நான் சொல்லிவிடுகிறேன், வாசித்தோம் என்றால் நேரம் போதாது. இங்க இஸ்ரவேல் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க பெலிஸ்தேயர்வங்க மேல போர் தொடுத்து வர்றாங்க. போர் தொடுத்து வரும்போது தேவனுடைய பெட்டி அங்க பிடிக்கப்படுது. எல்லாரும் பாருங்க, பெலிஸ்தேயர் மேற்கொள்கிறார்கள், இஸ்ரவேலரும் முறிந்து விழுகிறார்கள். பாருங்க, ஜெயம் வந்து இஸ்ரவேலருக்கு இல்ல. இங்க அப்படியே வந்து தொடர்ந்து தோல்வியாவே இருக்குது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு இந்த பெட்டி பிடிக்கப்பட்டு போனது. அது மாத்திரமல்ல, இங்க அந்த ஏலியனுடைய ரெண்டு மகன்கள் ஓபினி பினாகாஸ், எல்லாரும் செத்து போயிடுறாங்க பாருங்க. மூணு பேரும் செத்து போயிடுறாங்க. இதுல ஒரு சம்பவத்திற்காக தான் நாம் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். 19 இங்க போடப்பட்டிருக்கும். பினாகாஸின் மனைவியாகிய அவள் மருமகள் நிறைமாத கர்ப்பிணியா இருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதை கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். 21 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலரை விட்டு விலகி போயிற்று என்றாள். அருமையானவர்களே, இங்க ஒரு துயரமான சம்பவம் பாருங்க. இங்க பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தேருக்கும். இந்த பெலிஸ்தேர் தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிபட்டு போன அந்த சூழ்நிலையில அந்த ஏலியனுடைய மருமகள் பாருங்க, குழந்தையை பிரசவிக்கிறாள். அங்க ஏலி இறந்து போயிறாரு, அவருடைய மகன்கள் இரண்டு மகன்களும் அந்த யுத்தத்துல செத்துறாங்க. அருமையானவர்களே, இங்க அந்த அம்மா இந்த பினாகாசனுடைய மனைவி ஒரு வார்த்தையை சொல்றா பாருங்க, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. தேவனுடைய பெட்டிக்கும் மகிமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தேவனுடைய பெட்டிக்குள்ளே கர்த்தருடைய கை விரலால் எழுதப்பட்ட அந்த கற்பனைகள், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பாருங்க, அந்த கற்பனைகள் இருந்த அந்த கற்பனைகள் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை பாருங்க, இப்படி அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த பெட்டி பிடிபட்டு இஸ்ரவேல் இந்த பெலிஸ்தேருடைய கையிலே போனதுனாலே அந்த அம்மா அங்க சொல்றா, மகிமையே போயிருச்சு, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டுன்னு சொல்லி அவருடைய குமாரனுக்கு பாருங்க இக்கபோத் அப்படின்னு பேர் வைக்கிறான். அருமையானவர்களே, இங்க ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இந்த கர்த்தருடைய பெட்டிய பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஆனா இந்த ஜனங்கள் பாருங்க, வார்த்தையை விட்டு விட்டார்கள், வசனத்தை விட்டு விட்டார்கள். அதற்கு பதிலாக ஏதேதோ சம்பவத்தை, ஏதேதோ காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்காங்க. வார்த்தை இல்லாத இருந்த காரணத்தினாலே அங்கே போடப்பட்டிருக்கிறது பெட்டி. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை விட்டு மகிமை, தேவனுடைய மகிமை அப்படியே கடந்து போயிருச்சான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கே போடப்பட்டிருக்கிறது. 1 Samuel 3:21 கர்த்தர் பின்னும் சீலோவாயிலே தரிசனமானார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் பாருங்க, வெற்றிய அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு மனுஷன் மூலமா எப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறவர் அல்ல, அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி கொடுக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, வெற்றி இந்த இஸ்ரவேலருக்கு எதற்குள்ளே இருந்து வருகிறது என்று இங்க போடப்பட்டிருக்கிறது. வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தை எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையை மறுபடியும் கொண்டு வந்தது, தேவனுடைய பெட்டியை மறுபடியும் கொண்டு வந்தது. அருமையானவர்களே, வார்த்தை ஒருபோதும் தோற்று போக விடுவதில்லை. வார்த்தை பாருங்க, வார்த்தைக்குள்ள மட்டும்தான் வெற்றி இருக்கிறது, வார்த்தைக்குள்ள மட்டும்தான் வாழ்க்கையே இருக்குது பாருங்க. 1 Samuel 7:12-12 இப்ப தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் அங்க போய் பாருங்க, இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்தது. இந்த பெலிஸ்திய கோயில் தாகோன், அந்த கோயிலுக்கு முன்னாடி வைக்கிறாங்க அவனுடைய சாமி எல்லாம் பாருங்க. அந்த தாகோன் முதல்ல முகங்குப்புற விழுகுது, அதுக்கப்புறம் தனித்தனியா பாட்பாட்டா கலந்து ஏழாம் வசனத்திலிருந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 7:7 முதல் 12 வரை நாம் இதை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு கர்த்தர் சாமுவேலை தம்முடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்க வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு மொழி அருளி செய்தார். வார்த்தை வந்த மாத்திரத்துல பாருங்க, கர்த்தர் நேரடியாக இங்கே சாமுவேலோடு பேசுகிறார். பாருங்க, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அருமையானவர்களே, ஒரே ஒரு வித்தியாசம், அங்க வார்த்தைய பிடிக்காம இருந்தாங்க பெலிஸ்தியர் அங்கே பாருங்க மேற்கொண்டார்கள். இஸ்ரவேலரோ பெலிஸ்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அடுத்த அதிகாரத்திலே இங்க போடப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்த மாத்திரத்திலே கர்த்தர் பாருங்க இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யாத்திராமம் 14:14 எழுதப்பட்டிருக்கும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள்? வார்த்தையை மனதிலே இரவும் பகலும் ஏற்றி அதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது நீங்க போய் பிசாசுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வேண்டியதில்ல, சூழ்நிலைகளுக்கு விரோதமா எதிர்த்து நிற்க வேண்டியதில்ல, சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் மனம் அடிந்து கலக்கமடைந்து போக வேண்டியதில்லை. ஏன்? உங்கள் சார்பிலே, உங்களுக்காக, உங்கள் பட்சத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இதைத்தான் இங்கே பாருங்க இந்த சம்பவத்துல பார்க்கிறோம். பெலிஸ்தரை பாருங்க, ஒண்ணு இல்லாம கலங்கடிக்கப்பட்டு பட்டு விழுந்தார்கள். அவ்வளவுதான், துவம்சம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். பாருங்க, இங்க போடப்பட்டிருக்கோம் 12 வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அருமையானவர்களே, அங்க ஏலியனுடைய மருமக ஒரு பேர் வச்சா அவளுடைய குழந்தைக்கு, இக்கோபோ. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு. இங்க சாமுவேல் ஒரு பெரிய பேர் வைக்கிறாரு கர்த்தருக்கு. அருமையானவர்களே, இம்மட்டும் உதவி செய்தார் எபனேசர். பாருங்க, எபனேசர் பாருங்க பேர் வச்சது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பாருங்க, இம்மட்டும் உதவி செய்தார். இந்த உதவி எங்க இருந்து வந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருந்து வந்தது. நீங்க கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எல்லாமே இழந்து போயிட்டேன். அந்த அம்மா பாருங்க, அந்த பினேகாசின் மனைவி, ஏலியனுடைய மருமக, அவருடைய கணவனை இழந்து போனால், மாமனாரை இழந்து போனால், குடும்பத்தையே இழந்து போனால், நிற்கதியற்ற நிலைமையில இருந்தால், ஆனா அந்த அம்மாவுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சு, வார்த்தை போயிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். இந்த தரிசனத்தை உருவாக்குகிறது எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல இங்க இஸ்ரவேலர் பாருங்க ஜெயம் கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுவித்தது, வெற்றி பெற செய்தது. இங்க மறு ஒரு அதிகாரத்துக்குள்ளே இங்க பேரே மாறி போயிருச்சு. இப்ப மகிமை இஸ்ரவேலுக்கு உள்ளே வந்து விட்டது. ஏன்? தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலுக்குள்ளே வந்து விட்டது, மகிமை அதோடு கூட வந்து விட்டது. இதற்கெல்லாம் அச்சாணி ஆதாரம் எது? கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வந்தால் நம்முடைய வாழ்க்கை பாருங்க தலைகீழாக மாறிவிடும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுடைய காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தையை எழுதி வேதாகமம் என்ற பாருங்க ஒரு வடிவிலே கர்த்தர் நமது மடியிலே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை இரவும் பகலும், சங்கீதத்தின் புஸ்தகம் 1 பாருங்க 3 எழுதப்பட்டிருக்கிறது போல, இந்த வார்த்தையினாலே மனதை நிரப்பும் போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தை நமக்கு படத்தை உருவாக்குகிறது. அந்த ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் பாருங்க ஒவ்வொன்றையும் அவருடைய மனதிலே இருந்த எண்ணத்தின்படியே சிருஷ்டித்தார். அவருடைய மனதில் இருந்த எண்ணங்கள் தான் நாம் இன்றைக்கு காண்கிற இந்த உலகமும், இந்த அழகு நிறைந்த இந்த பாருங்க அருமையான இந்த சிருஷ்டிப்பும், மனுஷ இனங்களும் பாருங்க அவருடைய கற்பனை, அவருடைய மனதிலே இருந்த எண்ணங்கள். இந்த நல்ல எண்ணங்களால் மனதை நிரப்ப வேண்டும். அதனாலதான் மூனியவான் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல. ஆத்மா எப்படி வாழும்? ஆத்மாவில இந்த நல்ல எண்ணங்களால் நிறையப்பட்ட இந்த வேத வார்த்தைகளை எடுத்து எடுத்து எடுத்து நிரப்பும் போது தோற்று போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். சீர்கேடான உங்களுடைய வாழ்க்கை சீர்படும், மறு சீரமைக்கக்கூடிய இந்த வல்லமை இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது பாருங்க. அருமையானவர்களே, இன்னும் ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15 ஆதியாகமத்தின் புத்தகம் 15 வசனங்கள் 1-6 வசனம் வரை. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததை பாருங்கள். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை பாருங்க, ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து 12 பாருங்கள், அவருக்கு பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். உன் எண்ணத்தை, உன் தேசத்தை, உன் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, நான் உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா வம்சமும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அவருக்கோ பிள்ளை இல்ல. அருமையானவர்களே, அவரை அழைக்கும் போது பாருங்க, ஒரு பிள்ளை கூட இல்லாத நிலைமை. இன்றைக்கும் அவருடைய இந்த 15 வர வரைக்கும் பாருங்க, அவருக்கு பிள்ளையே இல்லாத நிலைமை. இந்த வார்த்தை பாருங்க எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு படத்தை உருவாக்கியது, எப்படி ஒரு பிள்ளையை கொண்டு வந்தது. கர்த்தரையவருக்கு பாருங்க ஒரு தரிசனத்தை, வார்த்தையின் மூலமாக ஒரு படத்தை இங்கே விளக்குகிறார் பாருங்க. 2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அவர் சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு வயசாயிட்டே போகுது, என் வீட்டுல இருக்கிற இந்த இளையசரை நான் வந்து தத்து பிள்ளைய, அந்த பிள்ளைய நான் தத்து எடுத்துக்கிறட்டுமா, அவனை நான் எனக்காக நான் தெரிந்து கொள்ளட்டுமா. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல. 4 சொல்லுவாரு, இவன் அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திர வழியா இருப்பான். எப்படி இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் புரிய வச்சாரு பாருங்க. ஆண்டவரை போல நமக்கு பாருங்க அருமையாக படங்களை விளக்குவது மாத்திரமல்ல, அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறவர் பாருங்க. அவ ஏதோ ஒரு மறைவிடத்துல ஒளிப்படத்துல நம்மை குறித்த திட்டங்களை அவர் மறைத்து வைத்துக் கொண்டு அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நடத்துகிறவர் அல்லங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு எப்படி படிச்சு பிக்கிறார் பாருங்க. அவரை 5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீர் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று சொன்னார். ஒரு பிள்ளை கூட இல்ல ஆபிரகாமுக்கு. அருமையானவர்களே, ஒரு பிள்ளை கூட இல்லாத நிலைமையில கர்த்தர் இவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் இருக்கிற இடத்திலே ஜனங்கள் சீர்படுவார்கள். நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். அதற்கு எதிர்ப்பதம் என்ன? தரிசனம் இருந்தா சீர்படும், வாழ்க்கை நல்லா இருக்கும், நாளுக்கு வாழ்க்கை வந்து பாருங்க முன்னேறும். வெளியே ஆபிரகாம அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருக்காத, இருக்கிற இடத்துலயே இருக்காத, இருக்கிற சூழ்நிலையே பார்க்காத, செத்து போன கர்ப்பத்தை பார்க்காத, உன்னுடைய சரீரம் செத்து போனதை பாராதே, இருக்கிற சூழ்நிலையை பாராதே என்று அவரை அழைத்து கொண்டு வந்து, வானத்துல உயரத்தை பாரு, கீழே தரையிலே குனிஞ்சிட்டு இருக்காத, உன்னுடைய வாழ்க்கை குனிஞ்சுகிட்டே இருக்கிற தரையிலே புழுதியிலே கிடக்கிற வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை நான் வானலாவிய அளவிற்கு உயர்த்த போகிறேன் என்று சொல்லி, உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? ஆபிரகாமே, நீ ஒரு பிள்ளை வேணும் கேட்டுட்டு இருக்க, ஆனா என்னுடைய மனதிலே உன்னுடைய எண்ணிக்க, உன்னுடைய பாருங்க இந்த சருத், அந்த அவருடைய வம்சங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்த திட்டம், நீ நினைக்கிற ஒண்ணு ஒண்ணுன்னு நான் வச்சிருக்கிறேன் கோடிக்கணக்கான, என்னவே முடியாது. கடற்கரை மணல தனியாக என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய கற்பனைகளும் இருக்கிறது என்று அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் பாருங்க அவருக்கு படிச்சு கொடுத்தாரு. வெளியே அழைச்சாரு, கூடாரத்தை விட்டு வெளியே வாப்பா, வானத்தை அண்ணாந்து பாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்தார், நட்சத்திரங்களை எண்ணு. அருமையானவர்களே, இத்தனை வருஷம் ஆயிருச்சு, ஒரு சயின்டிஸ்ட் கூட இந்த வானத்துல இத்தனை நட்சத்திரம் தான் இருக்குன்னு எண்ணி, ஒரு சயின்டிஸ்ட் கூட ஒரு முடிவான ஒரு எண்ணிக்கையை பாருங்க அறிக்கைய கொடுத்ததே இல்லை, கொடுக்கவும் முடியாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள், அத ஒரு மனுஷனால எண்ணிவிட முடியாது பாருங்க. அருமையானவர்களே, ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து இந்த வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? அந்த கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமனுடைய மனதை நிரப்பியது. வானத்தை அண்ணாந்து பார், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்ற வார்த்தை ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை உருவாக்கினது. 100 வயது சென்ற ஆபிரகாமும் சாராலும் அன்றைக்கு பாருங்க அழகான குழந்தையை ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லைங்க, ஆபிரகாமின் மூலமாக இன்றைக்கு கோடிக்கணக்கான லட்சோப லட்ச மக்கள் கர்த்தருடைய எண்ணங்களும் திட்டங்களும் தீர்மானங்களும் அவருடைய எண்ணங்கள் பாருங்க இன்றைக்கு நிறைவேறுதலா இருக்கிறது. அருமையானவர்களே, அன்றைக்கு கல்வாரி சிலுவை வருவதற்கு முன்பதாகவே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே வார்த்தை இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கும் என்றால், ஆபிரகாமுக்கு அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றி இருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி

குயிலுக்கு உங்களுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் பாருங்க, இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கிறது. கர்த்தர் பாருங்க இந்த உயில இந்த வார்த்தை என்கிற வடிவிலே உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை? தீர்க்கதரிசிகளை தேடி நாம் ஓட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை எடுத்து இந்த வாயிலே நீங்கள் பாருங்க வார்த்தையை உச்சரிக்கும் போது நீங்கள் விரும்புகிற வெற்றியை இந்த வார்த்தை உங்களுக்கு படமாக பாருங்க காரியமாக நிஜ நிதர்சனமாக கொண்டு வந்து பாருங்க உருவாக்கி கொடுக்கும். வார்த்தைக்குள்ளே உருவாக்கும் சக்தியும் ஆற்றலும் கொண்டது அருமை. அதனாலதான் பாருங்க சமுத்திர ஜலங்கள் திரளாய் புறப்பிக்க கடவுள்னு சொன்ன மாத்திரத்துல இன்னைக்கு இன்னொரு கோடி ஜனங்களும் மீன் இனங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்தி அடைந்தாலும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட கடல்ல வற்றி போகவே இல்லை. அருமையானவர்களே, அப்பேற்பட்ட உருவாக்குகிற அற்புத சக்தி நிறைந்த அதிசய வார்த்தையை உங்களுடைய மனதிலே பாருங்க நிரப்பும் போது நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பாருங்க நிரம்பி வழியும். நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி அருமையானவர்களே, சாமுவேலுக்கு வார்த்தை வந்த மாத்திரத்திலே அன்றைக்கு பாருங்க வெற்றி அடைந்தார்கள். மகிமை அவர்களை தேடி வந்தது. இங்க ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்த மாத்திரத்திலே அழகான குழந்தையை பெற்றெடுத்தார். அதே வேதத்தான் பாருங்க இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு படி மேல கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்து இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றிற்காகவும் அவர் மரித்தார். நாம இன்னைக்கு எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் பாருங்க சொந்தக்காரரா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வெற்றியை எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்வது? இந்த இப்படி பிள்ளை இல்லாத நிலைமையில் இருக்கிறேனே, பிள்ளையை நான் எப்படி பெற்று எடுப்பது? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்துல சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீர் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பான்னு அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும் பாருங்க. இந்த வார்த்தையின் தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, தேவனாக இருந்த இந்த வார்த்தை பாருங்க உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அவர் வரும்போது எல்லா குறைவுகளும் மறைந்து போகும், எல்லா வியாதிகளும் ஓடி போகும், எல்லா பிசாசனுடைய பிள்ளை சூனியக்கும் மாந்திரிக கட்டுகளும் தெரிக்கப்பட்டு ஓடிவிடும். அருமையானவர்களே, இயேசு என்ற நாமத்திற்கு முன்பதாக எதுவுமே நிக்க முடியாதுங்க. வியாதியும் நிக்க முடியாது, பாவமும் நிக்க முடியாது, சாபமும் நிக்க முடியாது. எல்லா ரோகமும் எல்லா பாரம்பரியமா உங்களை பிடித்து கொண்டிருக்கிற எல்லா சைனியங்களும் உங்களை விட்டு ஓடியே போயே ஆக வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான உயர்ந்த நாமம். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வெற்றி உங்களுக்கு உங்களுடைய பங்காக மாறும். நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி, நல்வாழ்வு, நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை என்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு பாருங்க வந்து கிடைக்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூலோகத்திலே பாருங்க அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய நன்மைகளை பெற்று அனுபவித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் பேரிலும் இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். வானொலியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே ரட்சகரை மீட்பரை உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் உயர்ந்திருக்கும் பொழுது எல்லாரையும் மண்டையில இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய தேவ அன்பு கர்த்தாவே, உம்முடைய மகா பெரிய இரக்கம், உம்முடைய காருணியம் கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின உம்முடைய ரத்தத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறதே. உம்முடைய சித்தமும் திட்டமும் வானொலியிலே கர்த்தாவே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கர்த்தாவே, உம்முடைய விருப்பம் ஒன்றே நிறைவேறப்படுவதாக ஆண்டவரே. வானொலியோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் தங்கியிருப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, சர்வத்தையும் உம்முடைய வல்லமையில வார்த்தை தாங்கி கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி இந்த வானொலியும் கர்த்தாவே, இந்த நற்செய்தி ஊழியங்களும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை தாங்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து கர்த்தாவே எல்லா பேதைகளையும் ஞானியாக்குகிறது. கர்த்தாவே, இந்த வெளிச்சம் கர்த்தாவே தீவட்டியை போல வெளிப்படுகிறது. இந்த ரட்சிப்பு கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பற்றி எரிவதாக கர்த்தாவே, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைந்து கொள்வார்களாக கர்த்தாவே. உம்முடைய ரட்சிப்பு இன்னும் திரளாய் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் சந்திப்பதாக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற காரியங்களை

0: நீர் செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்தவர் எஸ்தர் ரூபி, இந்தியா. ஒரு மீண்டும் ஒரு அறிவித்தல். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெப நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஜெபம் மகேந்திரன், துதி ஆராதனை பாஸ்டர் வானர், துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ, ஜெபம் சிஸ்டர் டோலி, இலங்கை இஸ்ரேல் யுத்த பூமிக்காக ஜெபிக்கா சிஸ்டர் ஜெயன் ஸ்ரீலங்கா, தேவ செய்தியை கொண்டு வருகிறார் லண்டன்ல இருந்து பாஸ்டர் ஆண்டனி ஆப்ரஹாம், பிரைம் மினிஸ்டர்ஸ் மினிஸ்ட்ரீஸில் இருந்து கொண்டு வருகிறார். நிறைவு ஜெபம் 8 மணிக்கு ஆரம்பமாகி 9:30 மணிக்கு முடிந்து 1:30 மணித்தியாலம் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபாசனை நடவர் தயவு செய்து கடந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த. காரணம், இந்த உலகம் முழுக்க கேட்க போகிறார்கள். இந்த நிகழ்ச்சி வந்து 1988 பேர் கேட்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை மாத்திரம். எனவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறவும் தவறாமல் 5 நிமிடத்துக்கு முன்னாடி இல்லை நெட்டிலே வந்து நிற்கப்பட்டு தாழ்மொழி கொண்டுக்கொள்வேன். சிஸ்டர் டோலிங்,
2: ரேசலோடையா, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். பதிவு செய்ய சிஸ்டர் ரூபி அவர்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்டோம். கத்தராமேன் அவரோட நீதி வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி கத்தரோட தீக்க தரிசனம் இல்லாத ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள். அதன்படி அருமையான வார்த்தைகள் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார்கள். நீதிமொழிகள் 29:18, 1 Samuel 7:13, Samuel 3:1 அப்படி அதிகமான வார்த்தைகள் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுக்கு அனுப்பி வைத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்தி அவர்களை அவர்களுடைய குடும்பத்தாரையும் கத்தர் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. மறுபடியாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அவர்களை வரவேற்போமாக அன்போடு. சிஸ்டர் அருந்ததி, பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட், ஓகே,
3: பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட,
2: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், ஆவலோடு உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கிறோம். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தை கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ.
3: பிரைஸ் தி லார்ட். கத்தர் தாமே உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி தேவ ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கிற வானொலி நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வார்த்தையை கேட்கும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். எப்பொழுதும் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஜெபிக்கிறோம். இந்நிகழ்ச்சியினை ஆண்டவரே நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை ஆண்டவரே, அவர்களுடைய வாஞ்சிகள் விருப்பங்களை ஆண்டவரே நீர் சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆதாய பணிக்காக துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னை உம்முடைய சிலுவையின் பின்னாக மறைத்து கேட்கிற ஒவ்வொரு நேயர்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய தினத்திலே நான் என் வார்த்தையை குறித்து சிந்திப்போம் என்று ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே ஆவியானவர் எனக்கு யோனா தீர்க்கதரிசியை குறித்தும் நினிவே குறித்தும் பேசும்படியாக என் உள்ளத்திலே நான் உந்தப்பட்டேன். யோனா நாங்கள் பார்க்கிறோம், அந்த புத்தகமானது 4 அதிகாரங்களை கொண்டு சிறிய புத்தகம். அங்கே 12 தீர்க்கதரிசிகள் சிறிய சிறிய புத்தகங்களாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆகவே இதிலே யோனாவுடைய புத்தகம் ஒன்று. இவரை பார்ப்போமானால் இவர் அமித்தாயின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, யோனா என்பதற்கு அர்த்தம் வந்து புறா. இப்ப யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நினிவே நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிற்று என்றார். அன்பானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம், இப்பொழுது கூட நாங்கள் கேட்கிற நிகழ்ச்சிகள் சம்பவங்களை பார்க்கும் போது அக்கிரமம் எல்லாம் பெருகி அன்பு தணிஞ்சு போய் விசுவாசம் இல்லாத உலகத்திலே இப்ப நாங்கள் பார்க்கிற சந்ததிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், நிகழ்ச்சிகளை கேட்டு கொண்டிருக்கிறோம். அன்பின் பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கூறுவோம் தேவனுடைய கிருபை, எவ்வளவு இரக்கம் அவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த சமூகத்திலிருந்து எங்களை வேறு பிடித்து தம்முடைய பிள்ளைகளாகும்படி சலாக்கியத்தை தந்து அவர் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பினார். அது மட்டுமல்ல, ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனங்களை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா! அதற்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்? அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பார்த்து நாங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனி என்று கூறுவோமாக. இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்க போனால், இந்த யோனாவின் சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன் 800 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த யோனா ஆர் என்று பார்ப்போமானால், இவர் அமித்தாயின் குமாரன். இந்த அமித்தாய் யார் என்று நாங்கள் சரித்திரத்திலே பார்த்தால், 2 ராஜாக்கள் 14:25 இவ்விதமாய் கூறுகிறது. காத்தே பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீக்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே இந்த அமித்தாய் பற்றி கூறப்படுகிறது. அப்ப இவருடைய தகப்பனும் ஒரு தீக்கதரிசி என்று அறியும்படியாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஒரு பெண்ணுக்கு கணம் வரும் வேணா அது கணவன் நிமித்தமாக அதிகமாக வரும். அப்படித்தான் இஸ்ரவேலிலே அவர்கள் பெண்களை கணக்கிடுவார்கள். அந்த கணம் பொருந்திய இஸ்திரி, அதாவது எலிசா காலத்திலே வாழ்ந்த சுனேமியால் என்ற கணம் பொருந்திய இஸ்திரியே இந்த அமித்தாயின் மனைவி என்று கூறுகிறார்கள். இப்படி ஆராய்ச்சியாளர், வேதத்திலே ஆதாரம் இல்லாவிட்டாலும் வேத நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதை அவர்கள் பேசுவதை நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன். அப்ப ஒரு பெண்ணுக்கு கணம் அவளுடைய கணவனாலே வருகிறது. ஏனென்றால் அவளுடைய கணவனும் ஒரு தீக்கதரிசி. அந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், எலிஷா எழுப்பிய மகன்தான் இந்த யோனா என்று சொல்லி அறியக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த அபித்தாயின் மகன் யோனா என்றதற்கு நாங்கள் ராஜாக்கள் புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த தீக்கதரிசியுடைய மகன்தான் இந்த யோனா. அடுத்து நாங்கள் இந்த நினிவே நகரத்தை பற்றி பார்ப்போமானா, இது அசிரியாவின் தலைநகரம் என்று கூறப்படுகிறது. இந்த நினிவே பட்டணத்தில் அசிரியா தான் முதன் முதலில் தோன்றிய சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. முதலில் தோன்றிய சாம்ராஜ்யம் அசிரிய ராஜ்யம் தான். பின்புதான் பாபிலோன், பெர்சியா, அகஸ்வேராஜுடைய ராஜாவின் காலத்திலே இந்தியா, தொடக்கம் எத்தியோப்பியா, அதற்கு பின்பதாக மகா அலெக்சாண்டர் கிரேட் அவருடைய ராம்ராஜ்யம், ரோமர், அதன் பின்பு பிரித்தானியா என்று கூறப்படுகிறது. இது ஈராக்கின் வடபகுதி என்றும் கூறுகிறார்கள். இந்த நினிவேயின் அக்கிரமம் எப்படியாம், இந்த நினிவே பட்டணத்தின் அக்கிரமம் தேம சமூகத்தில் வந்து எட்டியது. அவ்விதமாத்தான் தற்போது பல நாடுகளிலே நாங்கள் பார்க்க போனால் அக்கிரம பாவ சாபங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. ஏனென்றால் நம் கேட்கிற நிகழ்ச்சிகள், அப்படிப்பட்ட சம்பவங்கள், கண்கள் நாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத கொடூரமான சம்பவங்களை நாங்கள் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டு வருகிறோம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, அக்கிரமம் பெருகுவதால் அன்பு தணிந்து போகிறது என்று பார்க்கிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசி அவர் 3 கூறுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, டிக்கெட் கொடுத்து, அங்கே அந்த நம்முடைய நாட்களிலே பார்க்க போனால் இப்ப நாங்கள் டிக்கெட் அங்கே போகிறதை பார்க்கிறோம். அப்ப இவருக்கு டிக்கெட் கொடுக்கிற அளவுக்கு இவரிடத்திலே சம்பாத்தியம் இருந்தது. அப்படி என்றால் ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள், அந்த நாட்களிலே ராஜாவுக்கு தீர்க்கதரிசிகள் இருப்பார்களாம். ராஜா